நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 நாள் திங்கட்கிழமை நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகாஷ்வாணி கரைக்கால். மலர்ந்து வரும் காலையில் மகிழ்ந்து எழும் பொழுதல், இணைந்து வரும் உற்சாகம், இனி வரும் பொழுதுகளிலும் துலங்கி வர நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. அன்று அறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்று அது பொன்றும் கால் பொன்றா துணை. அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையில் இருந்த இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். அன்று அறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்று அது பொன்றும் கால் பொன்றா துணை. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் துபாய் சாரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி. நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை கொடுத்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் அறுப்பதற்கு இணைத்தரம் நிலவை கேட்க நிலவு நாள் வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மலையார், 35 கரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசிர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீதம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் நமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 கரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தயிர், பங்கேற்பவர் செல்வி ஜே ஜெஷிகா அவர்கள், 7:00 மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேஜராஜ் அரசின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் கேட்கலாம், 7:30 கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:00

பெரும்பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசரா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரத்த நிகழ்ச்சி. 8:05 திருவார் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சியின் துள்ளி பெரும்பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் துள்ளி பெரும்பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவார் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல்லமாய் வாழ் பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவார் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் 9:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை வழங்குவோர் கே தனசேகர் அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 10:00 சிந்தனை அரங்கம் சாதனை பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ் 12:10 மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழி விரும்பி கேட்ட திரைப்பட பாடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் அகைமாலையை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை 1:00 சதுரங்களும் சவால்களும் சர்வதேச சதுரங்க நாளையொட்டி கரைகள் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரில் நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ட பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் ஜெயந்தி குமரேஸ்வரின் வயலினிசை கேட்கலாம். 3:00 கரைக்கால் பேச தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் ஃபிலிம் சாங் சோஷியல் மீடியா பேஸ்ட். 3:30 எல்எஸ்சி 4:00 திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சியின் தேநீர் நேரம் நேர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் தேநீர் நேரம் இன்று மாலை 5:00 நாச்சர்கள் வசந்த மாளிகை கலன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் முலாவரும் நேரம் விளம்பர நிகழ்ச்சி. 5:15 அலையுசை 5:30 விளக்கேற்று மலை 6:00 பன்னிசை இன்று மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமத் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் நமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ் 6:40 கரைக்கல் உங்கள் கடை கரைக்கல் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நிலமாய் வாழ் பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தொழுகை. இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் லாபம் தரும் எல் சாகுபடி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவருடன் நேர்முகம். 8:00 பாராளுமன்றத்தில் இன்று 8:15 காற்றில் வருங்கானம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 9:00 ஆங்கிலச் செய்தியில் 9:15 பொன்னியின் செல்வங்கள். இன்றிரவு 9:30 திருவார் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டிஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும் 11:00 காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 11:10 துயிலும் முன் நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் காலை 6:10 ஆறு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில் குறிப்பாக வடமொழி புராண மரபில் சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண்முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின்

0: முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் காலக்கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக் கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் ஒன்று திரண்டு நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அகஸ்வனி கரைக்கால் பொழுது விடிந்தது, பொன்னெழில் புத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழினம் மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட், செல்பி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
3: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
4: துபாய் செங்கல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
5: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைகள் பண்பலை நூறுப்பள்ளை மூன்றில் ஒளித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சுடவரும் மாலை வாணி ஜெயராம் பாடியது.

காற்றலையில் கால் வைத்து காது மடல்களில் கவிதை தீட்டும் கரைகள் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக எம் ஏ உஷ்மான் பாடிய பாடல்.

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. அகஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது கரைகள் ஓய்ந்திசை கவரிய சிற்காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி வழங்கும் ஓய்ந்திசை கவரிய சிற்காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கால் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் நான்காம் நாள் திங்கட்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: என்ன பொங்கடி, ஆடி பட்டத்துல என்னென்ன சாகுபடி எல்லாம் செய்ய போறீங்க?
8: எப்பொழுதும் என்னக்கா பண்ணுவோம், காய்கறி தானே பண்ணுவோம். அதான் எங்க அப்பாவை விட்டு வெண்டைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய் தானே வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன்.
7: பாத்தியா, காய்கறி தானே சொல்ற, அதுலயே கொடி வகை காய்கறி அப்படின்னு ஒண்ணு இருக்கே.

0: கொடி, அந்த விதையை நீங்க வாங்கவே இல்லையே.
1: எங்கக்கா, ஆடிப்பட்டா ஆரம்பிச்சிருச்சு, கூடவே ஐப்பசியும் வந்துரும். இந்த கொடி காய்கறி எல்லாம் போட்டா மழையில வீணா போயிடும்லக்கா.
0: பூங்கொடி, வெயில் மழையெல்லாம் சமாளிச்சு சாகுபடி செய்யறது நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. அப்படி பார்த்தா தை மாசத்துலதான் நமக்கு கொடி வகை காய்கறிகள்லாம் அதிகமா கிடைக்கும். அப்ப அந்த மழை பனியெல்லாம் சமாளிச்சுதானே பல விவசாயிகள் சாகுபடி செய்யறாங்க.
1: அதுவும் சரிதான். சரிக்கா, நீங்க இப்படி சொல்றதுனாலயே எங்க அப்பா விட்டு கொடி காய்கறி விதையும் வாங்கிட்டு வர சொல்றேன். ஆனா அதை பத்தின விஷயம் தெரியணும்லக்கா.
0: அதுக்கே பூங்கொடி கவலைப்படுற, நான் சொல்றேன். கொடி வகை காய்கறி அப்படிங்கிறது பந்தல் அமைச்சுதான் வளர்க்கணும்னு இல்ல, தரையில படர்ந்து கூட வளர்க்கலாம். இதுல நிறைய சத்து இருக்கிறது மட்டும் இல்லாம குறைஞ்ச இடத்துலயே அதிக மகசூலும் தரக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டுல பொதுவா பாகற்காய், பீக்கங்காய், பொடலங்காய், சொரைக்காய், பூசணிக்காய், வெள்ளரி, பாகல், கோவக்காய் இதெல்லாம் பயிரிடுறாங்க.
1: அப்படி என்ன சத்துக்கள்லாம் இருக்கு
0: இந்த காய்கறிங்கள்ல? விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து, கால்சியம், பல தாதுக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதை தினந்தோறும் உணவுல சேர்த்து கொள்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா.
1: சுபாக்கா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, அப்படியே அந்த சாகுபடி முறையும் சேர்த்து சொல்லிடுங்களேன்.
0: அது சொல்லாம எப்படி? கொடி வகை காய்கறிகளுக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த வண்டல் மண்ணுல சிறப்பா வளரும். நிலத்தை நல்லா உழுது தொழு உரம் கலந்து குழி அமைச்சு விதைகளை விதைக்கணும். விதைச்ச பிறகு போதுமான அளவு நீர்ப்பாசனம் செய்யணும். கொடிகள் வளர தொடங்கியதும் பந்தல் அமைச்சா நல்ல காற்றோட்டமும் அதிக வெளிச்சமும் கிடைச்சு மகசூல் அதிகரிக்கும்.
1: ஏன் சுபாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழு உரமே போதுமானதா இருக்குமா இந்த கொடி காய்கறிகளுக்கு?
0: நல்ல மக்கிய தொழு உரம் போடணும் பூங்கொடி. தேவைக்கு ஏற்ப மண் பரிசோதனை அடிப்படையில உரங்கள் கொடுக்கணும். இந்த பஞ்சகவ்யா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரி இயற்கை ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம்.
1: இது எல்லாத்தையுமே கொடுத்தாலுமே பூச்சி வரதானே செய்யும். அப்ப என்ன பண்ணுவீங்க?
0: பொதுவா கொடி வகை காய்கறிகள்ல பழை, தண்டு துளைப்பான், சாம்பல் நோயி, இலைப்புள்ளி நோயி இதெல்லாம் வரும். பூச்சிகளை கவர்ந்தழிக்கிறதுக்கு மஞ்சள் ஒட்டு பொறிகளை சாகுபடி வயல்ல அமைக்கணும். அப்புறம் உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். நம்ம பொதுவா தயாரிக்கிற ஐந்திலை கரைசல், 3G கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தலாம் பூங்கொடி.
1: சரிக்கா, இப்ப ஆடியில விதைக்கிறோம்னா நம்ம வளர்த்துட்டு வர காய்கறி எல்லாம் எப்பக்கா அறுவடைக்கு வரும்?
0: விதைச்ச 45 நாள்ல இருந்து 70 நாளைக்குள்ளேயே கொடி வகை காய்கறிகள்லாம் அறுவடைக்கு வந்துடும் பூங்கொடி. சரியான நேரத்துல அறுவடை செஞ்சா நல்ல தரமும் நல்ல விலையும் கிடைக்கும். இந்த கொடி வகை காய்கறிகளோட சிறப்பே குறைஞ்ச செலவுல குறைஞ்ச இடத்துல அதிக வருமானமும் சத்தான உணவும் வழங்கக்கூடிய சிறந்த பயிர்கள்னு சொல்லலாம்.
1: சுபாக்கா, இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நாட்டு காய்கறிகளோட சேர்த்து கொடி வகை காய்கறியுமே விளைவிக்கிறேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கரைகள் உயர்ந்த காவிரி எசற்கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கிய ONGC காவிரி எசற்கரைகள்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கிய கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைகள் சேகர் சேகர் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அகாஷ்வணி கரைகால்.
5: உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள் கேட்க விருப்பது, ஸ்ரீ லலிதாமல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது நிகழ்ச்சி வழங்குவோர் செல்லிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
11: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: ரசாயனம் இல்லாமல் இயற்கை.

0: முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: இந்த நிகழ்ச்சி விழுங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமேக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: வணக்கம். அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ரெட்வுட் மரங்கள் தங்கள் வேரமைப்பில் வித்தியாசம் கொண்டவை. பொதுவாக மரங்கள் பலமாக நிலைத்து நிற்க ஆணிவேர் அமைப்பு துணை செய்யும். இந்த வகை மரங்கள் தங்கள் வேர்களை பக்கவாட்டில் பரவச் செய்து அடுத்த மரத்தின் வேரோடு பிணைத்துக் கொள்கின்றன. இதே போன்று அங்குள்ள மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தங்களை பிணைத்துக் கொள்வதால் அவற்றின் வேர் அமைப்பு கடினமானதாக மாறி எத்தனை பெரிய புயலும் மழையும் அவைகளை வீழ்த்த முடியாதவாறு மாறிவிடுகின்றன. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டு விடுதலை காண இந்திய மக்கள் ஒற்றுமையை முதன்மையான ஆயுதமாக பயன்படுத்தினர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெர்லின் சுவரை அகற்ற எந்தவித ஆயுத புரட்சியுமின்றி கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி மக்கள் அகிம்சை வழியில் ஒற்றுமையாக போராடினர். அதில் வெற்றியும் கண்டனர். மிகச்சிறிய நாடான வியட்நாமிடம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மண்டியிட்டதும் இந்த ஒற்றுமையால்தான். இப்போதும் கூட பேரிடர் காலங்களிலெல்லாம் சாதி, மத, மொழி, இன பேதமின்றி பலதரப்பட்ட மக்களும் ஒன்றுபட்டு மக்களை காப்பதையும் உதவுவதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம். ஒரு கிராமத்தில் 3 சகோதரர்கள் இருந்தனர். பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த அவர்கள் மூவரும் ஒற்றுமையின்றி தனித்தனி திசையில் பயணித்தனர். நாளுக்கு நாள் அவர்களிடம் பூசல் அதிகரித்தது. இளைய சகோதரன் ஊருக்கு புதிதாக வந்த ஞானி ஒருவரிடம் தங்கள் சகோதரர்களுக்கிடையே இருக்கும் பிணக்கு பற்றி கூறினான். தாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் கூறினான். ஞானி அவனிடம் 3 கடைகளுக்கு சென்று அங்கிருந்து ஒற்றுமையை கற்றுவரும்படி சொன்னார். முதல் கடையில் மரத்துண்டுகளும், 2 கடையில் உலோக தகடுகளும், 3 கடையில் சிறியது முதல் பெரியது வரை கம்பிகளும் விற்றனர். இளைய சகோதரனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் அந்த கடைக்கு சென்றான். கடைசி வரையிலும் எதுவும் புரியாததால் ஞானியிடமே சென்று விளக்கம் கேட்டான். அங்கிருந்த வீணை ஒன்றை அவருடைய சீடர் ஒருவர் மீட்டிக் கொண்டிருந்தார். அது மிக இதமான இசையை தந்து கொண்டிருந்தது. அமைதியும் மகிழ்ச்சியும் அங்கே நிறைந்திருந்தது. அப்போது ஞானி கூறினார், நீ பார்த்து வந்த மரத்துண்டுகளும் உலோக தகடுகளும் சிறிய கம்பிகளும் இந்த வீணையில் சேர்ந்துள்ள அவைகளின் ஒற்றுமையால்தான் இந்த இசையும் ரம்யமும். இப்படி நீங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கும் என்றார். அது முதல் அந்த 3 சகோதரர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்தனர், மகிழ்ந்தனர்.
7: பலவகை பூக்கள் சேர்ந்து பூமாலை ஆவது போல பலதரப்பட்ட மனிதர்களாலும் அவரவர்கள் ஆற்றலாலும் வீடும் நாடும் நலம் பெறும், பலம் பெறும். ஒன்றுபடுவோம், ஓங்கி வளர்வோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கிய
5: சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நிகழ்ச்சி வழங்கியோர் செலிதாம்பல் சித்தா பாமாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ்.
11: செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

வீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரைக்கால் பண்பலை நூற்பள்ளி மூன்று. நேயர்கள் நினைவிற்கு, இன்று காலை 9:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம். உரை வழங்குவோர் கே தனசேகர் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்று பகல் 1 மணிக்கு சதுரங்களும் சவால்களும், சர்வதேச சதுரங்க நாளையொட்டி காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேலு அவர்கள் பங்கு பெறும் நேரில் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்களே, இன்று பகல் 1 மணிக்கு

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% ஃபில்லாக தான் இருக்குது. பட் என்னென்னா, இப்போ சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்குது, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்குது. இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். இந்த அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்குது. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது.

0: 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்காட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும், சுப்மன் கில் 77 ரன்னும், விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது கரிகல் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: ஜே ஜெசிகா.
7: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
8: கீழ ஊர்ல.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: சயஸ் ஸ்டாண்டர்ட்.
7: இன்னைக்கு நேர்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: கதை சொல்ல போறேன்.
7: எங்க சொல்லுங்களே?
8: ஒளூர்ல ஒரு ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்துல ஒரு அணில் உட்காந்துதான். அந்த அணில் என்ன செஞ்சா, அப்போ ஒரு புளிய பார்த்துதான். அந்த புளிய பார்த்தனே ஒரு அது பயந்துதான். சிங்கல ரேட்டு சொன்னதான், சிங்கள சிங்கலஜா என்னை அப்படியே காத்துங்க, அந்த அணிலே என்னை துரத்துது, என்னை அப்படியே வச்சு காப்பாத்துங்க. சரி நவானே, எங்கே அந்த குளத்துக்கிட்ட வாங்க சிங்கலஜா, அவங்க மூஞ்ச காட்டினேன். அந்த சிங்கருக்கு ரெண்டுமே போய் அப்போலாம் அங்கே ஒரு ஆழமரம் இருந்துதான். அதில் ஒரு பழம் பார்த்துதான். அந்த பழத்தை பார்த்தோன்னே ஒரு அல்வாலத்தை வெட்டிச்சான். வெட்டிட்டு சாப்பிட்டுதான். சிங்கத்துக்கு என்ன செஞ்சுதான், கோபம் வந்துட்டான். கோபம் வந்தோடனே குட்டியை வச்சு மரத்தை வச்சு முட்டுந்தான். அப்புறம் அங்கே ஒரு எலும மாடு இருந்ததான். அதுக்கு பெருசு பெருசாக கொம்பு மாய்ச்சினான். கொம்பு மாய்ச்சோடனே அது அந்த கொம்பை வச்சு முட்டினோடனே அது கொம்பு உடஞ்சிட்டான். அது கொம்பு வந்தோடனே அது ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் கொம்பை கோத்தாங்க. கோத்தோடனே அந்த மாடு திரும்பி அது காட்டுக்கே போயிட்டான். அப்புறம் அந்த சிங்கலாஜா என்ன செஞ்சாங்க, சிங்கனே சிங்கலாஜா அந்த மாடுக்கு கொம்பு உடஞ்சிட்டு அப்புறம் அந்த அந்த கொம்பு கோத்தாச்சான். சரி சரி சிங்கல சிங்கலாஜா இப்பயே வந்து பாருங்க நீங்கள், ஏன்னா கொம்பு உடஞ்சி தனிச்சுதான் சொன்னோடனே. அப்புறம் அந்த சிங்கம் என்ன செஞ்சுதான், ஒரு பஸ்ஸு பார்த்துதான். அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே அது அங்கே நின்றுதான். சிங்கம் புலி தான் நின்றுதான். அந்த சிங்கலாஜா சிங்கல சிங்கல

0: வண்டி வருது, பஸ் வருது, எல்லாமே வருதுன்னு சொன்னாங்க. அந்த சிங்கம் என்ன செஞ்சுதான், அப்புறமா ஒரு பஸ்ஸை பார்த்துதான், அதில் ஏறி எல்லாருமே பயமுறுத்து அப்புறமா எல்லாருமே இறங்கிட்டாங்க.
1: சூப்பர கதை சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் உண்மை சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோ கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்லாவின் பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலை அள்ளி செலவாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
2: நிகழ்ச்சி அணைந்து வழங்குவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேரம் 7 மணி.
8: நேயர்கள் கேட்க விருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
9: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
10: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
11: அப்பாடா, இந்த பாஸ்போர்ட் எடுத்து விசாவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றதோட போதும் போதும் ஆயிட்டு. ஒருத்தருக்கு ஏற்பாடு பண்றதே பெரும்பாடு, இந்த மாடசாமிக்கு வேற சேர்த்து ஏற்பாடு பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு.
12: என்ன மாப்பிள, ஏதோ நீங்களா புலம்பிட்டு வரீங்க, என்ன விஷயம்?
11: என்ன மாமா இப்படி கட்டிட்டீங்க? நான் எவ்வளவு பெரிய சாதனை படிச்சுட்டு வந்திருக்கிறேன்.
13: சாதனையா? நீங்களா? அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே மாமா.
11: அம்சவல்லி, நீ மறுபடியும் இந்த மாதிரி பேசிக்கிருந்த, அப்புறம் தலைவலி தைலம், செண்டு பாட்டில், கூலிங் கிளாஸ் எல்லாம் கிடைக்காத அவன் சொல்லிட்டேன்.
13: இல்ல மாமா, இல்ல மாமா, நான் எதுவும் சொல்லல. நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே.
11: அப்பனா, உன் வாய்க்கு லிப்ஸ்டிக் தேவையில்ல, ஜிப்பு நான் வாங்கிட்டு வந்துருவா.
12: அவ கிடக்கிற சின்ன பிள்ளை, நீங்க என்ன சாதிச்சுட்டு வந்தீங்க அத சொல்லுங்க.
11: அப்படி கேளுங்க. இருந்தாலும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறத யா வாயால சொல்றத விட நாடசாமி சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவனு என் கூடவே வந்தான்.
14: எதை மச்சா நான் சொல்றது, பாஸ்போர்ட் எடுக்க போறப்ப ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, போட்டோ எல்லாம் வீட்லயே வச்சுட்டு போய் திரும்பி முடியாது அதை எடுத்தமே, அத சொல்றதா? விசா வாங்க போறப்ப பாஸ்போர்ட்டே வீட்டுல போட்டு போனமே, அத சொல்றதா? எதை சொல்ல சொல்றீங்க? என்ன
11: போ மாடசாமி, இதுக்கு நானே எல்லாம் சொல்லிருக்கலாம். அதாவது மாமி, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மறதிகள், அவ்வளவுதான். ஆனாலும் நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு 4-5 நட வீட்டுக்கும் அங்கேயும் அலைஞ்சி எப்படியோ பாஸ்போர்ட் வாங்கிட்டோம், அதை வச்சு விசாவும் வாங்கிட்டோம். இப்ப எங்களுக்கு வேண்டியதெல்லாம்
13: என்ன? பணம் தானே தேவைப்படுது, அதுக்குதான் பெரியமா இருக்காங்களே.
12: ஏ அம்சவள்ளி, உங்க மாமா சென்ட் பாட்டிலும் தலைவலி தைலமும் வாங்கியா தரேன்னு சொன்னோன்னு இப்ப அவர் பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டியா?
11: என்ன மாமி நீங்க அம்சவள்ளி சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? எது எப்படி ஆனாலும் பணம் கொடுக்க போறது நீங்க, பிளைட்ல பறக்க போறது நாங்க.
14: மச்சான், பிளைட்னு சொன்னா தான் நினைப்பு வருது, ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்டா என்னகிட்ட கொடுத்துடணும்.
11: சரி சரி, பிளைட்ல போய் அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல மாமி கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கிளம்புறதுக்கு வழிய பாப்போம்.
12: மாப்பிள, வெளிநாடு போறப்ப மறக்காம இந்த பையன் எடுத்துட்டு போயிடுங்க.
11: என்ன இது, இந்த பையில என்ன இருக்குது?
12: இதுல அதிரசம், சீடை, முறுக்கு, கெட்டி உருண்டை, இதெல்லாம் தான் மாப்பிள இருக்கு.
11: என்னது சீடை, முறுக்கு, அதிரசம், கெட்டி உருண்டை, இதெல்லாமா? என்ன மாமி நீங்க, இதெல்லாம் பிளைட்ல எடுத்துட்டு போக முடியாது.
13: அப்பனா, நான் செஞ்சு வச்சிருக்க குலோப் ஜாமுன், அல்வா, பால்கோவா, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க மாமா.
11: என்னது அதிரசம், முறுக்கு, கெட்டி உருண்டையே எடுத்துட்டு போக

0: நீ குலோப் ஜாமும் அல்வா பால்கோவா இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்ற, என்ன பொண்ணுமா நீ?
1: மாப்பிள்ள, நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போக வேணாம். நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அப்பளப்பூ, கூழ்வடகம், ஊறுகாய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள.
0: என்ன மாமி, நீங்க நான் கேக்குறத நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு வேண்டியது இப்போதைக்கு பணம், அவ்வளவுதான். அத முதல்ல கொடுக்க மாமி.
1: மாப்பிள்ள, இது உங்களுக்கு இல்ல. போறப்ப அப்படியே அள்ளிராணி இருக்கிற ஊர்ல இறங்கி குடுத்துட்டு அடுத்த பிளைட்ல ஏறி போயிடுங்க மாப்பிள.
0: என்னது, பிளைட்ல போயிட்டு இருக்கும் போதே அள்ளிராணி இருக்க ஊர்ல இறங்கி குடுத்துட்டு மறுபடியும் அடுத்த பிளைட் பிடிச்சு போகணுமா? என்ன மாமி சொல்றீங்க
2: மச்சான்? அம்மாவுக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது. நீங்க எல்லாத்தையும் முன்னாடி வாங்கிக்கீங்க, அதை பத்தி அப்புறம் பேசிக்குவோம்.
0: சரிடா மடசாமி, அதை வாங்கிட்டு போய் என்ன பண்றது
2: மச்சான்? இதெல்லாம் இங்கேயே சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போய் கடையில வந்த விலைக்கு வித்துட்டு காசு ஆயிட்டு போய் வாங்க.
0: ஓ, இப்படி ஒரு ஐடியா இருக்கா? சரி சரி, பெரிய மாமி சின்ன மாமி அம்சம் இல்லி எல்லாரும் ரொம்ப ஆசையா செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போறோம்.
3: என்னமாமா, அண்ணனோட சுசன் ஏதோ பேசிட்டு திடீர்னு முடிவு மாத்துறீங்க?
0: அது எதை வேணாலும் இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நீ பேசினீனா உனக்கு அப்புறம் செண்டு பாட்டு தலைவலி தெல்லாம் கிடையாது. வேணுமா வேண்டாமா?
3: வேணுமாமா வேணும், நான் இனிமே ஒன்னும் பேசல.
0: சரி மனசாமி, எல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டீங்கள, இந்த ஜாமான்லாம் எடுத்துக்க, புறப்படுவோம். நேரா இன்னைக்கு புறப்பட்டாதான் நாளைக்கு நைட்டு நம்ம ஃபிளைட் பிடிச்சி வெளிநாடு பறக்க முடியும். கிளம்பு.
2: இதோ இதோ கிளம்பிட்ட மச்சா.
3: கிளம்புறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க மாமா.
1: அதோட மாப்பிள, நான் குடுக்க போற பணத்தை பத்திரமா வச்சுங்க, அதுதான் முக்கியம்.
0: என்ன மாமி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாப்பிள மன்னார் சாமி கிட்ட இருக்க பணத்தை யாரும் எடுக்க முடியுமா? பத்திரமா வச்சுக்கோ மாமி.
4: வாங்கவா.

0: கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: என்ன அமுதவள்ளி, மாப்பிள்ளையும் மாடசாமியும் போய் ஒரு மாசம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல, என்னன்னு தெரியலையே.
3: அக்கா, அவங்க வேலையில சேர்ந்த பிறகுதான் போன் எல்லாம் பண்ண முடியும், அதனால பண்ணாம இருக்காங்களோ என்னமோ.
2: அப்பன்னா அமுதவள்ளி, ஒருவேளை மாப்பிள்ளையும் மாடசாமியும் அங்க வேலைக்கு சேராம இருக்காங்களோ?
4: ஏன் பெரியமா, அண்ணனை பத்தியும் மாமாவை பத்தியும் தெரிஞ்சுமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க?
2: அப்படின்னா என்னடி அம்சவள்ளி சொல்ற, அங்கேயும் போய் ஏமாந்துருப்பாங்களோன்னு சொல்றியா?
4: ஐயோ, அப்படி சொல்லல பெரியமா, அவங்க வேலையில சேர்ந்த சந்தோஷத்துல நம்மள எல்லாம் மறந்துட்டாங்களோ என்னமோன்னு சொல்ல வந்தேன்.
2: ஓ அப்படி அம்சவள்ளி, நானும் பயந்தே போயிட்டேன்.
5: அம்மா அம்மா.
2: ஏ அமுதவள்ளி, வாசல்ல யாரோ தர்மம் கேட்டு வந்திருக்காங்க போல இருக்கு, ஏதாவது கையில கிடைச்சத கொண்டு போடு.
4: சரிக்கா.
6: மாமி மாமி.
2: என்னது, முதல்ல அம்மா அம்மான்னு கேட்டவங்க இப்ப மாமி மாமிங்கிறாங்க, யாருன்னு போய் பாரு அமுதவள்ளி.
4: இதோ பாக்குறேங்கா. அம்மா, வாசல்ல நின்னு கத்துனது மாமாவும் அண்ணனும் இந்த வர்றாங்க பாருங்க.
6: மாமி நல்லா இருக்கீங்களா? பாருங்க, ஒரு மாசத்துல இப்படி அழைச்சு போயிட்டீங்க.
5: ஆமாமா, மச்சான் சொல்ற மாதிரி நீங்க ஏன் இவ்வளவு இழைச்சு போயிருக்கீங்க?
6: சின்ன மாமி, நீங்களதான் இழைச்சு போயிருக்கீங்க. ஏன், நாங்கெல்லாம் போன கவலையில அப்படியே இழைச்சு போயிட்டீங்களா?
5: ஆமா மச்சான், அங்க பாருங்க அம்சவள்ளிய கூட ஒரு சுத்தி அழைச்ச மாதிரிதான் இருக்கு.
6: என்ன பெரிய மாமி சின்ன மாமி அம்சவள்ளி, நாங்கெல்லாம் பதறி போய் உங்களை பத்தி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒண்ணுமே சொல்லாம சில மாதிரி நிக்கிறீங்க.
5: அதானே, நானும் இவ்வளவு பதறி போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், மூணு பேரும் அப்படியே நிக்கிறீங்க.
2: மாப்பிள, நாங்க சில மாதிரியா நிக்கிறோம், நீங்க திரும்பி வந்த அதிர்ச்சியில எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம மூளை கலங்கி போய் நிக்கிறோம் மாப்பிள.
3: ஆமா மாப்பிள, போன மாசம் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற மாதிரி போன ஒரு மாசத்திலேயே திரும்பி வந்துட்டீங்களே, அத பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி போயிட்டோம் மாப்பிள.
4: ஆமாமாமா, எனக்கும் தான் அதிர்ச்சி ஆயிட்டு.
6: யாரும் குழம்ப வேண்டாம், உரைய வேண்டாம், அதிர்ச்சி அடைய வேண்டாம், எல்லாம் நல்லத்துக்கு தான். எப்படியோ நாங்க திரும்பி வந்தோமே, அதுவே போதும் மாமி.
5: ஆமாமா, நாங்க தப்பிச்சு முழுசா வீடு வந்து சேர்ந்தோமே, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க.
2: என்னது, முழுசா வீடு வந்து சேர்ந்திருக்கீங்களா? ஆமா, நான் கொடுத்த காசெல்லாம் சம்பாதிச்சு வந்திருக்கீங்களா இல்லையா?
6: என்ன மாமி இது, நாங்க போய் ஒரு மாசத்துக்குள்ள நீங்க செலவு பண்ண காசு எல்லாம் சம்பாதிச்சு வர முடியுமா?

0: அதுவே மெட்ராஸ் வந்து இறங்கி அங்க எங்க விசாரிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்கன்னு சொன்னாங்களே அவங்கள கண்டுபிடிச்சு அங்கேருந்து பஸ்ஸுக்கு காசு வாங்கிட்டு வந்து சேர்ந்திருக்க மாமி.
1: என்னது, என்கிட்ட காசு வாங்கினது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச உங்கள்ட்டையும் போய் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்களா? விளங்கும் மாப்பிள விளங்கும். ஆமா, ஏன் இப்படி திரும்பி வந்தீங்க?
0: அதை ஏன் கேக்குறீங்க மாமி? அது பெரிய கதை.
2: ஆஹா, மறுபடியும் பெரிய கதையா? கதை இருக்கட்டும் மாமா, எனக்கு செண்டு பாட்டில, தலைவலி தைலம், கண்ணாடி, கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா?
0: என்ன சொல்லி நீ வேற, நாங்களே முழுசா ஊரு வந்து சேர்ந்தமேனு இருக்கிறோம். உனக்கு கூலிங் கிளாஸ், தலைவலி தைலம், செண்டெல்லாம் கேக்குதா? செண்டு அதெல்லாம் இங்கே கிடைக்குது அம்சவல்லி, நாங்க சம்பாரிச்சு உனக்கு வாங்கி தரோம்.
3: மாப்பிள, புளிய கிடைக்காம நடந்தது என்னன்னு சொல்லுங்க.
0: ஒண்ணு இல்ல மாமி, நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து பிளைட்ல ஏறணுமா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் மாடசாமி கேட்டபடி ஜன்னல் ஓர சிட்டியா அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனாலும் ஜன்னல் இருந்து எட்டி பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். பிளைட்ல முடியுமா? எது எப்படியோ போய் இறங்கணும். பாத்தீங்கன்னா ஒரே லைட் வலிச்சோம், சந்தோஷத்தோட போனோம். அப்புறம் ஒரு காடின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா கார் வந்து நின்னுச்சு. சரின்னு அதுல ஏறி போனோம். போய் ஒரு பெரிய பில்டிங் கிட்ட நிப்பாட்டிட்டு அதுல ஒரு ரூம்னு சொன்னாங்க. அங்க போனா அப்பதான் அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுலதான் தங்க போற நினைச்சா பக்கத்துல தகர சீட்டு போட்ட ஒரு கொட்டாயில தங்க வச்சாங்க. சரி, போனா விட்டு போது அப்படின்னு தங்கிட்டு மறுநாள் எங்கடா வேலைன்னா எங்களை இங்கிருந்து அழைச்சிட்டு போனாங்க மாமி. போய் இதோ பாருங்க, இவ்வளோ பெரிய பரந்த ஏரியா, இதுலதான் வேலை பார்க்க போறீங்கன்னு சொன்னாங்க. என்னடாதுன்னு பார்த்தா பெரிய தடல் மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுல நாங்க என்னங்க பண்ணணும்னு, இதுல நீ கொச்சி புட்டு நாங்க கொடுக்கற காய்கறி எல்லாம் பயிர் செஞ்சு விளைவிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, இதுலயா வேலைன்னு கேட்டோம். ஆமா ஐயா, இதுலதான் வேலை பார்க்கணும், இஷ்டம்னா இரு, இல்லைன்னா உன் ஊரை பக்கம் போர் சொல்லிட்டாங்க. அப்புறம் விதியன்னு நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்ச மாமி. ஆனா பத்து ஆளு செய்யக்கூடிய வேலைய ஒத்த ஆளு செய்யற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, இதுக்கு நம்ம ஊர் எவ்வளவு தேவையில்லன்னு நாங்க ரெண்டு பேரும் நைசா கிளம்பி வந்து எங்களை அழைச்சுக்கிட்ட ஏஜென்ட் கிட்ட கெஞ்சி கூத்தாடி காலுகையில உழுந்து மெதுவா வந்து சேர்ந்துட்டோம் மாமி.
4: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
6: ஆமாமா, எனக்கும் மச்சானுக்கும் நேரத்துக்கு சோறு கூட கிடையாது. அதையா கேக்குறீங்க? அடிக்கடி காப்பி தண்ணிங்க குடிப்பார, அது கூட அங்க இல்ல. நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ஐயோ சொல்லிக்கவே முடியல.
0: ஆமா மாமி, போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தங்களோட தகுதியை வளர்த்துக்கிட்டு அங்க போனாதான் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்குது. எங்களை மாதிரி அறக்குறையெல்லாம் போனா இப்படிதான் கஷ்டப்பட்டு திரும்பி வரணும் போல இருக்குது.
2: அது சரி மாமா, அங்க போய் கஷ்டப்பட்டு திரும்பி வந்தோம் சொல்றீங்களே, நீங்க போட்டிருக்கிற பேண்ட், சட்டை, கூலிங் கிளாஸ், மணக்கிற செண்டு, கையில வச்சிருக்கிற பொட்டி, இதெல்லாம் பார்த்தா கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தெரியலையே.
0: அட நீ வேற அம்சவல்லி, வெளிநாடு போயிட்டு வரவங்க எல்லாம் பேண்ட், சட்டை, கூலிங் கிளாஸ், பொட்டியோட வந்து இறங்கும் போது எல்லாரும் நிறைய சம்பாரிச்சிட்டு வராங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் போயிட்டு திரும்பி வர்றப்பதான் தெரியுது இதெல்லாம் இப்படிதான் போல இருக்குன்னு. நீ வேற, இந்த பொட்டிக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? மெட்ராஸ்ல வந்து காசு வாங்கின இல்லையா, பொட்டிய சும்மா தூக்கிட்டு போக கூடாதுன்னு நாலு கைடி சட்டையை எடுத்து வச்சேன். அதோட நாங்க போட்டு போன பழைய துணி அதுக்குள்ள இருக்குது.
1: எப்படியோ மாப்பிள, காசு செலவானாலும் பாடம் கத்துக்கிட்டீங்க, இனிமே உள்ளூர்லயே ஒழுங்கா உழைச்சி சம்பாதிப்பீங்கல்ல?
0: சம்பாதிப்போம் மாமி, சம்பாதி.

0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி, ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி.

0: அமரவள்ளி ஜெயந்தி ராமமூர்த்தி.
1: நான் தாங்க சின்னமாமி அமுதவள்ளி. ஈ சுபா.
2: நான் தாங்க அம்சவள்ளி டி ஜெயபாரதி.
3: நிகழ்ச்சி அமைப்பு ஆண்டக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேர்களை, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும் கரை கல்வன்மலை 100.3. மலரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
6: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெற உள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10 வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
7: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th படித்து வருகின்றேன். சுமார் 5 முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2 இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபெடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில்

0: கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற PV சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற

0: நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம் கைராசி.
8: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
11: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17 YTP கிரீன்வேஸ், திருவாரூர். மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
12: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
13: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
14: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
15: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ் மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
16: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
17: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
18: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
19: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
11: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008 89 17 YTP கிரீன்வேஸ், திருவாரூர்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். நகைச்சுவையில் ஒரு சைபால், அனைத்து மருந்து கடைகளும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
20: முகத்தில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
21: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
22: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இணைந்து வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
23: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
24: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது.

0: வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேறு யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிட்டுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்றோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தன்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து. நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: கோடையிலே குளிர் தருவாய், ஓடையிலே சுவை நீராய், பாட்டினிலே தமிழ் ஒளியாய், பசியினிலே நல் உணவாய், வீட்டினிலே ஒளிவிளக்காய், வீதியினில் வழித்துணையாய், பேச்சினிலே மொழித்திறனாய், மூச்சினிலே தூய காற்றாய், வியர்வைக்கு தென்றலாய், வெற்றிக்கு வேறாய், நாளும் நம் நலம் காக்க காற்றில் தவழ்ந்து காதில் உறவாடும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பூபாலம் இசைக்கும் பொழுதில் புதியதொரு தென்றலாய் உங்களுடன் இரா சுந்தரபாண்டியன். சிந்தனை துளி. தண்ணீர் என்பது திரவத்தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. நீலனங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: உற்சாகம் நிறைந்த மனம் உத்வேகத்தை தந்து கொண்டே இருக்கும். அது வெற்றியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எனும் எண்ணத்தெளிவுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை கம்போ.

0: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
1: மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் நோ வேர்ல்ட் பே வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப் பூட்டும் பொருட்காட்சி
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் மூலம் தேசிய தொழிற்பயிலுனர் சேர்க்கை முகம் திருவாரூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம் 2 அறையின் 328, 329, 330 ஆகிய இடங்களில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தேசிய தொழிற்பயிலுனர் பயிற்சிக்கு பயிற்சியாளர்களை தேர்வு செய்ய உள்ளார்கள். எனவே இம்முகாமில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்கள் அனைத்து அசல் சான்றிதழுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு 4366-22-7411 என்ற தொலைபேசி எண்ணில் உதவி இயக்குநர் திட்ட மாவட்ட திறன் பயிற்சியாளர்களும் திருவாரூர் என்ற முகவரியில் நேரிலும் தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இது காலை காம்போம்.

0: திருவாரூர் ஒய்டிபி கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 7:45.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: திருவாரூர்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
11: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
12: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பேசர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நேயர்களினை கேட்கலாம் சேவை செய்திகள். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, பெயர் மற்றும் லாசம் தெரியாத சுமார் 45 மதிக்கத்தக்க 6 நபர். 12/7/2026 காலை சுமார் 7:20 திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோயில் எதிரே உள்ள பிரம்மதீர்த்தம் குளத்தின் கிழக்கு பக்கம் உள்ள படிக்கட்டு அருகே தண்ணீரில் மூழ்கி இறந்து காணப்பட்டார். இறந்து போனோர் பற்றிய விவரம், உயரம் சுமார் 5.5 மாநிறம், நடுத்தர தேகம், கருப்பு நிற தலைமுடி மற்றும் வெள்ளி நிற தாடியுடன் காணப்பட்டார். கால்கள் ஊனமுற்ற நிலையில் காணப்பட்டார். இடதுபக்க விழாவில் கருப்பு மச்சமும் இடதுபக்க கால் முட்டையில் ஆபரேஷன் செய்த தழும்பும் காணப்பட்டது. இறப்பின் போது கருப்பு நிற அரைக்கால் ராயர் அணிந்திருந்தார். இறந்தாரை பற்றிய தகவல் தெரிந்தால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். என்ன கேட்கலாம்? சிக்கல் பொருள் வைத்தச்சேரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் திருக்கோயில் ஆடி மகா உற்சவத்தில் இன்று 8:00 சந்தன காப்பு, 9:00 பூச்சொடிதல். மயிலாடுதுறை அருள்மிகு வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ பிரபாவ வருட பிரமோத்சவத்தில் இன்று காலை 10:00 திருமஞ்சனம், 2:00 பெரிய திருவடி கருட வாகனம். நேரில் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் காற்றில் தவழ்ந்து காதருகே கனிவாய் மொழி வேசி மகிழ்வித்துக் கொண்டிருப்பது காலை காம்போ.
13: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
14: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், ஸ்னோ வேர்ல்ட், பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி பூட்டும் பொருட்காட்சி.
13: July 17 to August 23 மாலை 4:00 to 10:00
14: துபாய் செல்லல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.

திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசினர் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் உடனடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. தொழிற்பயிற்சியில் சேர விரும்பும் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் கல்வி, குடியிருப்பு மற்றும் சாதி சான்றிதழுடன் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை அலுவலக நேரத்தில் அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை. சிறப்பு அம்சங்கள்: 100% வேலைவாய்ப்பு உறுதி, வயது வரம்பு இல்லை, மாத ரூபாய் 1000 ஊக்கத்தொகை, மதிய உணவு, இலவசத்துடைய புத்தகங்கள் மற்றும் ஐடி கார்டு வழங்கப்படும். திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், தையல் பயிற்சி, அழகு கலை பயிற்சி மற்றும் தகவல் இயக்குநர் ஆகிய ஒருவரிட பயிற்சி பிரிவில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி சேர்க்கை முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தகுந்த சான்றிதழுடன் பயிற்சி நிலை முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறைந்தபட்ச வயது வரம்பு 14, அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. மேலும் விவரங்களுக்கு 4368 2342 8. இது காலை காம்போம்.

காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்த கல்வி ஆண்டிற்கான 2026-27 முதுகலை படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தில் மூலமாக பெறப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை இந்த மாதம் 31-7-2026 வரை அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு தேர்வின் முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் வரை இணையதளத்தில்

மூலமாக விண்ணப்பிக்க காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி 8:05 வரை இருக்குது. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்கிறாங்க நிதியா.

0: இதுவரை காற்றில் கலந்து காதருகே கானமிசைத்து கருத்தை கவர்ந்து கனிவாய் மொழி பேசி மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைக்கல்பிய சார் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே நிலடங்கா டிசைன்களில் ட்ரெண்டிங் டிசைன்கள் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: நேயர்களினை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில்
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வாழ்க்கைய நிஜமா நமக்கு பிடிச்சிருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதற்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டையா இருக்காங்க, நம்மள யாரெல்லாம் விரும்புறாங்க, யாரெல்லாம் விரும்பல, இப்படி நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை மேல அவ்வளவு அபரிதமான பாசத்தை காட்டுறோம். ஆனா அதே குழந்தை வளர்ந்து வர வர வர வர கொஞ்சம் கண்டிப்போட பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா ரேஷன்ல குறைக்கிற மாதிரி மைண்ட்ல குறைச்சிடறோம். நம்மள்ட்ட இருக்கிற பாசத்தை நம்ம அப்படியே சொல்றோமா இல்லையான்னு இருப்பாங்க. அதாவது ஒரு பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு 14 வயசு. ஸ்கூல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் வாங்கிட்டான். அந்த மார்க்கை கொண்டு போய் காட்டினா அப்பா என்ன சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தான். அப்ப கொண்டு பையன் வந்து அப்பாட்ட மார்க்கை காட்டுறான். அவர் உடனே திட்டுறாரு, உதாகர எம்னு நிக்காத, நீங்க போய் தொலை அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப கடுமையா பேசுறாரு. அந்த பையன் மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றான். பாஸ் பண்ணிட்டு வீட்டுல இருந்தா அப்பா வந்து திட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி எப்படியா அந்த ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்றான். ஹாஸ்டல்ல போய் சேர்ந்த நாள்ல அவன் நினைச்சு பாக்குறான், மார்க் வாங்காதப்ப அப்பா நம்மளை எவ்வளவு திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி பாத்துட்டே இருக்கான். லீவ் விட்டு இருக்கு, வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ஒரு 1 வீக் இருக்கிறான். அப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பா வந்து அவன்கிட்ட சரியா பேசவே இல்லை, இவனும் அப்பாட்ட சரியா பேசவே இல்லை. ஒரு காலத்துல வந்து அந்த அப்பாட்ட உயிருக்கு உயிரா இருந்தான், எங்க போனாலும் அப்பாவோட சேர்ந்து கிளம்பி போவான், அப்பா என்ன சொல்றாரோ அதை செய்வான். அப்பா தான் அவனுக்கு வந்து ஒரு ரோல் மாடல், ஹீரோவை யாருன்னு கேட்டாலே அப்பா தான். ஆனா அப்படிப்பட்ட அப்பா மார்க் வாங்கலன்னு திட்டினதால இவன் நிறைய அவர் மேல வெறுப்புல இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு அப்பாவோட ஆபீஸ்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை வந்து அப்பாவோட நண்பர் ஒருத்தர் பரிசா கொடுத்தாரு. அதை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து பையன்ட்ட கொண்டாந்து கொடுக்கறாரு. கொடுத்து என்ன சொல்றாரு, இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய நண்பர் சொன்னாரு, உனக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் இதை வெகுமதியா கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அம்மாவை இல்ல உன் தங்கச்சிய, எங்க அப்பா எங்க அம்மா இப்படி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா நீதான், அதனால உன்ட்ட கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அந்த பையன் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் வந்து நீங்க என்ன நேசிக்கவே இல்லைன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்கிட்ட பேசவே இல்லைன்னு போது நான் நிறைய நேரத்துல வந்து நம்ம ஏதாவது செஞ்சுக்க கூடாதான்லாம் யோசனை பண்ணிருக்கேன், ஆனா இவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்குன்னு அந்த பையன் சொல்றான். நண்பர்களே, உங்க குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்தை நீங்க காட்டுங்க. ஏன்னா அன்பு பாசம் அப்படிங்கறது வந்து காலம் கடந்து கொடுக்கறதால எந்த யூஸும் கிடையாது. அவங்களுக்கு அப்பப்ப கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களை நல்லா உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுங்க, அவங்களை உங்க நண்பர்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, உங்க நண்பர்களோட நல்லா பழக சொல்லுங்க. சோ எல்லா இடத்துக்கும் அவங்களை அழைச்சிட்டு போய் இவன் நல்லா பிரில்லியன்ட், இவன் எது செஞ்சாலுமே ரொம்ப சூப்பரா செய்வான்.

0: அப்படின்னு பாராட்டுங்க. ஏன்னா நீங்க வீட்டுல பாராட்டுறதை விட மத்தவங்களுக்கு முன்னாடி அழைச்சு கொண்டு போய் பாராட்டும் பொழுது அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ நேசமும் பாசமும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாம உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

திசை எங்கும் இசை பரப்பி தென்ஜலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 8:06.

0: சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் செல்பி பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-6-8 இந்த முனைப்பு எண்ணோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல ஒரு கேள்வியோடு வந்திருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்தியாவோட முதல் அரசு இயக்கும் ஏஐ பல்கலைக்கழகத்தை அமைப்பதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது?

0: இதுதாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில வந்து ஃபேஸ்புக் நேயர்கள் நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடல்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடக்கமா இணைய போற நேயர் யார்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில முதலாவதா என்ன பாடல் கேட்க போறோம்?
1: ராயன் படத்திலிருந்து இருக்கிறிய ஓலக்கொட்டாயா என்ற பாடல் மேடம்.
0: வாட்டர் பாக்கெட் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:15.
1: புதுச்சேரி மாநில மக்களே, மத்திய மாநில அரசுகளின் மானிய தொடர் உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையவரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், அனைவருக்கும் காலை வணக்கம் மேடம்.
1: சொல்றது யாருங்க? என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
2: தாராள பிரபுங்கிற படத்துல இருந்து பாக்கு வெத்தலை மாத்தி கொடுத்து பையன் வந்தாச்சுங்கிற பாட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: கொஞ்சம்
2: ஆர்டர் போட்டு விடுங்க.

0: பச்சை.
1: நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நீங்க காலை வணக்கம். சித்ரா மணக்குடி
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறோம்?
1: படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, பாடல் முகில்மலை, அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றிம்மா.

0: திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:25.
1: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: YTP கிரீன்வே திருவாரூர். வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: தொல்லிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வரும் நேயர் யார் பேசலாம் வாங்க. வணக்கம்.
3: வங்க கடலோரம் தென்றலாய் தவழ்ந்து வரும் காரை பண்பலை நூறுகுழி மூணுக்கு இனிய காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: அடடா சொல்லுங்க,
3: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அனைவரும் நலமா இருக்காங்கம்மா.
0: என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சி?
3: மிகவும் பிடித்த பாடல் தங்கலான் படத்துல இருந்து ஜிமிக்கு. இந்த பாடல் வந்து மதுரையில வசிக்கும் எனது நண்பர் ஐயனருக்காக ஒளிபரப்புங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: பாடல் வருது எல்லாரும் கேட்டு ரசிங்க. நன்றி
3: நன்றி.

0: திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொல் கண்காட்சி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ வேர்ல்ட் பே வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி
1: ஜூலை 17 முதல்

0: ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் சையல் பாட்ச் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் மற்றும்
2: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, இந்தியாவில் முதல் அரசு இயக்கும் ஏஐ பல்கலைக்கழகம், அதாவது செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை அமைப்பதாக அறிவித்துள்ள மாநிலம் எது? இந்த கேள்வி தான் இன்றைக்கி கேட்டிருந்தோம். இதற்கான விடையை வந்து நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள்லாம் வந்து கடக்கடன் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் விடையை தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் சரியான விடையை கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை படிச்சிடலாம். இதற்கான விடை என்ன அப்படின்னா, இந்தியாவோட முதல் அரசு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை அமைப்பதாக அறிவித்துள்ள மாநிலம் வந்து கர்நாடகா தாங்க. 2025-26 கர்நாடகாவோட மாநில பட்ஜெட்டில் வந்து கர்நாடகத்தோட முதல்வர் சித்தராமையா அவங்க தான் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் உயர்கல்வி, ஆராய்ச்சி, புதுமை, தொழில்துறை, ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாடு இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற தேசிய அளவிலான மையமாக உருவாக்கப்பட இருக்கு. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கவங்க, அப்புறம் தொழில்துறையினருக்கு ஏஐ தொடர்பான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் வழங்கிறது தான் இந்த பல்கலைக்கழகத்தோட முக்கிய நோக்கமாம். இந்தியாவை வந்து உலகளாவிய ஏஐ மையமாக மாற்றுறதுக்கு வந்து இந்த பல்கலைக்கழகம் முக்கிய பங்களிப்பு அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வாங்க இந்த விடையை வந்து ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பூவம் குபேர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், அப்புறம் இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த முதல் அரசு இயக்கம் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை அமைக்கிறதா அறிவிச்சுள்ள மாநிலம் வந்து கர்நாடக மாநிலம் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து, மேலவாஞ்சர் சம்சுதீன், அனப்பன்பேட்டை ஜோதி, தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, திருபுவனம் நந்தினி சுரேஷ், காரைக்கால் மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், நெமேலி நந்தகுமார், திருபுவனம் ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஷ் வனஜா, அப்புறம் மேலமங்கை நல்லூர்லேருந்து வீராசாமி இவங்க, அப்புறம் வந்து காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன் ஆண்டி மேடம், கார்த்திகேயன், அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், அல்லிநகரம் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து, நாகூர் ஜகஃபர் சாதிக், முகமது யூசுப், புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, புவனகிரி சுமதி பாபு, ஆக்கூர் செல்லராஜா இவங்கெல்லாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதீஷ், சுபிதா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது காட்டுமன்னார் கோயிலேருந்து டி மடப்புரம் வேல்முருகன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆயுமூர் ரவிசங்கர், வினோத்குமார் திருமலை ராயன் பட்டினம்லேருந்து, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, விருதாச்சலம் அரசகுழி ஜான், தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து மீனாட்சி குளஞ்சியப்பன்.

0: பண்ணி உங்கள் காட்டு மன்னார் கோயிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூந்தோட்டம் கார்த்திகேயன், மஞ்சக்கன்னி மோகனசுந்தரம், சத்யா மோகேஷ், சர்வேஷ், அதம்பார் கலைச்செல்வி, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், இப்படி இன்னும் நிறைய பேர் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சி முடிய போகிற நேரத்தில் இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நேயர் எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மேதார்னி மட்டும் செம்பொடியிலேருந்து எஸ் கே பாஸ்கரன் பேசுகிறேன்.
0: பேசுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: விசுவாசம் படத்துல இருந்து தங்காடங்கா பாடல் போடுங்க மேடம்.
0: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்வாருங்கள் கமர்ஷியல் ரேடியோஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: திருவாரூர் YTP கிரீன்வே சோலார் நிறுவனத்தின் நேரம் 8:40.
1: புதுச்சேரி மாநில மக்களை மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க அழையுங்கள். 9500888917
2: YTP கிரீன்வே திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில இணைவர அடுத்த நேயர் யார் கேட்கலாம்? காலை வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், பேசுறது யாருங்க?
7: மேலக்காசாகுடி விஜயன்.
6: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
7: பீஸ்ட் படத்துல இருந்து பீஸ்ட் மோடு.
6: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
7: நன்றி மேடம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
6: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி.
5: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
6: துபாய் செங்கல் பாட்ச் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
7: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
5: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
6: அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
8: சொல்லுங்க.
9: RBI சொல்கிறது
10: சரியா தொடங்குங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: தொல்லை வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இனி வரும் அடுத்த நேயர் யார் பேசலாம்? காலை வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேடம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: சொல்றது யாருங்க?
4: கத்தரி பழம் பாக்கியராஜ்.
3: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறோம்?
4: வாரிசி படத்துல இருந்து சென்கி பண்ண போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
3: பாடல் வருது, எல்லாரும் கேட்டு ரசிங்க. நன்றி
4: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்னைக்கு தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில நிறைவா இனி வர நேயர் யார் பேசலாம்? வணக்கம்.
3: அன்பிற்கு அறிவிப்பாளருக்கு எனது பணிவான காலை வணக்கம்.
2: காலை வணக்கம், சொல்றது யாருங்க?
3: மருதுவடக்கு மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியோட நிறைவா?
3: அமர்ந்த படத்துல இருந்து மின்னலை பாட்டு மேடம்.
2: பாடல் வரதை கேட்டு ரசிங்க. நன்றி.
3: நன்றி மேடம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவோட முதல் அரசு இயக்கும் ஏஐ பல்கலைக்கழகத்தை அமைப்பதாக அறிவித்துள்ள மாநிலம் எது, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தலாம். வீரதுரை அரியலூர்லேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருநாங்கூர் ரவிச்சந்திரன், வினோதினி ரவிச்சந்திரன், இவங்க ரெண்டு பேரும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன், வாட்டார் மன்னார்குடியிலேருந்து கலைவாணி வெங்கடேஷ், புதுத்துறை செல்வகுமார், தில்லை சீனிவாசன், குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், காரைக்கால் நளினி, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், காரைக்கால் பிரகாஷ், ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன், மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், அப்புறம் பிரதாபராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா முக்கரும்பூர், ஆனந்த் முத்துக்குமரன், வலங்கைமான் ஆட்டோதுரை, செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம்லேருந்து, நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், நாகூர் அலோன்ஸ் ராஜ், கும்பகோணம் குமரன், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், இவங்களாம் வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் செல்வராஜன்பேட்டை, திருஞானம், தினா, ரமேஷ், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா, இவங்க எல்லாரும் சேர்ந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தூயமணி. நிறவி கஜேந்திரன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடூர் பிரபா இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. படையப்பா தினேஷ், பாரி, சந்திரன், அஜித் இவங்களாம் மானியம் அடூர்லேருந்து, ஆனந்தராஜ், குணா, தமிழ்மணி இவங்களும் அதே ஊரை சேர்ந்தவங்க, இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, வளத்தாமங்கலம் சம்பந்தம், மேட்டுப்பாளையம் ரவி, நாகை குமரன், ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி இவங்களாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு கடைசியாக சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

0: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9 மணி.
1: மீனாட்சி
2: கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: மத்திய அரசின் மானியத்தோடு உங்கள் வீடுகளுக்கு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17 மத்திய அரசின் அனுமதி பெற்ற சோலார் நிறுவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
5: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்டு CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலாடுதுறை மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யர் ஹோம்.
13: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
7: புதுச்சேரி மாநில மக்களுக்கு இனிப்பான செய்தி. உங்கள் இல்லங்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் மானியத்தோடு சோலார் அமைக்க வேண்டுமா? அடையுங்கள். 95008-89-17
0: நேயர்களினை கேட்கலாம். முதலில் நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் நல்ல மாய்வாழ்.
14: காரைக்கால் GL மருத்துவமனை
15: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
14: GL மருத்துவமனை
15: காரைக்கால்.
16: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
17: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள்.
18: எதிர்ப்பு சக்தி வந்து என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக வந்து வெளியே இருந்து வர கிருமிகளை வந்து அழிக்கணும். இது என்ன ஆகும்னா, எதிர்ப்பு சக்தி தவறாக வேலை செய்கிறதுனால நம்ம தோலில் நிறம் கொடுக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்களை அட்டாக் பண்ணும். அதனால அதால் நிறத்தை சுரக்க முடியாது, அந்த இடம் மட்டும் நிறம் இல்லாமல் போகும். அதனால வரக்கூடிய நோய் அது.
19: வெள்ளையாக ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா சில நேரங்களில் சொல்லுவாங்க வயிற்றில் வந்து பூச்சி இருந்தால் கூட அந்த மாதிரி வரும், அது தன்னால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா நிறைய ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நமக்கு அந்த அவேர்னஸே வரும், ஓஹோ இது நமக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
18: வெள்ளை தேமல்ங்கிறது வந்து பல காரணங்களால் வரலாம். சாதா அழுக்கு தேமலும் வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில அலர்ஜி, பிட்ரியாசிஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தோல் அலர்ஜி தான், அதுவும் அப்படி தான் இருக்கும். தொழுநோயில் கூட வெள்ளை தேமல்கள் தான் வரும். அதனால தான் ஒரு

0: காலத்தில் தேமல்னு சொன்னாலே எல்லாம் பயப்பட ஆரம்பித்தாங்க, தொழுநோயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த விட்டிலிகோங்கிறதும் வெள்ளை தேமலாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம மருத்துவரால் தான் அது வந்து வித்தியாசப்படுத்தி கரெக்டான வைத்தியங்களை செய்ய முடியும். வயிற்றுப்பூச்சினால் வெள்ளை தேமல் வருதுங்கிறது ஒரு மித்து தான், அது வந்து உண்மை கிடையாது. வெள்ளை தேமலுக்கு நான் சொன்ன மாதிரி பல காரணம், தலையில் புடுகு இருந்தால் கூட வெள்ளை தேமலாக வரலாம், உடம்புல அலர்ஜி வந்தால் கூட ஒரு சில வெள்ளை தேமல்கள் வரலாம்.
1: இது வெள்ளை தேமல் தான் நமக்கு வந்திருக்கு, அதாவது இந்த விட்லிகோ தான் வந்திருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன சிம்டம் இருக்கணும் டாக்டர்?
0: விட்லிகோனால் வரக்கூடிய வெள்ளை தேமல் வந்து எந்த விதமான சிம்டமும் இருக்காது, அதில் ஒரு அரிப்போ வலி எரிச்சல் எதுவுமே இருக்காது. வெயில் பட்டால் லைட்டாக செவக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி அதில் எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது, தோலோட நிறம் மட்டும்தான் மாறும், வேறு தொந்தரவு எதுவுமே கொடுக்காதது.
1: இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்?
0: விட்லிகோ அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று தான் சிகிச்சை பண்ணுறதுக்கு, ஏன்னா அது வந்து சீக்கிரம் பரவிடும். ஒரு இடத்துல வெள்ளை ஆயிடுச்சுன்னா திரும்ப அது வந்து நிறம் மாறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா அந்த செல்களே அழிஞ்சிருச்சு, நம்ம அந்த செல்களை திரும்ப உயிர்ப்பிக்கணும். விட்லிகோ நம்மளோட வைத்தியத்தோட எய்ம் என்னன்னா, முதல்ல வந்து அந்த வீட்லிக்கும் பரவாம தடுக்கணும், ஏன்னா வெளில வந்துச்சுன்னா திரும்பி கலர் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வருது ஸ்டார்டிங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்னா வைத்தியம் பண்றது எளிது, அதை நம்ம பரவாம தடுத்துடலாம். உள்ளுக்குள்ள மாத்திரைகள் கொடுத்து அந்த எதிர் சக்தியை அமைதிப்படுத்துறதுக்கு சில மாத்திரைகள் கொடுத்து நம்ம பரவல ஃபர்ஸ்ட் தடுத்துடலாம். தடுத்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெள்ளை தேமலும் பரவாம அப்படியே இருக்கு அப்படின்னா ஒளி சிகிச்சைகள், மேலே களிம்பு பூசுறது, இல்லாட்டி சில சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு, வேற இடத்துல தோல் எடுத்து வைக்கிறது, அந்த நிறம் கொடுக்கக்கூடிய செல்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு நிறைய விதமான வைத்தியங்கள் இருக்கு.
1: எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர் இதுக்கு மெடிசன்ஸ் எடுத்து இதை சரி பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்?
0: இது வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான், ஒரு வருடத்துல இருந்து மூணு வருடம் கூட ஆகலாம் அந்த வெள்ளை தேமல் முழுமையா மாறத்துக்கு. ஒரு சிலர் நம்மளே பார்த்துருப்போம், வெளியே உடம்பு ஃபுல்லாவே வைட்டா மாறி இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து ரொம்ப கடினம் தான் திரும்ப ஃபுல்லா கலர் மாற வைக்கிறதுக்கு.
1: ஓகே டாக்டர், இது வந்து பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: எல்லா வீட்லிக்கும் பரம்பரையா வரக்கூடியது இல்ல, ஒரு சிலது ஆனா பரம்பரையா வரலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கருகன் ஜீல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ்
2: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாருப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்று தூரிகையால் காது மடல்களில் கவிதை தீட்டும் கரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்களே கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: சுத்தம், சுவை, நம்பிக்கை, நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட 100% சுத்தமான தேங்காய் எண்ணெய், நல்ல சிவம் பிராண்ட் தேங்காய் எண்ணெய், நாச்சியார் கோவில். இது இயற்கையின் வரம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: டிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சிந்தனை துளி, புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். அமைந்திருக்கிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட. பாயிண்ட் டு பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்ல நித்யா இருக்கிறாங்க, இந்த பாயிண்ட்ல சுந்தர பாண்டியன் இருக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட்ல என்ன அப்படின்னா எதிர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இல்லையா. நம்ம வந்து ஒருத்தரை பார்த்துருப்போம், மறந்துருப்போம், அவர் தான் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்போம், இல்லை அறிமுகம் இல்லாமல் இருக்கும். ஓ இவர் தான் அவரோ, ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு மேனேஜர் டிப்டாப்பாக இருப்பார், ஓனர் சாதாரணமாக இருப்பார், நம்ம இவர் தான் உரிமையில நினச்சிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் சொல்லுறேன், நீங்கள் அதை ஓனர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிம்பார், அப்போ தான் தெரியும் இவர் இல்லையோ அப்படின்னு. இது மாதிரி இவர் தான் அவர்னு நினச்சி பேசி சுவாரஸ்யமான அனுபவம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. கேட்ட உடனே அப்படி இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க பாருங்க. மணக்குடி ராஜேந்திரன், ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்த போது என் நண்பர் என்று நினைத்து அவருடைய இரட்டை சகோதரிடம் மகிழ்ச்சியாக பேசினேன். சிறிது நேரத்தில் பிறகு அவருடைய நண்பர் எல்லாம் அவர் இரட்டை சகோதரி என்பதை அறிந்தேன். அந்த நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது.
1: நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அவங்க சொல்லிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் வந்து இன்னாரு அப்படிம்பாங்க. சில பேர் வந்து எல்லா செய்தியும் சொல்லட்டும் கேட்டுக்கோ, ஓ இந்த மாதிரிலாம் வேற இருக்கா அவரை பத்தி அப்படின்னு.
1: அதுதான் இதுல வந்து பெருசா அந்த ரியாக்ஷன் சேஞ்ச் இருக்குல்ல, சந்தோஷமா பேச போவோம். அவங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சு
0: அவங்க முகம் மாற மாற நம்ம முகமும் மாறிட்டே இருக்கும்.
1: யாரா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற மாதிரி அப்படியே அமைதியாயிடுவோம்.
0: நம்ம வந்து ஒரு அறிவாளிங்கிற ட்ரெண்ட் எல்லாம் அப்பதான் உடனே நமக்கு சுக்குநூறா. ஓ நமக்கு இது கூட தெரியலையோ அப்படின்னு.
1: ஆமா. அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட நண்பர் அருண் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறமா மார்க்கெட்ல சந்திச்சு பேசினேன். நான் பேசுறதுக்கெல்லாம் அவர் ஆமா ஆமான்னு சொன்னாரு. கடைசியா நான் அவர் இல்லைங்க அவரோட தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
0: சோ
1: இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கு. இன்னொரு முறை அவர் வந்து அவர் வீட்டுக்கே போயிட்டேன். அவர் முதுகுல தட்டி எப்படா இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு வந்து நான் அவரோட சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ணன் தம்பி மூணு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க.
0: என் நண்பன் என் பஸ்ஸில் ஒருவர் நினைத்து விசாரித்தேன். என் நண்பன் என பஸ்ஸில் ஒருவர் நினைத்து விசாரித்தேன். அவர் திரு திருவனை விழித்தார். விசாரிக்கும் போது அவர் இல்லை என்று அசடு வடிந்தேன் அப்படின்னு கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடி வீரா செந்தில் முருகன் அனுப்பியிருக்காரு.
1: அதுதான் இதே மாதிரி வந்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கும் அந்த அனுபவம்
0: இருக்குங்க.
1: என்னோட நண்பர் இரட்டை பிறவிகள், அதாவது மேக்சிமம் இந்த ட்வின்ஸுக்குள்ளதான் இந்த குழப்பங்கள் இருக்கு.
0: ட்வின்ஸுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே உருவ ஒற்றுமை இருக்கு.
1: ஆமா,
0: ஆனா நம்ம யாருமே தெரியாம இவர் தான் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கோம்.
1: சில நேரம் இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு பொருள் வாங்க வந்தவங்க கிட்ட அவங்க தான் வந்து அங்க வியாபாரம் பண்றாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு பேசுவோம்.
0: அது வந்து நிறைய இப்போ சூப்பர் மார்க்கெட் பூரா இருக்கு பாருங்க. இப்போ கடைகள்லாம் சூப்பர் மார்க்கெட்டாக மாறிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு பொட்டி கடை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா அது சூப்பர் மார்க்கெட்ன்றாங்க. அதில் வேற சூப்பர் மார்க்கெட்லாம் பரவாயில்ல, இப்போ எல்லாம் ஹைப்பர் மார்ட் அப்படிலாம் போகிறாங்களா, அந்த பேர் வச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பிரம்மாண்டங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அது எல்லாமே வச்சுட்டாங்க. அங்கே போனோம்னா அங்கே போய் ஏங்க இது எங்கே இருக்கு அப்படின்னா, இல்லைங்க நானும் வாங்க வந்ததான் அப்படிங்கும் போது நமக்கு
1: அதுதான் அப்போ ஒரு பார்வை பார்ப்பாங்க.
0: என்ன பார்த்தா கேட்டானி அப்படிங்கிற மாதிரி
1: இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இரட்டை பிறவிகள், தம்பி என் கூட படித்தவர், அண்ணன் வந்து வேற வகுப்பு. கல்லூரியில் கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போனோம். மறுநாள் அண்ணனை பார்த்து தம்பின்னு நினைச்சுக்கிட்டு டிக்கெட் போக மீதி பணம் தராம போயிட்டியப்பா அப்படின்னு கேட்க போக தம்பியை வீட்டில் மாட்டி விட்டுட்டு, அதாவது தெரியாம காலேஜ் கட்டடிச்சிட்டு
0: போயிட்டு குடும்பத்துக்கே தெரியப்படுத்தின
1: மாதிரி.
0: இது கொஞ்சம் வித்தியாசமா தான், இந்த மாதிரி மாட்டி விடுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. இது தெரியாம நடக்கிறது தான். குத்தாலம் தோப்புத்து கே சிவசுப்ரமணியன், இவர் தான் அவர் என்று நினைத்து பேசிய சுவாரஸ்யமான அனுபவம், ஒரு தடவை ஆள்மாறாட்டத்தால் பேசிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார். ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்மளே ஏற்கனவே சொல்லி நடந்திருக்கு அப்படி
1: விட்டுருக்கு.
0: அதோட முடிச்சேங்க.
1: காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனது நண்பர் போல் தாங்க இருந்துச்சு, பேசிக்கிட்டே இருக்கேன், கடைசியில நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு.
0: கேட்டாரா?
1: ஆமா, மன்னிக்கவும்
0: தெரியுது.
1: மன்னிக்கவும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி.

0: கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் மனசு இல்லையா. அடுத்தது, எனது நண்பர் போல் இருந்தது, நான் பேசிக்கொண்டே இருந்தேன், கடைசியில் நீங்கள் யார் என்று கேட்டார் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிட்டீங்கல்ல. அடுத்தது வந்து, திருவாரூர் குடிக்கால் பாளையம் சாகுல் கமிந்து ராஜா, நேற்று மதியம் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடந்தது. ஒருவரிடம் என் நண்பர் என்று நினைத்து ஒருவரிடம் சென்று எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறடா என்று தோல் கை போட்டு பேச ஆரம்பித்தேன். அவர் திரும்பி பார்த்ததுதான் தெரிய வந்தது அவர் முற்றிலும் வேறு ஒருவர். இருவரும் ஒருவருடைய அமைதியாக பார்த்து கொண்டோம். பிறகுதான் சிரித்து கொண்டு சாரி ஆளை மாற்றிட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவிவிட்டேன். இன்னும் அந்த சம்பவம் நினைத்தாலே சிரிப்பு வருது. நேற்றுதான் இந்த சம்பவம் நடந்தது, இன்று வானொலி அழகாக கேட்டுவிட்டீர்கள், அந்த ஞாபகம் மீண்டும் வந்து விட்டது. அவருக்கு நடந்தது நமக்கு எப்படி தெரிஞ்சது? உடனே தலைப்பா வந்திருக்கு. இதுல என்ன, இது இது ஒரு வித்தியாசம். சில பேர் முகத்தை பார்த்து அவர் மாதிரி இருக்காரு நம்ம சொல்லுவோம், இல்ல கெஸ்ட் பண்ணுவோம். சில பேரை பின்னாடி பாத்துட்டு இருப்போம், இவரா தான் இருக்கணும் முடிவு பண்ணி போய் அவர் வேற முதல கைப்பிடி தட்டி இருக்காரு, எவ்வளவு வேகமாடிச்சாரு தெரியல.
2: மற்றும் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
5: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பே வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி.
4: July 17 to August 23 மாலை 4 மணி முதல் 10 மணி வரை
5: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேரலின் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிடல்
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சோலை மற்றும்

0: நேர்களின் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்ற பைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்ற பைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
5: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலை நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சருக்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ்
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசித்யா ஜுவல்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி நடேசித்யா ஜுவல்ஸ்.
12: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசித்யா செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
13: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாம் இணைந்திருக்கிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி ரொம்ப அழகாக நேர்கள் கருத்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, இவர் தானே அவர் நினைச்சு ரொம்ப மாட்டினதெல்லாம் சொன்னாங்க. காரைக்கால் தனுஷா அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். அப்படி அளவும் எனக்கு நடந்ததில்லை சார், வாய்ப்புக்கு நன்றின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க.
14: சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஃபோனில் பேசுகிற போது அது போல் நிறைய நடந்திருக்குங்க. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். வாடிக்கையாளருக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து திருத்தன்னு முழிக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட எதையுமே
0: முழிக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்,
14: அதாவது பதில் பேசாம அமைதியா
0: நினைச்சுக்கணும்.
14: ஆமா, நான் உங்கள்ட்ட எதையுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அவர் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தவறுதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேங்க.
0: இவராகவே முடிவு பண்ணி சொல்லிட்டேன். நல்லவேளை பொருட்களை அனுப்பாம சொல்லாம
14: போனேன்.
0: இது மாதிரி போன்ல பண்ணிட்டு என்ன அவங்க பதில் பேசிட்டே இருப்பாங்க. வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்தியா, அப்படி எப்படி எல்லா செய்யும் சொல்லுவாங்க. நமக்கு யாருமே புரியாது. ஒரு கால் தெரியலன்னு சொன்னோம்னா தப்பா நினைப்பாங்களோன்னு இவரும் சில பேர் சொல்லுவாங்க. ஐயைய தப்பானைக்கெல்லாம் நீ யாருன்னு சொல்லாமாங்க. இவருக்கு அப்போ ஷாக் ஆகும், நம்மளை பற்றி தெரியவே இல்லையா, நம்ம குரல் புரிஞ்சிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பேசுவாங்க. அதனால் எடுத்தவொன்னே நான் இன்னார் பேசுகிறேன், அதுதான் ஒரு சரியானது இல்லையா. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. மானியம் ஆடூர் பிரபாகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நான் அவரிடம் பேசியதே இல்லை. தெரிந்து கொள்ளாமல் பேசினால் வீண் பிரச்சனை தான் வரும். நாகூர் ஜெகபிரசாதை
14: சொல்றேன். பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, ஒரு தடவை நான் பேருந்துல வரும்போது எனக்கு நல்லா தெரிஞ்ச நபர் ஒருவர் என் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. அவரை பார்த்ததும் இவர் ஏன் நம்மள்ட்ட பேசாம வராரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம்தான் வந்து அந்த நபர் வந்து அவரை போலவே இருக்கும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அப்படின்னு தெரிஞ்சு
0: தட்டி கட்டி பாக்கல.
14: ஆமா,
0: சில பேரை பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கும். ஆனால் பார்த்தோன்னே சந்தேகம் தான், இவர் தானே அவரு அப்படின்னு பார்த்து குரு குரு குருன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு அவர் ஆரம்பித்தவரை தான் இல்லை இல்லை இன்னும் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஏன் பேசலன்னு ஒன்றே சொல்ல முடியாதுல்ல, ஏதாச்சும் ஒரு சால்ஸ் பார்ப்போம் மண்டை எங்கே போது ஓடும். அதை தேடி கண்டுபிடிச்சி இல்லைங்க நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கூட நீங்கள் கவனிச்சிருந்த போது அப்படியே ஒப்பேற்றுவாங்க. அது மாதிரி நடந்தது உண்டு. இவரை பார்த்து அவர் தானே சந்தேகப்பட்ட நிகழ்வுகள் நிறைய நடக்கும் சில பேருக்கு. இவர் தானா அவர் என்ன இதுவரை யாரையுமே நினைத்து திரும்பி கூட பார்த்தது இல்லைங்கோ. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல்
14: காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு தெரு வெல்முருகன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கும் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க.
0: நடக்கவே இல்லைங்க. என்ன போங்க,
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயாவடி அசோக்ராஜ்.

0: கனிமொழி. நம்ம ரெண்டு பேருக்கும் வணக்கம் வர சொல்லிட்டு எனது நண்பர் டெய்லர் வேலை செய்கிறார். அவருடைய தம்பியும் அவரும் பார்த்த இரட்டை குழந்தைகள். அவரிடம் பேசுவோம்ல, என்ன டெய்லர் வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பரவாயில்லையா இருக்கு அப்படின்னு நான் கேட்க, அவர் சொன்ன விதமே வேறு. நான் அவர் இல்லை, நான் கொத்தனார், அவர் டெய்லர் என்று சொன்னார். ஒரே செருப்பு தான் போங்க அப்படின்ட்டாங்க. நல்ல கொத்தனார் கொண்டே துணியை கொடுத்து தச்சு கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்,
1: சூப்பராக இருந்திருக்கும். கீழக்குடி இருப்பு ஜான்சி கவியரசியும் வந்து இது மாதிரி எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அப்புறம் வந்து
1: பூந்தோட்டம் ஆட்டோ
0: கார்த்திகே, அவர்தான் இவர்தான் எல்லோரையும் மாட்டிவிட நான் விரும்பலை, போங்க நான் ஏன் சொல்லி நீ இவரை கண்டுபிடிச்சி அப்படின்னு அவரே எஸ்கேப் ஆயிட்டாரு. இவர்தான் அவர் என பேசிய அனுபவம் எனக்கு உண்டு. ஒரே முகத்தில் பலர் இருப்பார்கள், எனது கவனக்குறைவால் அது போன்றவர்கள் நடந்திருக்கின்றன. குவாகம் இளங்கோவன், இது கவனக்குறைவில் எதாச்சும் நடக்கிறதா இல்லையா? கொஞ்சம் ஆர்வ மிகுதியால் நம்மளே டபார்னு அனலைஸ் பண்ணிக்கிறது.
1: ஓகே, புனியமன் மேடு வன்னி கணேசன் வாழ்த்துக்கள் சொன்னாங்க இல்லையா, இப்போ பதில் சொல்ல வந்திருக்காங்க.
0: என்ன,
1: ஒரு தடவை வந்து செல்போன்ல ஒரு அழைப்பு வந்துச்சுங்க, என்னுடைய நண்பர் தான் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டே இருக்கேன். அவன் பேரும் வந்து என் நண்பன் பேர் மாதிரியே இருந்தது, அதை தான் சொன்னாங்க. 10 நிமிடம் கழிச்சுதான் தெரியுது வேற யாரோன்னு. நானும் அப்படியே அசடு விளைஞ்சேன், அவங்களும் அசடு விளைஞ்சாங்க. மறக்க முடியாத சம்பவமா இருக்கு.
0: ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணாங்களா, ஒரு டீச்சர் ஒரு பையன் மட்டும் அடிக்கிறாங்க. ஏன் இப்படி செஞ்சா, ஏன் சொல்ல சொல்ல கேட்கல அப்படின்னு அவங்க இருக்கிறான். என்னடா அடிக்க அடிக்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னாங்க. நீங்க கேட்டது என் டெல்ல டீச்சர் அப்படின்னு இன்னொரு பையனை காட்டினான். இன்னொரு பையன் நினைச்சுக்கிட்டு இந்த பையனை இப்போ ஐயோ சாரிடா சார் நான் தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அந்த அடி வாங்கின பையனுக்கு இப்போ சாரி சொல்லியாச்சு, அந்த வாங்கினடி என்ன செய்வான் இல்லை? அதனால வகுப்பறையிலும் நடக்கிறது உண்டு. ஒரு நாள் பிளம்பர் தேடி போனேன், அவர் போலவே இருந்தார். கிட்ட போய் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னேன். என்ன வேலையை கேட்டார், பிளம்பர் வேலை என்று சொன்னேன். நான் பிளம்பர் இல்லை கம்ப்யூட்டர் என்று சொன்னார் அப்படின்னு சோமசுந்தரன் சிவபுரிய சொல்லியிருக்காரு.
1: நம்ம மூளை என்ன பண்ணிக்குதுன்னா இவங்க தான் அவங்கன்னு
0: முன்னாடியே இந்த மீட்டர் கணக்கெல்லாம் பேசும்போது இவர்பால் இத்தனை அடிக்கு போடணுங்க அத்தனை அடிக்கு போடணுங்கன்னு அந்த பைப்பு போட வேலை
1: சொன்னாரு.
0: அவர் கம்பியை கொண்டு எங்கெங்க போடணும் அப்படின்னா வித்தியாசமா இருந்திருக்கும்ல.
1: காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கூட வேலை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், அவங்க கிட்ட போய் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னு.
0: நீ பாட்டு கொஞ்சம் பேசுற
1: சரின்னு அப்படியே அமைதியா வந்துட்டேன். அவரை கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்ப நான் கேட்டேன், அக்கா அன்னைக்கு நான் உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், நீங்க பதிலே சொல்லலையே அப்படின்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அது நான் இல்லை எங்க அக்கா
0: அப்படின்னு.
1: நான் நீங்க நினைச்சிட்டு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சு.
0: இந்த மாதிரி பதில் சொல்லும் போது நான் இல்லைங்கும் போது இந்த வடிவில் ஒரு படத்தை திடீர்னு இடி விழுந்த மாதிரி திடீர்னு
1: ஆடுவாரு.
0: அவர் ஒண்ணு கேட்க அவருக்கு ஒரு பதில் வர, அது மாதிரி நம்ம ஃபீலிங் ஆகுது. பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், இந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. காரணம், ஆண்ட்ராய்டு போனில் நாம் ஒருவருக்கு போட அது வேறு ஒருவருக்கு சென்றுவிடும். அவர் நினைத்து இவரிடம் பேச நீங்கள் யாரிடம் பேச வேண்டும் என்று அவர் கேட்க, சாரி ராகனம் சொல்லி வைத்து விடுவேன்.
1: சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கால் பண்ண உடனே மழை பொழியிற மாதிரி கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கு பேசிடுவாங்க
0: எல்லா செய்தியும்.
1: அதுக்கப்புறம் தான் யாருன்னு கேட்டாதான் தெரியும்.
0: ஒருத்தர் என்ன பண்ணாரு, யாருக்கு போன் பண்ணும் அவரை விட்டுட்டு யாரை பத்தி குறை சொல்லிருந்தார்ல, அந்த அவருக்கு போன் பண்ணி அவரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன பத்தி இந்த மாதிரி சொல்றாரு, ஒரு வருத்தம் இருந்தா கூட அவருடைய அந்த இன்னோசன்ட் தனம் இருக்கு பாருங்க, அதை பத்தி சொன்னாங்க. அது மாதிரி குவைத்தில் இருந்து திட்டச்சரி ஏ நிஷான் ஹலீம், குவைத்தில் நடந்த அனுபவம். சுற்றி இருந்தவர்கள் எங்களை பார்க்க எனக்கு அப்படியே பகீர் என்று முக ஒற்றுமையில் இருந்த வினை. ஐயோ சாரிங்க, என் ஃப்ரெண்டு மாதிரி அச்சுவா இருந்தீங்க அதானோ என்று அசர் சிறுவன் அங்கிருந்து நழுவினேன். என்னை போன்ற முகாமைப்பு கொண்ட இலங்கையில் இருப்பதாகவே என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு இலங்கையில் உள்ள என் முகாமைப்பு ஒன்றிடம் போய் காட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னது. அவர் சொல்லியிருப்பார் பிறகு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:30.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
5: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகைசாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும் வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறுகின்ற நேரம் இது. இன்று ஜூலை 20,
0: அனைத்துலக சதுரங்க நாள். இன்று 1924 சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு நிறுவப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சதுரங்கம் நினைவாற்றல், கவனத்திறன், திட்டமிடும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறனை வளர்க்கும் சிறந்த அறிவுபூர்வ பயிற்சியாகும். இந்தியாவின் இளம் வீரர்களின் சாதனைகள் உலக சதுரங்க அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. ஒவ்வொரு நகர்வும் ஒரு புதிய வாய்ப்பு என்பதை நினைவூட்டும் நாளாக அனைத்துலக சதுரங்க நாள் விளங்குகிறது.
3: 1969 இதே நாளில் நாசாவின் அப்போலோ 11 சந்திரனில் இறங்கியது. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் ஆகியோர் முதல் மனிதர்களாக சந்திரனில் காலடி வைத்தனர்.
0: ஆயிரத்தி 1976 இதே நாளில்தான் அமெரிக்காவின் நாசா அனுப்பிய வைக்கிங் 1 விண்கலமும் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்த விண்கலத்தின் முக்கிய நோக்கம் செவ்வாயின் மண், வளிமண்டலம் மற்றும் அங்குள்ள சுற்றுச்சூழலை ஆராய்வதுடன் அங்கு நுண்ணுயிர்கள் வாழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகளையும் கண்டறிவதாகும். விண்கலம் அனுப்பிய உயர்தர புகைப்படங்களும் அறிவியல் தொழில்நுட்பங்களும் செவ்வாய் பற்றிய மனிதனின் புரிதலை ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு சென்றது. பல ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டு செவ்வாய் ஆராய்ச்சியில் மிக முக்கியமான மைல்கல்லாக வைக்கிங் 1 விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தினம் இன்று.
3: மகா அலெக்சாண்டர் பிறந்த நாள் இன்று. 3 அலெக்சாண்டர் மேசிடோன் ராஜ்யத்தின் தலைநகரான பெல்லாவில் 336 இதே நாளில் பிறந்ததாக அறியப்படுகிறது. தன் 16 வரை அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலால் பயிற்றுவிக்கப்பட்டார். 335 மேசிடோனின் மன்னர் என்ற அதிகாரத்தை பெற்றார். தொடர்ந்து போர் புரிந்து பல இடங்களை வென்றார். பாரசீகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மேசிடோனிய பேரரசானது ஏட்சியாட்டிக் கடல் முதல் சிந்து ஆறு வரை இருந்த ஒரு பரந்த நிலப்பரப்பை தன்னகத்தை கொண்டிருந்தது. இந்தியா மீது படையெடுத்தார். தற்போதைய பஞ்சாப் பகுதியின் ஒரு பண்டைய இந்திய மன்னனான போரஸுக்கு எதிராக செலம் போரில் இவர் வென்றார். வீட்டு நினைவு காரணமாக மனச்சோருடைந்த இவரது துருப்புகளின் கோரிக்கையால் பியாசாற்றின் அருகில் இறுதியாக தன் நாட்டிற்கு திரும்பி பயணிக்க ஆரம்பித்தார். பிறகு பாபிலோனில் உயிரிழந்தார்.
0: மிக உயரமான மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை முதன்முறையாக வெற்றிகரமாக அடைந்தவர்களில் ஒருவரான எட்மண்ட் ஹில்லரி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1919 நியூசிலாந்தில் பிறந்த இவர் மிக உயரமான மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை முதன்முறையாக வெற்றிகரமாக அடைந்தவர்களில் ஒருவராக வரலாற்றில் இடம் பிடித்தார். இதற்காக பிரிட்டிஷ் அரசால் சர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. உலகின் மிகச்சிறந்த மலையேற்ற வீரர், ஆய்வாளர், மனிதநேய சேவையாளர் எட்மண்ட் ஹில்லரி அவர்களின் பிறந்த தினம் இன்று.
3: வானொலியை கண்டுபிடித்த மார்கோனி அவர்களின் நினைவு நாள் இன்று. மார்கோனி 1874 இத்தாலிய நாட்டில் பொலானா நகரில் பிறந்தவர். 1894 மின் அலைகள் மூலமாக செய்கைகளை அனுப்பி காட்டினார். வானொலி அலைகளை கொண்டு கம்பியில்லா தந்தி முறையை உருவாக்குவதில் ஈடுபட்டார். 1895 ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு செய்தி அனுப்பக்கூடிய திசை திரும்ப மின் கம்பம் டைரக்ஷனல் ஆண்டனா என்ற கருவி மூலம் தொடர்பு ஏற்படுத்தல் வெற்றி பெற்றார். லண்டனில் 1897 மார்ச் மாதம் மோர்ஸ் அலைவடிவை 6 கிலோமீட்டர் தூர அளவுக்கு செலுத்தும் வகையில் மின்காந்த அலைப்பரப்பியை உருவாக்கினார். 1897 நீரின் வழியாக நீங்கள் தயாரா என்ற செய்தியை சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு செலுத்துகின்ற ஒளிபரப்பியை உருவாக்கினார். 1897 மார்கோனி நிறுவனம் இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. கரையிலிருந்து கப்பலுக்கு 18 மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார். 1899 ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் எந்தவித காலநிலையும் இயங்கும் கம்பியிலா தொடர்பை 200 மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார். 1900 நெடுந்தூர செய்தி அனுப்பும் வானொலி நிலையத்தை உருவாக்கினார். மார்கோனி தொடர் அலைகள் உற்பத்தி செய்யும் கருவியை கண்டுபிடித்து அதனை பயன்படுத்தினார். அதன் பயனாக 1000 மைல்களுக்கு அப்பாலும் செய்தி அனுப்ப இயலும் என்பதை மெய்ப்பித்தார். மார்கோனியின் வானொலி ஆய்வுகள் அங்கீகரிக்கப்பட்டு 1909 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1937 ஜூலை மாதம் இதே நாளில் மறைந்தார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்.

0: பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: ஆடி வந்தார்
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும்

0: கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: சக்தியின் திருவிழா
4: ஆடி மாத சிறப்பு தொடர். நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16 வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
3: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
4: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
5: நேரலுக்கு துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூரின் உலங்கணிந்த நெல் வாழ்த்துக்கள்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
6: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
5: நேரலுக்கு கரைகள் பேசுகிற தங்க மாளிகையின் உலங்கணிந்த நெல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்கள் அழைக்கிறது பேசுகிற தங்க மாளிகை காரைக்கால். பாயிண்ட் டு பாயிண்ட் ஆள் மாறி மாறி பார்த்து பேசுனதெல்லாம் நிறைய நேர்கள் சொல்லிட்டே வந்தாங்க இல்லையா?
7: ஆமாம். அடுத்தது அன்னப்பன் பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரில் அப்படி எதுவுமே நடந்தது இல்லைங்க. ஃபோனில் ஒரு தடவை ஒரே ஒரு நம்பர் மாறி பேசி மொக்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
5: வாங்கியிருக்கோம்ல அப்புறம் என்ன? ஆமாம். கோவை இளவரசன் பஞ்சநாயகத்திலிருந்து இவர் தான் அவர் என்று பேசிய தினம் நிறைய உண்டு. ஒரு நாள் கடத்தரவில் நின்று நண்பர் குப்புசாமி நினைத்து அவருடன் பேசி கொண்டிருந்தேன். உடனே அவர் நான் இல்லை, அவன் வீட்டில் இருக்கிறான், அவன் சித்தப்பா என்று சொல்ல நான் அப்படியே அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு ஒற்றுமை தான் காரணம். அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி இருவருக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்க, முதலியாச்சு அண்ணன் தம்பி
7: மேட்டுப்பாளையம் நாகராஜன் என்ன சொல்லிக்காங்கன்னா, நான் கடையில பல்கள் கொடுத்துட்டு இருக்கும் போது யாராவது கேட்பாங்க, பாலை பார்க்காமலே குரலை வச்சு இந்தா வரேண்டா அப்படின்னு நண்பர் நினைச்சு சொல்லிடுவேன். அவரு முகத்தை பார்த்தாதான் தெரியும் அது வேற ஒருத்தர் மாதிரி. அதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு.
5: ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் ஃப்ரெண்டு பையன் பையனுக்கு ஃபோன் பண்ணி வேணும்னு அவங்க அப்பா பேர் சொல்லி, ஏ அவன் இருக்கானா அப்படின்னு கேட்கணும். யார் அதுன்னு அவருக்கு இருக்கிற
7: திருப்பிக்கிட்டு
5: அப்பா தான் பையனை நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டார். அது மாதிரி நடக்கிறத உண்டு. மேமாத்தூர் அமுதாசேகர், என் மகளோட தோழியின் அம்மாவிடம் பாப்பா நல்லா இருக்கா என்று கேட்பேன். நல்லா இருக்கு, அவங்க தான் என் அக்கா பொண்ணு என்று சொல்வார்கள். சித்திய அம்மாவும் ஒரே ஜாடியில் இருப்பார்கள்.
7: சித்தப்பா பையன் மாதிரி சித்தியா அம்மாவும்
5: என்னென்ன இருக்காங்கல்ல அப்படின்னு.
7: இவர் அவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு சுவாரஸ்யமாக பேசினது என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குங்க. ஒருவரை போலவே 7 இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட உண்மைதான் தோணுது. என் கடைக்கு வர்றவங்க ஒருவர் சில நாள் வரலை அப்படின்னா, ஒரு நாள் சில நாள் வரவே இல்லை என் கடைக்கு ரெகுலராக வரவங்க. ஒரு நாள் சிதம்பரத்துக்கு போனேன், அங்கே அவங்கள பார்த்துட்டேன், உடனே வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கடை பக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் டீ எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு விட்டுட்டு வந்தா கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். 2 கழிச்சு அவர் கடைக்கு வந்தாரு. அவர் சிதம்பரத்தில் பார்த்ததுலேருந்து வரவே இல்லையே அப்படின்னு. அவர் சிதம்பரத்திலா, நான் சவுதி போய் 5 ஆகுதுங்க.
5: இது நல்லா இருக்கு.
7: அதுதான், யாருக்கோ டீ வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காங்க.
5: அலைபேசியில் காலையில் நண்பரிடம் பேசிவிட்டு சிறிது தூரம் சென்று மீண்டும் ஒரு நண்பரிடம் பேச வேண்டும் நினைத்து அவர் நம்பரை போட்டால் காலையில் பேசிய நண்பர் அவர்களுக்கே கால் போயிடும். நான் பேசியது கேட்டது மீண்டும் கேட்பார். ஒன்றும் புரியவில்லை என்று காரைக்கால் எஃப்எம் பாடல் கேட்க நீண்ட நேரம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது வேறு நபருக்கு லைன் சென்று அந்த இந்த படத்தில் அந்த பாடலை போடுங்கள் விட வேண்டிய அனுபவம் உண்டு. இது எப்படி இருக்கு?
3: நிறைவு பெற்றது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். நேரம் 9:45. இது காரைக்கால் பண்பலை 100.3
8: ஆகாஷ்வாணி.

0: உலக சதுரங்க விளையாட்டு தினம். உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
1: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதான உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5ஆம் நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாகவே சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் விளையாட்டு தற்போதைய யூரோ வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலகப்பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலகப்பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில், தமிழகத்தை பொறுத்தமட்டில் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள்

போட்டியில் பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரி ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில் மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரை தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ளது என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில் தொழில் முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரை தொடர்ந்து கேரி காஸ்ப்ரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000ஆம் ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கார்ல்சன், இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ் 2024ஆம் நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு 1 முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியும் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபக திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளை

0: பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. தனசேகர் அவர்கள்.
2: காற்றின் வழியே காதுகளுக்குள் பயணிக்கும் கரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை ஒலிக்கிறது பிரதர் படத்திலிருந்து பாடல்.

0: சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணையம் வந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருப்பது இரா சுந்தரபாண்டியன்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: சிந்தனை துளிகள் செந்தமிழ் சொற்களாய் அவற்றோடு செயல்பட தூண்டும் வார்த்தைகள், அரிய தகவல்களுடன் உங்கள் செவி வந்து சேரும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு சாதனை பயணம். நிலவுல இதே நாளில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலை கொண்டு போய் வைத்தார். இந்த பூமி பந்தை தாண்டிய வேறு ஒரு கிரகத்தில் போய் கால் வைத்த ஒரு நிகழ்வு உலக வரலாற்றில் முதல் முறையாக நிகழ்ந்தது. பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு முயற்சிகள், பல்வேறு தோல்விகள், இவைகளெல்லாம் கடந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மானுட சமூகத்தின் அறிவியல் வெற்றி தோரணவாயில் கட்டப்பட்ட நேரம் அது. அந்த நாளில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் வைத்தார், அவரோட சக வீரரும் போனார். அதை நினைவுபடுத்தி இன்றைக்கு சாதனை பயணம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு உலக சதுரங்க நாளும் கூட. இந்தியாவை சார்ந்த பல்வேறு வீரர்கள் வெற்றி வாய்ப்பை குவித்திருக்கிறார்கள். இந்த சாதனை பயணம் அப்படிங்கிறதுல இந்த நிலவுல சாதனைக்கு பண்ணாங்க பாருங்கள், அது குறித்து நேயர்கள் கருத்து சொல்லலாம். இல்லை இந்த செஸ்ஸில் விளையாண்டது கூட சொல்லலாம். இல்லை இது போன்ற சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களில் ஒரு சாதனை பயணம் அடைஞ்சிருப்போம் இல்லையா, அது குறித்தும் நேயர்கள் சொல்லலாம். எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்லணும், ஏன்னா நிறைய பேர்த்து தகவல் நம்ம வாங்கணும், அப்போ தான் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். ஒரே ஆள் நிறைய சொன்னோம் அப்படின்னாலும் அது நேரல்கிட்ட போய் சேராது. ஒவ்வொன்றா சுருக்கமாக ஒவ்வொருத்தரும் சொன்னால் எல்லார்ட்டையும் போய் சேரும். அந்த நுணுக்கம் தெரிந்த நேயர்கள் தான் நீங்கள் என்றாலும் கூட உங்களுக்கு நினைவேற்ற வேண்டிய கடமையில் நான் இருப்பதனால அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தலைப்பில் சாதனை பயணம் என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துரைக்க அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்கின்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 231-2-3-1 இந்த எண்ணை நீங்கள் அழைத்து பேசலாம் நேர்களே, அல்லது 299-4-8 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது 299-5-8 இந்த எண்ணுடன் நீங்கள் இணையலாம், அல்லது 956-6-4-2-7-2-3-1 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் வரலாம். சாதனை பயணத்தை தொடரலாமா? வாருங்கள் நேர்களே, இணையத்தில் இணையக்கூடிய முதலாவது நேயர் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம் சார். கும்பகோணம் முடியாது பாலு,
0: பேசுங்க.
4: அதாவது நீங்க இந்த நிலாவை பத்தி சொன்னீங்களா, நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த ஆல்டிங் 1969 அந்த சதுரங்க தினம் அப்படிங்கிற நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து போனதான் அந்த விவாதம் வேண்டாம். பாரிஸ்ல வந்து இந்த சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு வந்து தொடங்கப்பட்டது வந்து 1924 ஆனா இன்னொன்னு நீங்க மறந்துட்டீங்க சார்.
0: என்னது?
4: அமெரிக்காவில வந்து வைக்கிங் 1 லேண்டர் அப்படி வைக்கிங்
0: சொன்னமே, அதெல்லாம் தேதியும் செய்தியில சொன்னமே.
4: செவ்வாய் கிரகத்துல வந்து
0: செவ்வாய் கிரகத்துல முதல் முதலாக அமெரிக்காவுடைய வைக்கிங் இறங்கினதை தேதியும் செய்தியில சொன்னோம்.
4: அது வேண்டாம், ஏன்னா நீங்க நிகழ்ச்சியில சொன்னோம்ல, நீங்க அந்த உலகத்துக்கு வந்து பரிசாற்றுபவர்.

0: சரி, அதான் 9:35 9:30 தேதியும் சரியில்லை, அந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்.
1: அது கேட்டேன் கேட்டேன் ஆறு மணிலிருந்து கேட்பேன். அந்த குரல் வசோடு சொன்னீங்களா, இளவயத்தில் வந்து ஆரம்பிச்சாக்கா முதுமையில் வந்து பலன் தரும். அது ரொம்ப நன்றி.
0: சரி, நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்வது யார்?
2: கருப்பம்பளம் தெருக்கில் இருந்து சா சிவகுமார்
0: பேசுங்க ஐயா.
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்.
2: அதாவது சாதித்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த நிலாவுக்கு போனது அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 14 நாட்கள் தங்கணும் அப்பதான் குறித்த நேரத்துல வரணும் அப்படின்ட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து வர முடியாம விண்ணில வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தரைக்கு வருகின்ற போது அவர்கள் உடம்பு வந்து முக மெல்லிதாகி.
0: நீங்க இப்ப இப்ப அண்மையில் நடந்தது சொல்றீங்க, கடந்தாண்டு நடந்தது சொல்றீங்க நினைக்கிறேன்.
2: ஆமா ஆமா, அத அவங்க வந்து உடல் மெலிந்து தரையில கூட நடக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையில அவங்க வந்து மிக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சாதிக்கக்கூடிய மனிதர்கள் என்று இன்றைக்கு நிறைய இருந்தாலும் கூட, டாக்டர் அப்துல் கலாமன் அவர்கள் ஏவுகணையை ஏவுகின்ற போது அவருக்கு இருக்கின்ற அறிவு ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து அந்த ஏவுகணையெல்லாம் ஏவி நமக்கு ஒரு நல் உதாரணமாக இருந்தார். ஏன்னா நாமளும் இந்த நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ணலாம். அந்த அளவுக்கு படித்து அவர்கள் வளர்ந்து அந்த அளவுக்கு அவர்கள் விஞ்ஞானி ஆகி அவர்களும் ஒரு சாதிக்கலாம் என்கிற அந்த கருத்தை மட்டும் நான் பதிவு செய்து விடைபெறுகிறேன். ஐயா
0: நன்றி. நன்றி இணைப்பில் வந்து நன்றி. நம்ம நாட்டிலே இருந்தார்ல அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்துல் கலாம் இருந்தார்ல, நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய அறிஞர்கள், அதுவும் தமிழ்நாட்டில இருந்து நம்முடைய தமிழ் பேசுகிற மண்ணிலேருந்து நிறைய பேர் அந்த விண்வெளித்துறையில் சாதிச்சாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி தான். சிவன் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அண்மையில் மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார். அப்புறம் இந்த வரிசை அப்படியே தொடர்ந்துக்கிறது இப்பவும் இருக்கிறாங்க. நம்ம அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த விண்வெளி துறையில் முத்திரை பதித்து அதை கூட ரொம்ப சாதனையாக வந்தது. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுவது?
3: தஞ்சை மாவட்டம் இக்பால், பாபுராஜபுரம் முகமது இக்பால்
0: பேசுங்க ஐயா.
3: சாதனையை பத்தி கேட்டுறீங்க. 1969 July 20 அமெரிக்காவில நாசா விண்வெளி காலத்துல இருந்து 3 வீரர்கள் வந்து சந்திரன வந்து முதல் முதலா கால வச்சாங்க. நம்ம வந்து நிலாவை பத்தி சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு, அவங்க வந்து இந்த நிலாவுக்கே போய் இறங்கி சாதனை படிச்சிருக்காங்க. நீல் அம்ஸ்ட்ராங் தான் முதல்ல
0: கால் வைக்கிறாங்க,
3: முதல்ல இறங்குறதா இருந்துச்சுங்க. அவர் பயந்துகிட்டு யோசிக்கிறதுக்கு டக்குன்னு இவரு நீல் அம்ஸ்ட்ராங் இறங்கி அவர் வந்து முதல் மனிதனா சரித்திரத்தில் இடம்பெற்றுட்டாருங்க. அதனால உலக சாதனையா இது நான் கருதுறேங்க.
0: நன்றி. வந்து இணைப்புல வந்தது அது இறங்கின செய்திய சொன்னாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
4: நல்லமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறது?
4: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மெடிசிராணி
0: பேசுங்க ஐயா.
4: இன்னைக்கு வந்து உலக சதுரங்க நாள், அதே போல வந்து விண்வெளியில வந்து நிறைய பேர் சாதனை பண்ணிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 2004 இவர் வந்து குடியரசுத் தலைவரா இருக்காரு.
0: யாரு?
4: ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பத்தி நான் ஒரு வித்தியாசமா செய்யணுமே அப்படின்ட்டு, நான் சிறந்த ஒரு ஓவியர், அரசு பள்ளி ஆசிரியர், எங்க அண்ணனும் அவரும் ஓவியர். சரி, இவர் வச்சு ஏதாவது ஒரு வித்தியாசமா செய்யணுமே
0: அப்படின்ட்டு
4: 9 நவதானிய உருவத்தை வரைஞ்சி அனுப்பியிருந்தேன். அவர் பதில் கடிதம் அனுப்பினாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா 1 மாசம் கழிச்சு கடிதம் வந்தது. திரு கலைவாணன் அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய ஓவியத்தை நவதானியத்தின் மூலமாக வரைந்து அனுப்புகிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி, மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி தஞ்சாவூர்ல நடந்தது, அப்பயும் போக முடியல. கோயம்புத்தூர்ல நடந்தது, அப்பயும் போக முடியல. கடைசியா வந்து நம்ம அரியலூர் மாவட்டம் சோழமாதேவில நடந்தது. அப்ப போன அவருடைய பிஏ வந்து என்ன நேரம் ஆச்சுட்டு போய்
0: பரவாயில்ல, அவர் சந்திச்சு
4: வரைஞ்சாரு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப மகிழ்ச்சியா பாராட்டினாரு.
0: ரொம்ப மகிழ்ச்சி,
4: எனக்கு என்னால மறக்க முடியல.
0: முக்கியமான செய்தியை சொல்லிருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா. அவரு எப்படி சாயிருவாரோ அதுபோல அவரை பற்றி

0: விழுந்தது உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக தெரிகிறது இல்லையா?
1: அதே போல அவர் வீட்டுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி போனேன். அது சுற்றுலா இடமா வச்சிருக்காங்க. என்னுடைய போட்டோ வந்து மிகப்பெரிய ஒரு கண்ணாடியில வச்சு
0: அந்த நீங்க வரைஞ்சு கொடுத்த அந்த அந்த சிறுதானியத்தில் செஞ்ச ஓவியத்தையா?
1: ஆமா ஆமா
0: வச்சிருக்கிறாங்க.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சாதாரணமா நீங்க சொல்றீங்க, ஆனால் மிகப்பெரிய இலக்குன்னு கூட சொல்லலாம், உங்களுடைய இலக்குன்னு கூட இல்லையா? நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகான ஒரு ஒரு சாதனை மனிதனை பற்றி புகழ்ந்து அவர்கிட்டேருந்து ஒரு பாராட்டு பெற்று அது அவருடைய வீட்டில் நினைவாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய சாதனை இல்லையா? அதான் வரலாற்றை படைத்த நாயகர்களோடு நம்முடைய தொடர்பையும் ஒரு சாதனையாக சொல்லியிருக்காரு. ஜெய் கொடுத்த நேர் நேயருக்கு நன்றி.
2: வணக்கம்,
0: வணக்கம். யார் பேசுவது? பேசுங்க ஐயா.
3: சாதனை பயணத்துல வந்து எவ்வளவு பேர் வந்து பிரபலம் ஆயிருக்காங்க, அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு மனசே சந்தோஷமா இருக்கு, உடம்பே புல்லா அடிக்குது. அவங்க வந்து வாழ்க்கையில வந்து மிக மிக கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம கலாம் ஐயா கூட படகு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா அவர் எவ்வளவு சாதனை பண்ணாங்க பாத்தீங்களா? ஆனா எதுலையுமே வந்து ஒரு மனசோர்வு இல்லாம பேப்பரை போட்டு அந்த டியூஷன் எடுத்து இப்படி அவரோட படிப்பை வளர்த்துக்கிட்டு அந்த விஞ்ஞானியாகி விஞ்ஞானியா போன பிறகு குடியரசுத் தலைவரா வந்து அதுக்கு பிறகு வந்து எவ்வளவோ சாதனைகள் மாணவர்களிடையே உரையாடினது, இதெல்லாம் ஒரு சாதனை தானே. அதே மாதிரிதான் விண்வெளிக்கு போனா எப்பா பேருங்கெல்லாம் வந்து சாதனை புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. எந்த துறையில பார்த்தாலும் சாதனையாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி சினிமா துறையை எடுத்துக்கோங்க. ரஜினிகாந்த் எல்லாம் வந்து இப்ப நடிகருங்கெல்லாம் எவ்வளவு பேர் வந்து சாதனை பண்ணி இருக்கிறாங்க. சாதனை பண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய ஆரம்பத்துல அவங்க கஷ்டப்பட்டாலும் மறுபடியும் நிறைய சாதிச்சிருக்காங்க. சாதனை இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அது மாதிரி சாதனை என்பது வந்து நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க அவங்கள உதாரணமா காட்டி ஒவ்வொருத்தரையும் நம்ம கொண்டு போனோம்னு வச்சுக்கலாம். எல்லாருமே சாதனை பயணம் பண்ணிக்கிறதுல யாருமே குறைஞ்சவங்களா இருக்க மாட்டாங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க.
4: சாதனை பயணம் அப்படிங்கும் பொழுது வாழ்க்கையில ஒரு உத்வேகம் அப்படிங்கறது கொடுக்கும். உதாரணத்துக்கு சாதனை பயணம் அப்படிங்கறது ஒரு நாட்டினுடைய விசிபிலிட்டிய பிற நாடுகளுக்கு முன்னிலையில உருவகப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அது சாதனை பயணம் அப்படிங்கறது இந்த வயதுலதான் செய்யணும் அப்படிங்கறது கிடையாது. வயதுக்கு அப்பாற்பட்டது ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கறது தான் சாதனை பயணம். முதல்ல சாதனை பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி உறுதுணையாக இருந்து சிலர் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ண இப்படி செய்ய. ஒரு பக்கபலமாக அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தாலும் தன்னை சுற்றி உள்ள நபர்கள் அவர்களுக்கு வந்து நீ உன்னால முடியும், சாதிக்க பிறந்தவன் அப்படின்ட்டு ஊக்கம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கறது அந்த சாதனை பயணத்தை துவண்டு போகாமல் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் கொடுக்கும். எல்லாத்தை விட நாம் நாளை சரித்திரம் பேசக்கூடிய இடத்தில் இந்த சாதனை பயணத்தை முடித்து நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் ஒரு மனிதனை அந்த சாதனை பயணத்தை முடிவு பெற்று அவனுக்கு சான்றிதழோ பாராட்டோ அல்லது ஒரு தனி நிலை அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுக்குது. அதனால அதை வந்து போற்றி புகழ வேண்டும். மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லோரும் சாதனை பயணம் பண்றாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஆனா 1000 ஒருவராக இருக்கிறாங்க இல்லையா?
0: மனிதனா பிறக்கிறதே பெரிய சாதனை இல்லையா?
4: அதுதான். அதை விட
0: அதில் மனிதனாக நடப்பது மிகப்பெரிய சாதனை.
4: ஆமா, ஆனா அதில் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட உள்ள இருக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்கறத அந்த சாதனை மனிதர்கள் நமக்கே பண்ணும்பொழுது நாமும் பண்ணணுங்கிற உத்வேகத்தையும் கொடுக்குதையா?
0: சரிம்மா, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திடாத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
1: மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் வேர்ல்ட் பேய் வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் சங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: நேஷனே கூடிய அடுத்த நேரியா வணக்கம். வணக்கம் வணக்கம். யார்
3: பேசுறீங்க?
2: ஜிடி நாயுடு சந்திச்சீங்க?
3: சுற்றுலா போயிருந்தப்போ கோயம்புத்தூருக்கு அவரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்களுக்கு இன்கம்
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஜிடி நாயுடு அவர்களை சந்திச்சது பெரிய உங்களுடைய வயது முதிர்ச்சி அதெல்லாம் நிறைய தெரியுது. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: யார் பேசுறது?
4: சீர்காழியிலிருந்து தந்தை சிவசண்முகம்.
2: பேசுங்க.
4: மாற்றுத்திறனாளிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அப்துல் கலாம் ஐயா. ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு பையன் வந்து செயற்கை கால் போட்டு நடக்கும்போது அதை பார்த்துட்டு அவரு வேதனை பட்டார். இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு அந்த பிள்ளை எப்படி நடப்பான்
2: அப்படின்னு
4: பைபர்ல போட்டு அந்த செயற்கை காலை எல்லோரும் பயன்படுத்துறாங்க. இந்த பயன்பாட்டில் உள்ள நபரில் நானும் ஒரு.
2: முன்னாடி
4: வந்து பாத்தீங்கன்னா 6.5 kg 7 kg இருக்கும் அந்த செயற்கை கால். இப்போ வந்து 3 kg அளவுல பைபர்ல போட்டு இப்ப 2004 எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கால் பிடிச்சு. இப்ப நான் செயற்கை கால் போட்டிருக்கேன். என்னோட வேலைகளை நானே சரிவர செய்வதற்கு செயற்கை கால் மிகவும் உதவியாக இருக்கிறது.
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கீங்க. நன்றி இணைப்புல வந்தது.
4: நன்றி ஐயா. நன்றி.
2: சாதனை என்பது அவர் வந்து அந்த குழந்தைகள் நடந்து போகும்போது இவ்வளவு எடையை தூக்கிட்டு போண்டே இருக்கேனே அப்படின்னு அந்த கேலிபர் செய்தார். அதை நேயர்ஸ் வந்து அவரே காலில் அணிந்து கொண்டு பேசுகிறார் பாருங்கள். அதுதான் சாதனையில் மனித வாழ்க்கையை வாழ்விப்பது தான் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை ரொம்ப அப்துல் கலாம் அவர்களை பற்றி ரொம்ப சொன்னார், ஸ்லாகித்து சொன்னார். நேயருக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம் ஏருங்க.
5: வணக்கம் சார். நான் சிவபுரத்துலேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
2: பேசுங்க ஐயா.
5: விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. அவர் 1949 பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் பிறந்தவருங்க. அவர் 1984 April 3 தனது விண்வெளி பயணத்தை தொடங்கினார். விண்வெளி நிலையத்தில் 7 நாட்கள் 21 மணி நேரம் 40 நிமிடங்கள் தங்கி விண்வெளி ஆய்வுகளை மேற்கொண்டார். அது மிகப்பெரிய அந்த 84 மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது
2: சாதனை.
5: இப்ப விட அப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தானே
2: வரலாறு. அந்த அறிவியல் வளர்ச்சி இருந்த காலத்துல அவர் வந்திருக்கிறாரு. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. நன்றி.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நிலை காரை பண்பலின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ். நிறைய நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நிலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி.

0: செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை உள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை தார்பாகல் கிரீனெட் மோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேல் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
1: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
1: நாம் அணிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் உறுப்பிள்ளை மூன்றில் இது சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு சாதனை பயணம். ரொம்ப அழகா நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க, இணையக்கூடிய என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுவது?
5: அரியலூர் மாவட்டம். எனக்கு பிரபுங்க
1: பேசுங்க.
5: ராஜீவ் காந்தி இளம் வயதிலேயே பிரதமர் ஆனார். அவர் இன்னும் உயிரோடு வாழ்ந்திருந்தார், விஜயலட்சுமி பண்ணிட்டு மாதிரி ஐநா சபைக்கு போயிருப்பார். ஐநா சபையினுடைய செயலாளராக கூட ஆயிருப்பார். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: யார் பேசுவது?
6: மேமாத்தூர்ல அமுதா பேசுறேன் சார்.
1: மேமாத்தூர் அமுதா பேசுங்கம்மா.
6: சாதனை பயணம் செஞ்சிருக்கீங்க. எங்க பாப்பாவோட ஃப்ரெண்ட் இப்போ காவல்துறையில இருக்காங்க.
1: உங்க பாப்பாவோட ஃப்ரெண்டா?
6: ஃப்ரெண்ட் பாப்பாவும் காவல்துறையில தான் இருக்கு.
1: சரி.
6: அவங்க ஃப்ரெண்டு வந்து வெயிட் லிப்ட் சார்.
1: சரி.
6: அவங்க வந்து இந்த தூக்கும் போது ஆல் இந்தியா போலீஸ்ல வந்து இதோட 4 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க.
1: ஓஹோ.
6: பாப்பாலாம் கூட இருந்து சவுண்ட் குடுக்கும் பாருங்க. அவங்க அந்த வெயிட்ட தூக்கும் போது சவுண்ட் குடுக்கறதுலயே அந்த பொண்ணு தூக்கும் சார்.
1: அந்த உங்களுடைய உங்களுடைய மகளுடைய தோழி வெற்றி பெற்றது உங்களுக்கு பெரிய சாதனையாகவும் மகிழ்ச்சியாக இருக்கு.
6: நான் கூட இருந்து நேரா பாத்துருக்கேன். அவ்வளவு சந்தோஷம், நான் சந்தோஷப்பட்டது பார்த்துட்டு எல்லாரும் அவங்க அம்மா வாணிங்கன்னு கேட்பாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. இதே சாதனை தான். நன்றி இணைப்புல.
6: நன்றி சார்.
1: தன் பிள்ளையோடு இருக்கின்ற படிக்கின்ற தோழிகள் எப்பயுமே நிறைய சம்பவம் இருக்குது. தான் புள்ள தான் வரும்னு நினைப்பாங்க, நம்ம புள்ள இது மாதிரி வரலேன்னு ஏங்குவாங்க. ஆனால் அடுத்த புள்ள இது மாதிரி வரும்பொழுது மகளிர் அந்த உள்ளம் இருக்கு பாருங்க. அப்படி இருந்துட்டால் அது மிகப்பெரிய சாதனை. அதுதான் இறைவன் விளங்குகிற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரிலிருந்து அலோன்ஸ் ராஜி.
1: பேசுங்க.
7: சாதனை பயணம். சமீபத்திலயா கும்பகோணம் பள்ளியில தீ விபத்து நடந்துச்சு பாருங்க.
1: ஆமா.
7: அதுல 93 குழந்தைகளே இறந்துட்டாங்க.
1: ஆமா.
7: மனசு ரொம்ப வருத்தம். நாடே ரொம்ப கண்ணீர் சோகத்துல இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு குழந்தை மட்டும் பிழைத்து நன்றாக படித்து இன்னைக்கு நமது மாவட்டத்துடைய உதவி கலெக்டரா பணிபுரியுறாங்க.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்திலயா?
7: தஞ்சாவூர் மாவட்டம்.
1: தஞ்சை மாவட்டத்தில் அடடா.
7: உதவி கலெக்டரா பணியாற்றுறாங்க. அவங்க எவ்வளவு ஒரு மன தைரியத்தோட இருந்து இந்த சாதனையை பண்ணிருப்பாங்க.
1: அதாவது அந்த ஒரு பாதிப்புல இருந்து
7: எல்லாமே இறந்து போயிட்டாங்க. சாதனை செய்யறதுக்கு வயசு ஒண்ணும் பெருசு இல்ல.
1: இந்த தகவலை திரட்டி கொடுக்கறீங்க பாருங்க, அதே ஒரு சாதனை தான். தேவைப்படக்கூடிய செய்திய மக்களுக்கு தேவையான நேரத்துல கொடுக்கறதே பெரிய செய்தி. வாழ்த்துக்கள்.
7: எம்ஜிஆர் வந்து தனது 40 வயதுலதான் கதாநாயகனா சாதனை புரிய தொடங்கினாரு. அதே 40 வயதுல உலக சாதனைய புரிந்து ஓய்வு எடுக்கிறாரு சச்சின் டெண்டுல்கர்
1: பாருங்க.
7: 40 இவரு சாதனை புரிய தொடங்குறாரு. அவரு 40 உலக சாதனையே புரிஞ்சிட்டு ஓய்வு
1: எடுக்கிறாரு. அதனால வயது முக்கியம் இல்லை இல்லையா?
7: ஆமா.
1: இப்ப உங்களையும் எதிர்பார்க்கறேன் ஏதாவது சாதனை.
7: நான் என்ன பேச்சு திறமைதான், வேற என்ன?
1: அப்புறம் என்ன, வீட்லயே சமாளிக்கிறோம். நம்ம
7: பாய வச்சுதான் படிச்சுட்டு இருக்கிறோம்.
1: நாங்க கூட சமீபத்துல ஆரம்பிச்சோம். உங்க வீட்ல இருந்து வருவீங்களோ நினைச்சேன். வீட்டுல உள்ள செய்தி எல்லாம் கொண்டு வருவீங்களே. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா மனதை வைத்திருப்பதே பெரிய சாதனை இல்லையா?
7: ஆமாயா.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அலோன்ஸ் ராஜ். நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார்
8: பேசுறீங்க?

0: வந்து இறங்கக்கூடிய வந்து ஆளே கிடையாது சார். ஆனா அனௌன்ஸ் பண்ணது அவருடைய சக இன்னொருத்தர் ஆஸ்ட்ரோநாட் தான் சொல்லியிருந்தாங்க.
1: பஸ் ஆல்
0: ட்ரெயின். தைரியம் இல்லாம
1: அப்படி தைரியம் இல்லாமல் சொல்ல தைரியம் இல்லாமல் சொல்ல முடியாது. இவர் இறங்கினார் முதல்ல இல்லையா, தைரியத்தோடு தான் போயிட்டார்ல. பஸ் ஆல்ட்ரினும் அவரோட கூட போனார், அதோட இன்னொருத்தரும் போனார் மைக்கேல் கொலின்ஸ், அவரும் போனார். ஆனால் அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் நிலவில் இறங்கி நடந்தாங்க.
0: ஆனா உலகம் பூரா நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் தெரியுது, ஆனா மத்தவங்க பேரு சரியா நினைவுல இல்ல.
1: முதல்ல கால் வச்சிர பேர் தானே. ஆக்சுவலா இன்று பிப்ரவரி இந்த ஜூலை 20 தேதி போய் தான் லேண்ட் ஆனிச்சு அந்த அப்போலோ 11. ஜூலை 21 தான் அவங்க இறங்கினதா வரலாறு பதியப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வரீங்கம்மா, இதுக்கு இதான் செய்தியா வேற எதுவும் இருக்கா?
0: இல்ல சார், நம்ம ஒவ்வொருத்தரும் தைரியமா இருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சாதனை படைக்கலாம் சார். நீங்க சொல்லியிருந்தீங்க மனிதரா படைக்கிறதே சாதனைன்னு, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா எல்லாருமே அந்த சாதனையாளர் பட்டியல வரலாங்கிறது தான் சார் என்னோட கருத்து.
1: நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. முதல்ல முதல் முதல்ல விண்ணுக்கு செலுத்துற அந்த என்ன வந்தது பாருங்க, அதே பெரிய இதுதான். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கூட இந்த விண்ணை பட்டியல் நிறைய சொல்லியிருக்கிறது. முதல் முதல்ல 1947 தான் அமெரிக்கா V2 அப்படிங்கிற ராக்கெட்டில் பழைய ஈக்களை தான் அனுப்புனது. முதல்ல சென்ற உயிரினம் அதுதான், அந்த பூமியை கடந்து சென்றது அதுதான், விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினமாக கருதப்படுது. அதன் பிறகு பூமியினுடைய சுற்றுப்பாதைக்கு சென்ற முதல் உயிரினம் எதுனா லைக்கா. இதை அனுப்புனது வந்து சோவியத் யூனியனுடைய ஸ்புட்னிக்கில் தான் அந்த விண்கலத்தில் அனுப்புனாங்க. அது 1957 நடைபெற்றது. அதன் இப்படி படிப்படியாக வந்து தான் நிலவில் மனிதனை போய் இறங்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு வரலாற்று பதிவு, ஒரு வாழ்வினுடைய மறு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு ஒரு புரட்சியான ஒரு தொடர்ச்சி நிகழ்ந்த நேரம். இது குறித்து நேயர்கள் முகநூலில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, நீங்கள் அந்த கருத்துக்களை பதிகலாம் அப்படின்னு. அதுக்காக அதை கேட்டு நேயர்கள் பதிந்துருக்கிறாங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் அகமது ராஜா. சாதனை என்பது ஒரே நாள் கிடைக்கும் வெற்றி அல்ல, தோல்விகளை தாண்டி தடைகளை வென்று விடாமுடிச்சுடன் தொடர்ந்து முன்னேறும் வாழ்க்கை பயணம் தான் சாதனை பயணம். கனவை காண்பது தொடக்கம், அதற்காக உழைப்பது பயணம், இலக்கை அடைவதே சாதனை. சாதனை பயணத்தில் வேகம் முக்கியமல்ல, தொடர்ந்து முன்னேறுவது தான் முக்கியம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சென்னை வண்ணாரப்பேட்டிலேருந்து சோமசுரபன் நிகழ்ச்சி சிறப்பாக அடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. கடலூர் துறைமுகம் சுரேஷ், சாதனை பயணம் மனிதனின் விடாமுயற்சி மற்றும் இலக்குகள் நோக்கிய பயணம் எப்போதுமே மகத்தானது. அது சவாலான தூரங்களை ஓடி கடப்பதாகவோ, விண்வெளியில் புதிய சரித்திரம் படைப்பதாகவோ, அல்லது வாழ்க்கையின் வெற்றிகரமான இலக்குகளை அடைவதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா முழுவதும் பல்வேறு துறைகள் பலர் தங்கள் விடாமுயற்சியால் வரலாற்று சாதனைகளை படைத்து வருகின்றனர். அண்மையில் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 5000 கிலோமீட்டர் தூரத்தை ஓடியே கடந்து ஒரு இளம்பெண் மாபெரும் சாதனை படைத்துள்ளார்ங்கிற தகவலை பதிய வச்சிருக்கிறாரு அண்ணன்பேட்டையிலேருந்து ஜோதி. அடுத்து பாருங்க யாரு அப்படின்னா, அமிர்தநாயம்பேட்டை பாரியுள்ள நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நந்தினி சுரேஷ் திருமணத்திலிருந்து, சாதனை பயணம் என்பது விடாமுயற்சி, இலக்கு நோக்கிய கடின உழைப்பு மற்றும் தடைகளை தாண்டி செல்லும் வெற்றிகரமான பாதையை குறிக்கிறது. விளையாட்டு வீரர்கள், அறிவியல் அறிஞர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்திலும் இத்தகைய சாதனைகள் அடங்கியுள்ளன. ஒரு இது ஒருவருடைய தனிப்பட்ட வெற்றியை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் உத்வேகம் அளிக்கும் ஊக்கம் அளிக்கும் செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, நாம் நினைத்த இலக்கு அடையும் வரை முயற்சித்துக் கொண்டே இருப்போம். நான் எனது கைபேசியில் கூட நான் சாதிக்க பிறந்தேன் என்ற வாசகம்தான் வைத்திருக்கிறேன் என. சிறு வயதில் இருந்த ஆட்டோ வாங்கி ஓட்டணுங்கிறது என்னுடைய ஆசை, அது வாங்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன், வாங்கி முடிவேன் என்ற நம்பிக்கையில் அனுப்பியிருக்கிறாங்க. நம்மிடம் இருக்கும் திறமை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இளங்கோவன் வைத்திரங்கம் அனுப்பியிருக்கிறாங்க. திருமணஸ்தனம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. சமீபத்திய தகவலின்படி ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த கால்பந்து கோல் கீப்பர் உனாய் சைமன் உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் தொடர்ச்சியாக 519 நிமிடங்கள் கோல் எதுவும் உள்ளேசாமல் தடுத்து புதிய சாதனை படைத்ததாக அந்த செய்தியை பதிய வச்சிருக்கிறாங்க. புவனகிரி சுமதி, கடந்த காலத்தை பற்றிய கவலைகளும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் இல்லாமல் இந்த கணத்தில் வாழ்கிறது என்று நான் உனக்கு காட்டினால் இனி முழுமையாக ரசிப்பாயா? வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது தினமும் எடுக்கும் சரியான முடிவுகளின் விளைவு. நேரத்தை வீணாக்குவோன் தன் எதிர்காலத்தையே வீணாக்குகிறான். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை வெற்றி கடித்து நமகலாம். புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காற்றின் வழியில் நடந்த காதுகளுக்குள் பயணிக்கும் கரைக்கல் பண்பலின் ஒரு பிள்ளை மூன்றில்லாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு சாதனை பயணம். தொடர்வோம் பயணத்தை. யார் வர்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான்
1: திண்டுக்கல் மாவட்டம் காவலா திண்டு கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க. பெரிய சாதனையா இருக்க.
1: விஞ்ஞானியில வந்து நம்ம முன்னோர்களோட விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களா தெரிஞ்சிருக்காங்க. ஒருத்தர் படிக்கட்டால ஆராய்ச்சியாளர்களா இருந்திருக்காங்க. எப்படின்னா, நம்ம காத்தடிக்கு பாத்தீங்களா, இந்த காற்றை வச்சு இந்த பக்கம் மழை பெய்யும் அப்படிம்பாங்க. இத்தனை நாளில மழை பெய்யும் அப்படி சொல்லுவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா, ஆடு மாடை வச்சு மழை பெய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சு விடுவோம். ஆமா, ஆடு வந்து தவிக்கிட்டு ஓடுச்சுன்னா அது ஒரு மழை பெய்யும், கும்பலா போய் நின்றுச்சுன்னா அப்போ ஒரு மழை பெய்யும். அப்படி அப்படி மாத்தி மாத்தி சாரல மலைக்கு ஒரு மாதிரி, அப்ப பாவடை காமிக்கு தூர்லுக்கு சாரல மலைக்கு அடமலைக்கு ஒரு மாதிரி ஆடு அந்த குதிரைகள் அந்த இதை காமிக்கு.
0: இப்ப மழை வரத்தபடி கண்டுபிடிச்சிருங்க இந்த மழை இப்படிதான் பெய்ய போகுதுன்னு.
1: ஆமா ஆமா ஆமா, கண்டுபிடிச்சிருவோம். தவி குடிச்சு ஓடிச்சு பாத்தீங்க நேரத்துக்கு சாரல் தெளிச்சு பெரிய மழை பெய்யல.
0: எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி தெரியும்?
1: எங்களுக்கு ஒரு ஒரு காலையில ஆடு ஆத்தோடனே ஒரு 10 மணிக்குள்ள தெரிஞ்சிருமுங்க.
0: சாயந்தரம் வர்ற மழை காலையில தெரிஞ்சிடும்.
1: காலையில தெரிஞ்சு இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்ய போகுது அப்படின்னு நாங்க ஆட்டோ வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, அப்படி பெரியவர்களை சொல்லி கொடுத்தது நாங்க என்ன பாவல, அதை நாங்கள அதை கண்டுபிடிச்சிட்டு வரோம். அப்படியே
0: பாருங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞான அறிவு இதெல்லாம். மிகப்பெரிய செய்தியா அதே ஒரு பெரிய தொடர்ச்சியா இருக்கும். இப்ப எவ்வளவு பெரிய நுணுக்கத்தை சொல்றாரு பாருங்க. ஆடு இப்படி துள்ளி குதிச்சா, அப்புறம் தவிக்கிட்டு ஓடுனா, அப்படி ஒதுங்கி கூட்டமா நின்னா, இப்படி இப்படி மழை பெய்யும் அப்படிங்கறத நாங்க பாத்துக்குவோம். அப்படின்னா ஆட்டுக்கு எவ்வளவு இந்த நுணுக்கம் தெரிகிறது அப்படின்னா, அதை மனிதன் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. நம்முடைய மக்கள் தானங்க கடலில் கட்டுமரத்தை கட்டி பயணித்தாங்க. என்ன செய்யலை? விசிறி செஞ்சாங்களே பனை ஓலையில், அதெல்லாம் பெரிய அறிவியல் சாதனை இல்லையா? நமக்கு காற்று இப்படி அசைச்சா அந்த காற்று வரும் அப்படிங்கிறதுக்காக பனை ஓலையை வெட்டி அதில் விசிறி செஞ்சாங்க. எல்லாமே இந்த நெல்லை விதைச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறது எல்லாமே அறிவியலினுடைய நுணுக்கமான அறிவு நம்முடைய தொடர்ந்து பாரம்பரியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இவைகளை உற்று கவனித்தாலே நம்ம சாதனை தான் அப்படின்னு நேயர் சொல்லியிருக்கிறாரு. இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க?
2: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: பேசுங்க.
2: அதாவது சாதனையாளர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதனையாளர் உருவாகிறதுக்கு அவன் அந்த தூண்டுதல் தான் காரணம். ஒவ்வொரு விஷயங்களும் அது சமுதாயத்திலிருந்து கிடைக்கலாம், இல்ல ஃபேமிலில இருந்தும் கிடைக்கலாம். பொதுவாகவே நான் இது வந்து ஏற்கனவே பண்பலையில பகிர்ந்துட்டதுதான். என் பையன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு நான் வந்து நான் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்காம நான் ரொம்ப இது ஹெசிடேட் பண்ணேன். அப்ப என் பையன் என்ன செஞ்சான், அவனாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் ஸ்கூல்ல. எல்லா ஸ்கூலும் அமிர ஸ்கூல் பெரிய ஸ்கூல், ஒரு 6-7 ஸ்கூல்ல வந்து
0: போயிட்டாங்க.
2: ஒரு உத்வேகம் வந்து என்ன, இந்த நாட்டினுடைய அமைப்பு, ஒரு இந்த உலகத்தினுடைய அமைப்பே அப்படிதான். ஒரு உத்வேகம் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எங்கிருந்து வேணாலும் கிடைக்கலாம். ஆனா இந்த சாதனையாளர்களை வந்து உருவாக்கும் போது அவங்களை நாம வந்து அப்ரிசியேட் பண்ணி அவங்களை கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: நன்றி, நன்றிங்க.
2: அதை நம்ம சமீப காலமா நம்ம வந்து அதை நம்ம கொஞ்சம் குறைவா செய்யறோமோன்னு எனக்கு
0: தோணுது. நன்றி. ரொம்ப அழகாக நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வர்றாங்க. அதில் நம்ம திண்டுக்கல் கணேசன் ஒரு செய்தி சொன்னார், ஆராய்ச்சியாளர்களாக இருந்தார்கள் அப்படின்னா அதை பற்றி தெரியும் அப்படின்னு. இப்போ நேயர் என்ன சொன்னார்னா, உத்வேகங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும். யார் எதன் இதாக வரணுமோ அதில் ஆர்வம் நமக்கு இருக்கணும். அதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி தூண்டிட்டோம்னா அவர்கள் பெரிய சாதனைகள். அது ரொம்ப

சொன்னார், நான் கூட செய்யலை, தனக்காக தன்னாலே அந்த பையன் வளர்ந்து வளர்ந்து ஒரு ஜோனல் அளவில் பெரிய நிலையில் வந்தார் அப்படின்னு பாண்டியன் சொல்லியிருக்காரு. நேயருக்கு நன்றி.

0: நேயர்களுக்கு திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
0: திருவாரூர் நேயர்களுக்கு காரைக்கால் பேசர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்கள் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: மற்றும்
2: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றின் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம் இன்றைய தலைப்பு சாதனை பயணம். தொடர்ந்து பயணத்தில் வர்றவங்க யாரு? வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறது?
3: முற்பகல் ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க.
3: அதாவது சதுரங்கம் பாத்தீங்கன்னா சார், நம்ம தமிழன் பரப்பிட்டது ஏன் பத்தி ஆடுபுலி ஆட்டம். அந்த ஆடுபுலி ஆட்டம் பார்த்தீங்கன்னா 64 கட்டங்களை போட்டு புளியங்கொட்டையும் கீக்குச்சி வச்சாங்க. ஒரு நடந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரச்சாண்டா உலகத்துக்கு சாம்பியன் தமிழன் என்று சொல்லலாம். தலைநிமிர்ந்து நமக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் போல அந்த சதுரங்க விளையாட்டு இன்னைக்கு பள்ளி மாணவர்கள், பல பள்ளி மாணவர்கள் சாதனை படைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து புதுக்கோட்டை ஒரு மாணவன் வந்து ஒரு கொடுத்தா விளக்கம். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவன் வந்திருக்கான். அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும். அப்ப அது என்ன பண்றாங்க, அந்த அவனுக்கு வந்து முதல் காரணம் வந்து அந்த தாய் தந்தையர் கொடுத்த ஊக்கம். ஒரு செயல்பாடு வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா முதலில் அந்த தாய் தந்தையருக்குரிய ஊக்கம், அப்புறம் பள்ளி ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம்.
0: சரி.
3: அதே மாதிரி விண்வெளி துறையில இந்த அளவுக்கு பெரிய வெட்டிலான்ற சிவசக்தி முனையத்துல போய் இறங்குனுச்சு. இறங்கினாலும் போயிடல, நம்ம தன்னம்பிக்கை இருந்துச்சு. திருப்பி அதே வேகத்தை நம்ம செஞ்சு சாதனை புரிஞ்ச பாருங்க. உலக நாடுகளுக்கு இன்னைக்கு வந்து 4வது இடத்துல நம்ம நிக்கிறோம் பாருங்க. விண்வெளி துறையா இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும், செவ்வாயாக இருந்தாலும், நேற்று முந்தா நாள் கூட ஒரு தனியார் ஸ்டாட்டிலைட் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சாதனைகள், நம்மளுடைய இந்தியாவுடைய சாதனைகள் என வளரும் நாடு இது. இந்த வளரும் நாடுகளுக்கு ஐயா எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்துட்டு போனது அப்துல் கலாம் ஐயா. அந்த அப்துல் கலாம் அவருடைய கனவு நமக்கு எப்படி நிறைவேற்றுங்கிறது நம்மளுடைய இந்தியனுடைய ஒவ்வொரு ரத்தத்திலையும் ஓடுது. அது அது விண்வெளி துறையில இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி விளையாட்டிலும் சொல்ல வேண்டாம். செஸ்ஸா இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி,
0: சரி எல்லாத்துலயும் விளங்கி வர்றாங்க. சரி,
3: அத்தனை இருக்கியா
0: எதிரே
3: சாதனைக்கு.
0: நன்றி.
3: இந்தியனுக்கு வந்து நல்ல முறை இருக்கியா.
0: நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய எடுத்தினர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறது?
4: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: பேசுங்க ஐயா.
4: சார், சரியான ஒரு தலைப்பு சார். சாதனை பயன் என்றா சார், பல தடைகளையும் வந்து தகர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மனுஷன் முன்னேறி வர்றான் பாருங்க சார். அது வறுமையில இருப்பான் சார். அங்க வந்து ஒருவேளை உணவுக்கு கூட இருக்க மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன் என்னோட நண்பர்கள்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல ஒரு மகனை எல்லாம் நல்லா படிக்க வச்சு மேல முன்னேறி ஒரு சாதனை பயணம் பண்ணிருப்பாங்க. அடுத்தது நம்மளோட சாதனை பயணங்கிறது எந்த ஒரு உயிருக்கும் யாருக்கும் தீமை தராம வாழ்றது கூட ஒரு சாதனை பயணமா
0: நினைக்கும்.
4: அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மைய நம்ம வந்து உண்மையா சொல்றதுக்கு எங்கேயும் தயவ வேண்டியதான் தேவையில்லை. எங்க தந்தை எங்களை எனக்கு அறிவுரை சொன்னது பாத்தீங்கன்னா, நியாயமானவர்கள் கொஞ்சம் கண்டிப்பாகத்தான் இருப்பாருக்கன்னு
0: சொல்லுவாங்க.
4: கண்டிப்பானவங்கிட்ட நானும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிவி ரிப்பேர் இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா பேசுறவங்கிட்ட நான் கொடுப்பேன். காரணம் என்னன்னா அவங்ககிட்ட வந்து கண்டிப்பா
0: நேர்மை
4: நேர்மை இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா அவங்கள சில பேர் நான் சந்திக்கும்போது சொல்றாங்க, எங்களுக்கு வந்து எத்தனை பொருள் பண்ணி கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல, நேர்மையான முறையில செஞ்சு கொடுக்கணும். அதுதான் என்னோட சாதனை பயணமா நடக்குதுங்கிறத கூட சொல்லியிருக்காங்க சார்.
0: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க.
4: நன்றி சார்.
0: நன்றி. இணையக்கூடிய நேயர் தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுவது? சொல்லுங்க சார்.
5: ஐயா அப்துல் ரஹ்மான் சொல்வாரு, உன் தலையை புகழால் அலங்கரி, மகுடங்களால் அலங்கரிக்காதே. மகுடங்கள் வந்து தலை மாறக்கூடியது என்ன,

0: அப்படி இருக்கும்போது புகழால் அலங்கரிக்கணும்னா நம்ம சாதனைகள் பல படைக்கணும். குறைந்தபட்சம் உன் தெரு, உன் ஊரு, உன்னுடைய பேரை இந்த ஊர் புகழணும். அதற்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன சின்ன சாதனை படைக்கணும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சர்வாணிகாங்கிற பொண்ணு சதுரங்கத்துல உலக அளவுல பல நாடுகள்ல போய் தங்கப்பதக்கங்களை வாங்கி குவிச்சிருக்கு. அது ஒரு சாதனை தான் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும். கிண்ணத்துல சாதனை தான், கிண்ணத்துல வாங்கினாதான் சாதனை கிடையாது.
1: அவரவர்கள் நிலைக்கு எது உயர்வோ அதுல சாதனை பண்றது பெருசாரு.
0: ஆமா, இந்த சாதனை பயணத்துல சர்க்கிள்கள் இருக்கலாம் சார்.
1: ஆனா
0: சர்க்கிள்களை சமாளிக்க கூடிய திறமை நம்மகிட்ட வேணும்.
1: சரி,
0: அப்பதான் வந்து சாதனை பயணம் வந்து சாகச பயணமா மாறும்.
1: நன்றிங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சாதனை பயணங்கள சர்க்கிள் இருக்கலாம், ஆனா அந்த பயணத்துல வர்றதே சாதனை தானே, அது ரொம்ப முக்கியம். இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். யாரு?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: சாதனை பயணம், சாதனை பயணத்தை சொல்லும் போது நான் ஒரு சாதனை செய்யலாம்னு முயற்சி பண்ணேன், ஆனா அது தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு டெய்லரு, ஒரு 50 மீட்டர்ல ஒரு பெரிய சட்டையை தச்சு ஒரு சாதனை செய்வோம்னு முயற்சி பண்ண, ஆனா எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க யாரும்
1: இல்லை.
2: அதை வெட்டுறதுக்கு பெரிய இடம் வேணும், அது சட்டையை வெட்டுறதுக்கு.
1: பரவாயில்ல, ஆனா அது முடியலங்கிறது இல்ல, அந்த எண்ணம் வந்ததுதான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பொழுதும் வெற்றியை தந்து கொண்டிருக்கு.
2: இளைஞர்கள் எல்லாரும் சாதனை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க மனமார வாழ்த்துக்களை சமீபத்தோட இந்த ராக்கெட் அனுப்பியிருக்காங்க, அது ஒரு பெரும் முயற்சி. ஏன்னா விண்ணில் நிலைநிறுத்தி இருக்காங்க, அதெல்லாம் நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க ஒவ்வொருத்தரும் சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதனை படிக்கணும். நம்ம நாடு ஒரு 2050ல ஒரு பெரிய வல்லரசு நாடா ஆகணும், அதான் என்னுடைய ஆசை.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம். இங்க பேசிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம்
3: சார். காரைக்கால் இருந்து அபி பேசுறேன்.
1: பேசுங்க
3: சார். சாதனை பயணம் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். நிறைய சாதனையாளர் இருக்காங்க, நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். ஆனா நம்ம ஒவ்வொரு தனி மனிதரும் சாதிக்கணும், வெற்றி பெறணும், வயதுங்கிறது தடை கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சாதனையாளர் பட்டியல வரணுங்கிறதுக்கு எல்லாரும் கடுமையா முயற்சி பண்ணணும்னா நம்மளும் வரலாம் சார். நம்ம சாதனையாளர்களை ரோல் மாதிரிலாம் எடுத்துக்கணும், அதையும் தாண்டி நம்மளும் வரணும்னு முயற்சி பண்ணணும் சார்.
1: சரிம்மா, நன்றிமா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வெளிச்சத்தையும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குது. பெங்களூர் வந்து வேளாங்கண்ணி சொல்லிங்க.
1: பேசுங்க.
4: அதாவது சோதனைக்குள் தான் இருக்கு சாதனை. சோதனைகளை மிஞ்சி சாதனை படைத்தவர்கள் வாழ்த்துக்களை சொல்றேன். அப்புறம் வந்து என்னுடைய சிறிய சாதனை என்னன்னா, ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகள் முன்னெல்லாம் காரைக்கால நிகழ்ச்சியில கேட்கும் போது ஆர்வமா இருக்கும் பேசுறதுக்கு, ஆனா லைன் கிடைக்காது வேளாங்கண்ணில இருக்கும். அப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சு.
1: அதுதான் சாதனைங்கிறீங்களா? அதுதான் சாதனைங்கிறீங்களா?
4: தொடர்ந்து 40 ஆண்டுகளா இன்று வரை 5000 முறை பேசியிருப்பது சாதனையா நினைக்கிறேன்.
1: சரி, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: நிறைய முகநூல்ல நம்ம இந்த சாதனை பயணம் அப்படிங்கறத பத்தி ஒரு போஸ்டர் போட்டிருந்தா இல்லையா, அந்த பதிவு, அதுல நேரில் கருத்துக்களை பதிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து யார் பேசியிருக்காங்க பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். காட்டுமார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன். விண்வெளியில் சாதனை படைக்கும் நமது சகோதர சகோதரிகள் பற்றி நான் விரிவாக தெரிந்து கொள்வேன். விண்வெளி பற்றி எந்த செய்தி வந்தாலும் அது என் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இருக்கும். சாதனை சேர்வில் அப்துல் கலாம் ஐயாவில் எனக்கு மிக பிடிக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் தடைகளையும் சவாலும் எதிர்கொண்டு எதிர்ப்பதையும் நாம் சாதனை பயணம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இன்றைய வேகமான உலகத்தில் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் மாறி வரும் வாழ்க்கை முறைகள் இவற்றுக்கு மத்தியில் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நோயற்ற உணர்வு ஒவ்வொரு நாளையும் நாம் எல்லோரும் கடப்பதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் என்று என் பார்வையில் நான் நினைக்கிறேன். ஆகையில் முறையான உணவுகள், தூய்மையான சூழல், உடற்பயிற்சிகள், மன ஆரோக்கியம்

0: இயற்கையோடு இணைந்த வாழ்வு, நமது பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை மதித்து ஆரோக்கியமாக வாழ்வு வாழ்ந்தால் அதுவே நம் வாழ்க்கையில் ஆகச் சிறந்த சாதனை பயணம். சோறு இருந்தால்தான் நம்மால் சித்திரமே வரைய முடியும். நம் உடல் ஒரு கோவில் என்றால் அதற்கு நாம் அளிக்கும் உணவு தான் நைவேத்தியம். பல்வேறு துறைகள் நம் சாதனை பயணத்தில் உடல் நிலைமை அடித்தளம் என்பதை நினைவில் கொண்டு வாழ்வும் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வு நோக்கி நாம் உயர்த்தும் உன்னதமான சாதனை பயணத்தை வழிவகுப்போன்னு தேவன் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. அன்புத்தோழனை காலை வணக்கம்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு சாதனை உள்ளதை நாம் வெளியில் கொண்டுகிட்டு வரணும், முயற்சி பண்ணணும். என் வீட்டில் நாளை இரண்டு சாதனைகள் உள்ளனு சொல்லி பொதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கிறாரு. அறிவியல் மாவட்டம் கீழே குடியிருப்பு சிங்காரவில் வாழ்வில் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடமும் அன்பு காட்டி யாருக்கும் கெடுதல் செய்யாமல் எல்லோரையும் அரவணைத்து வாழ்வது மிகப்பெரிய சாதனம். பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் எல்லாரும் ஒன்றா இருப்போம், உறவுகள் பூரா ஏதாச்சும் ஒரு கருத்து வேற்றுமை வந்துடும். அந்த கருத்து வேற்றுமை வரும்பொழுது அதில் நம்ம கொஞ்சம் முறுக்கிட்டு இல்லாமல் அந்த யூகோவா இல்லாமல் அதை கொஞ்சம் தளர்த்தி அதை காப்பாற்றி கொண்டு போகிறதே பெரிய சாதனை தான் அப்படின்னு நேயர் அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நேயருக்கு வாழ்த்துக்கள். டிஆர் பட்டவர் ரமேஷ், 48,000 பாடலை பாடிய ஜானகியம்மாவின் சாதனை பயணம் அதன் பெருமைகளையும் சொல்ல இயலாது. இசை உலகம் இருக்கிறவர்கள் சாதனை போற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிகழ்ச்சியில் வந்து அடுத்து ஜான்காஜா அதிமுதீன் குடிக்கால் பாளையம். சாதனை பயணம் குடும்ப சூழலை மனதில் கொண்டு பெற்றோர் உடன் பிறந்தோர் மனைவி மக்கள் சொந்த பந்து நண்பர்கள் இவர்கள் எல்லாம் பிரிந்து அயல்நாடு சென்று கஷ்டப்பட்டு உழைத்து பொருளாதாரம் என்று துடிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளிநாட்டு பயணம் சாதனை பயணம் தான் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்து மயிலாடுதுறை ராஜா திரு குரு, இன்றைய சிந்தனையத்தின் தலைப்பு சாதனை பயணம் மிகவும் அருமை. எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் சொந்த கால் நின்று உழைப்பையும் கைத்தொழிலை மட்டும் முழுதாக வைத்து ஒரு தொழிலை தொடங்கிய வெற்றி நடத்துவதுதான் எங்களைப் போன்ற இளைய மனிதர்கள் ஆகச்சிறந்த சாதனை பயணம். தடைகள் பல வந்தாலும் விடாமுயற்சியுடன் உழைப்பதே இந்த தொடர்பயணத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாமானியின் எண்ணத்திலும் சாதிக்கும் உதவி விழுந்தால் சாதனை என்பதே சாதாரணமே, வெற்றி என்பது புதாகரமே அப்படின்னு வழங்கமான் துரை சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய நேயர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வந்து இணையக்கூடிய ஒரு நேயர்கிட்ட நம்ம கேட்டு நிறைய செய்யலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யாருங்க?
1: பொன்னிரை தியாகேசன்.
0: பேசுங்க ஐயா.
1: அதாவது தன்னால் முடியும், தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய கிரியா ஊக்கியை தான் நம்ம சாதனைன்னு சொல்றோம் ஐயா.
0: ஓஹோ,
1: இதுதான் என்னுடைய கருத்து.
0: ரொம்ப நன்றிங்க. சுருக்கமாக சொன்னார் நேயர் சாதனை பயணம். நிறைய இன்றைக்கு வந்து விண்வெளியில் அந்த அப்போலோ 11 இறங்குற நாள், அதை வைத்து நம்ம இன்றைக்கி சாதனையை தினமாக நினைக்கிறோம், சாதனை பயணமாக கருதுகிறோம். உலக சதுரங்க நாளும் கூட இன்றைக்கு தான். இந்தியாவை சார்ந்த பல்வேறு, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு வீரர்கள் இன்றைக்கு சாதனை பண்ணுறாங்க. இந்த சாதனை பயணத்துலேயும் இந்தியா நிறைய சாதனை படைத்திருக்கிறது. மங்கள்யான் ஏவுகணை, மங்கள்யானுடைய அந்த நிலவு செவ்வாய்க்கு கிரகம் அனுப்புவது, நிலவுக்கு அனுப்புவது, எப்படி தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அயல்நாட்டு அந்த சேட்டலைட்லாம் கூட இந்தியாவிலேருந்து ஏவுகின்ற அளவிற்கு ஒரு வளர்ச்சியில் இந்தியா இருக்கிறது. ஆனால் முதல் முதல உயிரினங்களை அனுப்பி பிறகு மனிதனை முதல் முதல காலிறங்க வைத்த அந்த நேரம் இருக்கு பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவங்க வந்து அந்த விண்வெளி அந்த நிலவில் நடந்ததாக சொல்கிறாங்க. 8 நாளில் இது திரும்பி வந்திருக்கு. ஜூலை 16 தான் இதை ஏவுது அங்கே. அப்போலோ 11 அது இறங்கி நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் இவங்க ரெண்டு பேரும் இறங்கி நடக்கிறாங்க. மைக்கேல் கொலின்ஸும் அவங்களோட போயிருக்கிற இந்த ரெண்டு பேரும் இறங்கி நடக்கிறாங்க. அதன் பிறகு ஜூலை 24 இது மீண்டும் பூமிக்கு திரும்பியதாக வரலாற்று செய்திகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு, மனித வரலாற்றின் மிகப்பெரிய பரிணாமம், அந்த நாளை நினைவு கூர்ந்து அடுத்தடுத்த நாட்களும் சாதனை படைத்து வெல்வோம் என்ற செய்தியும் நிறைவுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சியோடு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் கேட்க இருப்பது வணக்கம் தோழி. இது பெண்களின் மனம் பேசும் நிகழ்ச்சி. பல ஆச்சரியங்களும் பல விடை தெரியாத சூழல்களும் வளம் வரும் பெண்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற தடைகளை தாண்டி வெற்றியுடன் வாழ்க்கையை கொண்டு செல்லும் பெண்கள் ஏராளமானோர் உண்டு. நம் வாழ்க்கையில் நம்மை கடந்து சென்றவர்கள், நம் வாழ்க்கையில் வந்து போன அற்புத குணங்கள் கொண்ட பெண்களின் நாம் வியந்து பார்த்தவர்கள், நம்மோடு இன்முகத்துடன் எதிர்மறை எண்ணங்களை விதைக்காமல் வளம் வரும் பெண்களில் அதிகமானோர் உண்டு. அவர்களை உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களின் வழிகாட்டி வளமான நலமான மகிமை தரும் பெண்கள் பற்றி நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார்? தொழில்களே, நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்புடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். கால் பண்ணுங்க, மகிழ்ச்சியா பேசுங்க. இது உங்களின் நிகழ்ச்சி வணக்கம் தோழி.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிகழ்ச்சியில் முதலாவதாக இணையும் நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ,
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா தேவி. நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க இன்னைக்கு? நாம கொடுத்த அந்த தலைப்பு நீங்கள் பார்த்து.
1: எனக்கு நாங்க வந்து சிதம்பரம் மேடம், எதேச்சியா இந்த ஊருக்கு வந்தோம் மேடம். திருப்பூண்டிக்கு எங்க வீட்டுக்காரங்க வேலை பார்த்துட்டு இருந்தனால இங்க அழைச்சிட்டு வந்தாங்க மேடம். அதனால இங்க வந்தப்போ எங்களுக்கு எதுவுமே என்னன்னு தெரியாது மேடம். பக்கத்துல ஒருத்தவங்க தான் எல்லாமே எனக்கு அப்பையில இருந்து 13 வருஷம் ஆகுது மேடம் நாங்க இங்க வந்து. ஆனா எல்லா உதவியும் அவங்க ஏதாவது தெரியலன்னு கேட்டா அவங்க தான் அழைச்சிட்டு போவாங்க மேடம். இப்ப வரைக்கும் எல்லா உதவியும் அவங்க பண்றாங்க மேடம். அவங்கள பார்த்தா சுறுசுறுப்பா இருப்பாங்க மேடம், எந்த நேரம் பார்த்தாலும். எனக்கு அவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பாவே இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் அதை கத்துக்கிட்டேன் மேடம். நம்மளும் சுறுசுறுப்பா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ங்கிறத நான் அவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன் மேடம்.
0: ஓகேம்மா, ஓகே. அப்ப நீங்க பார்த்து வியந்த பெண்மணி அவங்கதான்.
1: அவங்கதான் பேர் சொல்லலாமா மேடம்?
0: சொல்லுங்க.
1: மகேஸ்வரி மேடம் அவங்க பேரு.
0: சரிம்மா, இப்ப நீங்க என்ன பாடல் கேக்குறீங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு எட்டுப்பட்டி ராசா படத்துல இருந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டு.
0: சரிம்மா, நீங்க கேட்ட
1: பாடலாம் பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேடம். உங்களெல்லாம் வந்து பாக்கணும்னு ஒரு நாள் ரொம்ப ஆசையா இருக்கு மேடம்.
0: சரிம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. நன்றிம்மா.
1: நன்றி.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ் மற்றும் செயின் திருவிழா
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.

0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நேயர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், தஞ்சாவூர்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்மோடு இணையும் அடுத்த தோழி யார் என்று பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்,
1: நான் பாட்டுமண்டாசையிலேருந்து கோமதி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. கோயம் நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார்?
1: பார்த்து நான் இருந்தது எங்க அம்மாவதான் மேடம். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நான் இந்த ஊரோட பிறந்த ஊரோடய வந்ததுக்கு எங்க அம்மாதான் மேடம். எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் செஞ்சாங்க. எல்லாம் இங்கேயே இருந்து இடம் எனக்கு இடம் வாங்கி கொடுத்து தொழிலுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது, இடம் வைக்க எல்லாம் எங்க அம்மாதான் மேடம்.
0: ஓஹோ, அப்ப நீங்க பார்த்து வியந்த பெண்மணி வந்து உங்க அம்மா?
1: ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இனிமே நமக்கு என்னன்னு இல்லாம நம்ம பொண்ணை கை தூக்கி விடணும்ட்டு எனக்கு கொண்டாந்து இங்க வச்சு அவ்வளவு தான் பார்த்தாங்க. அவங்க இல்லைன்னா நான் அந்த அளவுக்கு எல்லாம் வர முடியாது மேடம்.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
2: திருவாரூரிலேயே இதுவரை

0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சி வந்தாச்சி ஜெயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருவாரூர், துபாய், சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தோழின் நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருக்கும் கேள்வி, நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார் என்று கேட்டிருந்தோம். தோழிகள் தங்களது அவர்கள் பார்த்து வியந்த பெண்மணிகள் பற்றி சொல்லி வருகிறார்கள். அடுத்ததாக நாம் இன்னொரு தோழியை சந்திக்கலாம். வணக்கம்மா.
1: அன்பான காலை வணக்கம் தோழி.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: ஜோதி அன்னப்பன்பட்டிலிருந்து.
0: ஜோதி சொல்லுங்கம்மா, நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார்?
1: நம் நாட்டின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. அவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து நாட்டின் உயர்ந்த பதவியில இருக்காங்க மேம். அவங்க தைரியமா எதையும் எதிர்கொள்றதால எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: சரிம்மா, நீங்க என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் உனை மறவாது. நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கம்மா. நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்கலாமா?
1: நன்றி மேம்.
0: நன்றிமா.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
1: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி

0: வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை நாம் நினைந்திருப்பது வணக்கம் தோடி நிகழ்ச்சியோடு. நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் தோழி யார் என்று நாம் கேட்கலாம். வணக்கம் தோழி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் திருவாரூர் மாவட்டம் காட்டூர்லேருந்து சங்கீதா சுரேஷ் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா சங்கீதா. சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார்?
2: ஏன்னா பார்த்த அந்த பெண்மணின்னா என்னோட எங்கள் அம்மா தான் மேம் நான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னொரு வரையும் வந்து நான் ஒரு குடும்பமாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா மேலே நான் சொல்ல முடியும். அவ்வளோதான் எனக்கு எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப சொல்லலாம் மேம். நான் சுருக்கமாக சொல்கிறேன் மேம்.
1: சரி, உங்கள் அம்மா கிட்டேருந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன?
2: நல்லா கத்துக்கிட்டதுன்னா குடும்பம் எப்படி பண்ணணும், எங்க அம்மா வந்து எப்படி வந்து எங்க அப்பா வச்சு குடும்பம் பண்றாங்களோ அதே அளவுக்கு நானும் இங்க குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
1: சரிம்மா, நீங்க என்ன பாடல் கேக்குறீங்க?
2: எனக்கு வந்து பாண்டவர் புவி படத்துல இருந்து தோளா தோளா அந்த பாடல் வேணும்மா.
1: சரிம்மா, பாடல் கேக்கலாமா?
2: நன்றி மேடம்.
1: நன்றிம்மா.

நேயர்களே, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம், நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்முடைய தோழிங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோபா செந்தில்கண்ணன் அப்படிங்கிறவங்க, நான் பார்த்து வியந்த பெண்மணி அன்னை இந்திரா காந்தி மற்றும் தெரசா இவர்கள் இருவரும் அன்னை இந்திரா காந்தியின் வீரம் யாருக்கும் வராது, அன்னை தெரசாவின் இரக்க குணம் யாருக்கும் இருக்காது என்று நான் பார்த்து வியந்த பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நான் பார்த்து வியந்த பெண்மணி யார் அப்படின்னா அவங்க மெர்சி ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்னுடைய அம்மா தான், அவங்களை பார்த்து நான் அசந்து போயிருக்கேன், ஏன்னா அவங்கள்டேந்து நான் அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களின் சகோதரிகள் பனைமரம் ஏறுகின்ற அந்த காட்சியை நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்துருக்கிறேன், பார்த்து வியந்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, இவங்க நான் பார்த்து வியந்த பெண்மணி அன்னை தெரசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.

நேர்களை அடுத்ததாக ஃபேஸ்புக் பக்கத்தில், நான் பார்த்து வியந்த பெண்மணி யாருன்னு தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. தனக்கென வாழாமல் ஆதரவற்ற மக்களுக்காகவும் தொழுநோயாளிகளுக்காகவும் வறுமையால் வாடுபவர்களுக்காகவும் அவர்களை அரவணைத்து அவர்கள் வாழ்க்கையில் அன்பின் ஒளியை ஊற்றிய அன்னை தெரசா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அறிவியல் துறையில் நோபல் பரிசு வென்று ரேடியத்தை கண்டுபிடித்த மேரி கியூரி இந்த பெண்மணியே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கல்விக்காக அவங்க அதிகமாக சேவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் சுடர் கடலூர் துறைமுகம் என்ற இடத்துலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் பார்த்து வியந்த பெண்மணி அன்னை தெரசா அல்பேனியா நாட்டில் பிறந்து இந்தியாவில் ஏழை எளிய மக்களுக்காக தொண்டாற்றுவது தனது லட்சியமாக வைத்து கொல்கத்தாவில் தனது பணியை தொடங்கினார். இவர் நான் பார்த்து வியந்த பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐயாவடி கனிமொழி அசோக் ராஜ், வணக்கம் அம்மா, நான் பார்த்து வியந்த பெண்மணி, பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில். வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருப்பது உங்களுக்கு பிடித்த, நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யார் என்று தலைப்பு கொடுத்திருந்தோம். அடுத்ததாக இணைப்பில் வரும் அடுத்த தோழி யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க தனலட்சுமி, நீங்க பார்த்து வியந்த பெண்மணி யார்?
1: ஜான்சி ராணி லட்சுமி பாயெல்லாம் அவங்க போர்ல ஆள் எடுத்துக்கிட்டு சண்டை போடுறத பார்த்து குதிரையில ஏறி போடுவாங்க பாருங்க, அதெல்லாம் சண்டையை பார்த்தாலும் வியந்து போடுறதுதான்.
0: நீங்க எப்ப பாத்தீங்க அவங்கள?
1: அவங்க டிவில எல்லாம் காமிக்கிறாங்க, நம்ம பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம், புக்ல எல்லாம் பாக்குறோம். அந்த வாள் வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியத்தோட அவங்க ஓங்கி நிக்கிறாங்க, ஒரு போர்க்களத்துல தன்னம்பிக்கையா தைரியத்தை அதுல பெண்ணா இருந்தாலும் நம்ம அதுல வெளிப்படுத்துறாங்க பாருங்க.
0: உண்மைதான், உண்மைதான்.
1: அதெல்லாம் நம்ம பார்த்து அவங்களாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, போர் புரிஞ்சிருக்காங்கன்னு நம்மளும் அதை எடுத்துக்கணும் மேடம்.
0: அவங்களோட வீரத்தை பார்த்து நீங்க வியந்துட்டீங்க.
1: வியந்துட்டவன்
0: கண்டி நம்ம நாட்டுல உள்ள வேலுநாச்சியார் பத்தி கூட நீங்க சொல்லலாம்.
1: அவங்கலாம் போறேன், அவங்கலாம் எடுத்தங்கதான்.
0: சரிம்மா, அவங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அதே தம்பி வீட்டுக்காரங்க எல்லாம் வைஃப் எல்லாம் வேலைக்கு போறாங்க, அவங்களும் பக்கத்தாலும் வியப்பா தான் இருக்குது. சாவசந்திரமா காலைல 7 மணிக்கெல்லாம் வேன் வருது, சாப்பாடு செஞ்சு எந்திரிச்சு கொண்டே போறதெல்லாம் வியந்து பாக்குறது.
0: சரிம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
1: ஆகாய தாமரையிலிருந்து கண்ணே என் கண்மணியே, கண்ணில் வந்த பூந்தோட்டமே.
0: சரிம்மா, பாடலை கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.

நேயர்களே, தோழி கேட்ட அந்த பாடல் கவிதை பாடும் அலைகள் படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை இப்போ நாம் கேட்கலாம்.

0: நேயர்களே, வணக்கம். தோழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி யார் என்று பார்ப்போம். வணக்கம்மா.
1: இருவருக்கும் அன்பான வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நான் அருவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் பேசுகிறேன் தோழி.
0: ஆ, சொல்லுங்க கலாவதி ராஜமோகன். நீங்கள் பார்த்து வியந்த பெண்மணி யாருமா?
1: நான் வந்து என்னோட ஆசிரியரை சொல்வேன் தோழி. பட்டம்மாள் டீச்சர் ஆசிரியர் ஒருத்தவங்க 1வதுலேருந்து 3வது வகுப்பு படிக்கிறதுக்குள்ள 247 தமிழ் எழுத்துக்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் படிச்சுட்டு நான் பயின்ற பள்ளியில வந்து அதே போல பிள்ளைங்களுக்கு வந்து 247 எடுத்து 3வது வகுப்புல நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். அந்த இது வந்து அந்த எங்க பட்டம்மாள் டீச்சருக்கும் சொல்வேன், என்னையும் சொல்வேன். நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் டீச்சர் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அதனால என்னையும் சேர்த்து சொல்றேன் தோழி.
0: சரி சரி, நீங்களும் பார்த்து வியந்த பெண்மணி.
1: எனக்கு வந்து பறவைகள் பலவிதம் படத்தில் இருந்து மனம் பாடிட நினைக்கிறதே வார்த்தை இங்கே அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, நல்லா பாடுறீங்க, பாட்டை கேட்டுருவோம்.
1: தேங்க்யூ,
0: நன்றிமா.

நேர்வே, நாம் கேட்ட இந்த பாடலோடு வணக்கம் தோழி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அதிகமான தோழிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றார்கள். தோழிகள் அனைவருக்கும் காரைப்பண்பலின் சார்பாக நன்றிகள்.

இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் நண்பகல் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர், துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து நண்பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி ஜே ஜெசிகா. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு சதுரங்களும் சவால்களும், சர்வதேச சதுரங்க நாளையொட்டி காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேலு அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 1:55 மெல்லிசை. இரண்டு மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE, 3:30 LSE தொடரும். 4 மணிக்கு திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி வழங்கும் தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம்.

0: மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை. ஆறு 20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்துரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், லாபம் தரும் எல் சாகுபடி. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 பாராளுமன்றத்தில் இன்று, 8:15 காற்றில் வரும் கானம், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொல் கண்காட்சி வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நிறைவு பெற்றது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. The monsoon session of Parliament began today when the Lok Sabha met at 11 a.m. The House paid tributes to 6 of its former members who passed away recently. The House also paid tributes to Father Amir of Qatar, Sheikh Hamad bin Khalifa Al Thani. When the speaker tried to take up the question hour, the opposition members, including from Congress and Samajwadi Party, raised the issue of paper leak of NEET examination. Mr. Birla urged the opposition to cooperate in running the house and maintain decorum, but the opposition members continued their protest, which led to adjournment of the Lok Sabha till 12 noon. In the Rajya Sabha, the proceedings began with the oath of the newly elected and re-elected members. During the proceedings, Leader of the Opposition Mallikarjun Kharge tried to raise the issue of NEET examination paper leak. However, due to uproar, Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan adjourned the House till 12 noon. When the House met after the first adjournment at the noon, the opposition members continued their protests against NEET paper leak. The Rajya Sabha adjourned till 12:30 p.m. Prime Minister Narendra Modi has said that be it the monsoon or the monsoon session, if both are proactive, they prove to be highly productive. Speaking to the media before beginning of the monsoon session of Parliament, he said when both are productive, it leads to the welfare of the nation and the well-being of all living beings. Mr. Modi said it is a powerful message that the potential and aspirations of the country's youth are boundless as space itself.
2: Monsoon ho ya monsoon satra, agar dono proactive ho, तो बहुत ही प्रोडक्टिव होते हैं और दोनों को प्रोडक्टिव होते हैं तो देश का कल्याण होता है, जीव मात्र का कल्याण होता है और इसलिए हम यही प्रार्थना करते हैं कि मानसून भी प्रोएक्टिव रहे, मानसून सत्र भी प्रोडक्टिव रहे।

சிந்தனை துளி. அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். மனதில் நின்றவை நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது நேருக்கு நேர் திரைப்பட பாடல். தேவா இசையில் ஹரிணி பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், வானவன் மகா

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும், பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. யூத் திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் வாலி வரிகளில் ஹரிஹரன் ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் செம்மனார் கோயில் குணசேகர், திலகவதி, பவுண்டரிகபுரம், கணேசன், பானுமதி, பாளையூர் செல்வராஜ், செல்வி, கங்களாஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன் மற்றும் இனியா. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
10: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
11: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ், வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப் கூட்டும் பொருட்காட்சி.
10: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
11: துபாய் செல்ஃபி பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் & கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நேரம் 12:29. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை.

நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். பொய்கை வீரன், குடிகாடு சரவணன், மயிலாடுதுறை வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமிநாதன், சிவா, இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, இவர்கள் அனைவருக்காகவும் ஒழிக்கிறது ரஜகன் திரைப்பட பாடல். ஏ ஆர் ரகுமான் இசையில் ஹரிஹரன், சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில் பழனி பாரதி வரிகளில் ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எருக்கட்டாஞ்சேரி சுப்பராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி, வீராசாமி, தமிழன்பன், நகுலன், முளப்பாக்கம் கமலக்கண்ணன், மேலப்பெரும்பள்ளம் குமார், எடக்குடி தீபா, வினோத்குமார், கீழமுக்குட்டு செம்மனார் கோயில் அன்பழகன், ஆதித்யா, வீர கடோர்கஜன், ஸ்ரீராமுலு, பாஸ்கர், பாலு, குரத்தாங்குடி, என் கே கிருஷ்ணா, இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று

0: மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000+ மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மேசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில், தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள கோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், தற்போது 2,343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்பு படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால்

0: மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ITI தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
2: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: ஜே ஜெசிகா.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: கீழ ஊர்.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: சயஸ் ஸ்டாண்டர்ட்.
4: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: கதை சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களே?
5: ஒரு ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்துல ஒரு அணில் உட்காந்துதான். அந்த அணில் என்ன செஞ்சா, அப்போ ஒரு புளிய பார்த்துதான். அந்த புளிய பார்த்தனே ஒரு அது பயந்துதான். சிங்கல ரேட்டு சொன்னதான், சிங்கள சிங்கலஜா என்னை அப்படியே காத்துங்க, அந்த அணிலே என்ன துரத்துது, என்னை அப்படியாச்சும் காப்பாத்துங்க, சரி என்னவான

0: குழத்திட்டு வாங்க சிங்கலஜா, அவங்க மூஞ்ச காட்டினேன். அந்த சிங்கருக்கு ரெண்டுமே போய் அப்போலாம் அங்கே ஒரு ஆழமரம் இருந்ததான். அதில் ஒரு பழம் பார்த்துதான். அந்த பழத்தை பார்த்தோன்னே ஒரு அல்வாலத்தை வெட்டிச்சான். வெட்டிட்டு சாப்பிட்டுதான். சிங்கத்துக்கு என்ன செஞ்சுதான், கோபம் வந்துட்டான். கோபம் வந்தோடனே குட்டியை வச்சு மரத்தை வச்சு முட்டினான். அப்புறம் அங்கே ஒரு எலும மாடு இருந்ததான். அதுக்கு பெருசு பெருசாக கொம்பு மாச்சுதான். கொம்பு மாச்சோடனே அது அந்த கொம்பை வச்சு முட்டினோடனே அதுக்கு கொம்பு உடஞ்சிட்டான். அது கொம்பு வந்தோடனே அது ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் கொம்பை கோத்தாங்க. கோத்தோடனே அந்த மாடு திரும்பி அது காட்டுக்கே போயிட்டான். அப்புறம் அந்த சிங்கராஜா என்ன செஞ்சாங்க, சிங்கராஜா அந்த மாடுக்கு கொம்பு உடஞ்சிட்டு அப்புறம் அந்த கொம்பு கோத்தாச்சா, சரி சிங்கராஜா இப்பயே வந்து பாருங்க நீங்க, ஏன்னா கொம்பு உடஞ்சி தனிச்சுதான் சொன்னோன்னே. அப்புறம் அந்த சிங்கம் என்ன செஞ்சுதான், ஒரு பஸ்ஸு பார்த்துதான். அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே அது அங்கே நின்றுதான். சிங்கம் புலிதான் நின்றுதான். அந்த சிங்கராஜா வண்டி வருது, பஸ்ஸு வருது, எல்லாமே வருதுன்னு சொன்னாங்க. அந்த சிங்கம் என்ன செஞ்சுதான், அப்புறமா ஒரு பஸ்ஸை பார்த்துதான். அதில் ஏறி எல்லாருமே பயமுறுத்து அப்புறமா எல்லாருமே இறங்கிட்டாங்க.
1: சூப்பர கதை சொன்னீங்களே. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களா, படித்து பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: நீங்கள் வருங்காலத்தில் படித்து முடிச்சதுக்கப்புறம் சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55.

0: நேயர்கள் கேட்டது பன்னிசை.
1: இன்னைக்கு நம்ம பேசுவோமா?
2: என்ன பேசுறது?
1: இது பேசலாமா?
3: அது பேசலாம்.
2: எப்படி பேசலாம்?
1: அப்படி பேசலாமா? இப்படி பேசலாமா?
3: எதை பத்தி பேசலாம்?
4: சும்மா இருப்பா, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு.
1: பேசினாதான் தெரியும்.
2: என்ன திடீர்னு சிந்தனை?
3: பேசணும்னா சிந்திக்கணும், சிந்திச்சா பேச தோணும்.
1: எங்க பேசுறது? யாருகிட்ட பேசுறது? எதுல பேசுறது?
5: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில்.
3: ஓ, அங்க பேசலாமோ?
2: தாராளமா பேசலாம், ஆனா தலைப்புல பேச

0: அப்ப தலைப்பு
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு.
0: எப்போ பேசலாம்?
1: மனசுல பட்டத பேசலாமா?
0: மனசுக்குள்ள பதிய வச்சுதான் பேசலாமா?
1: அழகா பேசணும்,
0: அர்த்தம் உள்ளதா பேசணும், நறுக்குன்னு பேசணும்,
1: நல்லதா பேசணும்.
2: ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு
3: ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பற்கள் இருகல் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சி இருக்குங்க. நிகழ்ச்சியில் லாபம் தரும் எல் சாகுபடி, மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை நேரம் ஒரு மணி. தலைக்கவசம் உயிர்கவசம் அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்கள் இனி கேட்கலாம் சதுரங்களும் சவால்களும். சர்வதேச சதுரங்க நாளை ஒட்டி காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்களே, சர்வதேச சதுரங்க நாளை என்று நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அதை சிறப்பிக்கும் விதமாக மாநில மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகளில் வெற்றி பெற்று பல விருதுகளை பெற்று பரிசுகளையும் பெற்று மாணவர்களுக்கு சதுரங்க பயிற்சி அளித்து வரும் சதுரங்க பயிற்சியாளர் காரைக்கால் என் பழனிவேல் அவங்க நமது நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரிடம் நாம் இப்பொழுது உரையாடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். இன்றைக்கு உலக, அதாவது சர்வதேச செஸ் டே அப்படியே சொல்லலாம். உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: என்னோடய பேர் பழனிவேல். நான் கடந்த 15 ஆண்டுகளாக செஸ் விளாண்டுட்ருக்கேன். ஸோ 5 வருஷமாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு.
0: உங்கள் பயிற்சி இடம் எங்கே சார் இருக்குது?
1: என்னோடய பயிற்சி இடம் பார்த்திங்கன்னா காரைக்காலில் பிரபு நகர், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் மாடியில் இருக்குது.
0: சரி சார். உங்கள்கிட்ட எத்தனை மாணவர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க?
1: எங்கிட்ட அரௌண்ட் ஒரு 80 to 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே இருக்காங்க
0: பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. சரி சார். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பயிற்சியாளராக வந்திருக்கீங்க, நிறைய போட்டிகளில் விளாண்டு பரிசுகள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் இருந்திருப்பாங்க. நீங்கள் எந்த வயதிலிருந்து இந்த செஸ் விளையாட கற்றுருக்கீங்க?
1: ஸோ நான் 10 வயசில் செஸ் விளையாட ஆரம்பித்தேன்.

0: ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கோச் யாருன்னா எங்கள் அப்பா தான். ஸோ சின்ன வயசில் அவங்க மாங்கனியில் வாங்கின ஒரு செஸ் போர்டை வச்சு தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்குள்ள ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்கூல் செகண்ட் வந்தேன் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்ததை வச்சு. ஸோ அது மூலமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமானுச்சு. ஆனால் அந்த டைமில் வெளியில் எனக்கு கோச்சிங் எங்கே எடுக்கிறதுன்னெலாம் தெரியாது. ஸோ ரொம்ப கோச்சஸும் கிடையாது காரைக்காலை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ பெரிய செஸ் பூம் இப்போ உள்ள மாதிரியும் கிடையாது. ஸோ இது அரௌண்டு எனக்கு 10 வயசு இருக்கக்குள்ளே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் நான் 10th முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு சலூனில் பார்த்தீங்கன்னா குரூப்பாக செஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க அங்கே போர்டு வச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு காரைக்காலோட பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் அங்கே தான் உருவாகிறாங்க, அங்கே தான் இருக்காங்கன்னு. அரௌண்ட் ஒரு இப்போவுமே அங்கே இருக்குது, இப்போவுமே விளாண்டுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அங்கே செஸ் மட்டுமே விளாண்டுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது காரைக்காலில். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக எப்படி விளாடணும் அப்படின்றதே நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அங்கே சில விஷயம் இருந்தேன். அதுக்கப்புறம் மதிவானந்த் சார்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அங்கே. ஸோ அவர் தான் காரைக்காலோட செஸ் அசோசியேஷனோட செக்ரட்டரி. ஸோ அவங்கள் மூலமாக அடுத்தடுத்த லெவலுக்கு எனக்கு புக்ஸாக இருக்கட்டும், ஸோ சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், எப்படி டோர்னமெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது, இது மாதிரியான நாலேஜெல்லாம் கெயின் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டெவலப் பண்ணிக்கிட்டேன்.
1: ஓகே சார். சரி சார், ஒரு நல்ல செஸ் வீரராக வர்றதுக்கு முக்கியமாக என்னென்ன திறமைகள் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: முக்கியமான திறமைனா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அண்ட் ஒரு லாங் டேர்மாக அதில் எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருக்கணும். எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே ரொம்ப ஷார்ட் டேர்மில் எதுவுமே வந்துடாது. ஸோ ஒரு லாங் டேர்ம் அதை கற்றுக்கணும். ஸோ அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கலாம்,
1: பயிற்சி நல்லா எடுத்து.
0: ஆமாம்.
1: சரி சரி, இப்போ வந்து இப்போ ஒரு கபடி மற்ற கிரிக்கெட் மற்ற விளையாட்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விளையாட்டில் வந்து அவங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஆனால் அந்த செஸ் அப்படின்னு பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரே இடத்துல அமர்ந்த நிலையில் அதை விளையாடணும். அப்போ அவங்களுடைய கவனம் வந்து சிதறலடையலாமல் இருக்கணும் இல்லையா, ஒரே கவனமாக இருக்கணும். அப்போ அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை, ஃபிசிக்கலாக நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் முக்கியம். ஸோ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ்லாம் போனீங்கன்னா குறைஞ்சது 4 ஹவர்ஸ் விளாடுவாங்க ஒரு மேட்ச்சு. ஒரு நாளைக்கு 2 ரவுண்டு தான் வைப்பாங்க. ஸோ அப்போ பேக் பெயின் நெக் பெயின்லாம் நிறையா வரும். ஸோ அதுக்கு ரன்னிங்கு, ஸோ யோகா, இது மாதிரி ஃபிசிக்கலாகவும் நம்ம பாடியை ரெடி பண்ணி வைக்கணும். இதுவே நீங்கள் பெரிய கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு நடந்ததுக்குள்ளலாம் அரௌண்ட் ஒரு 8 ஹவர்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் காலையிலேருந்து 8 மணி நேரம் விளாண்டுருக்காங்க உட்காந்த இடத்துல. ஸோ ஏன்ச்சிக்கலாம், கொஞ்சம் வாக் பண்ணிக்கலாம், பட் ஆனால் 8 ஹவர்ஸ் விளாண்டுருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக மென்டலாகவும் ரெடியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ரெடியாக இருந்தால் தான் முடியும்.
1: இதை உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க.
0: ஆமாம், ஏதோ ஒரு சைடில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அப்பப்போ விளாடணும்.
1: சரி சார், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி 8 ஹவர்ஸ்லாம் உட்காந்தே விளாடணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை பின்பற்றணும்?
0: இல்லை, நார்மலாக ஹை ப்ரோட்டீன் டயட் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ மேட்ச் விளையாடக்குள்ள ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட் மீன்ஸ் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், காஃபி, டீ, பனானாஸ் எடுத்துப்பாங்க எனர்ஜிக்காக. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு விளையாடலாம்.
1: சரி சார், இப்போ வந்து செஸ் போட்டியில் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து திறமைன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுடைய மன உறுதின்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக ரெண்டுமே வேணும்,
1: ரெண்டுமே
0: இருக்கணும்.
1: சரி சார். சரி சார், போட்டியின் போது இப்போ பங்கு பெறுறோட மனநிலை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஏதாவது பயிற்சிகள் செய்யணுமா?
0: ஆ, சில நேரங்களில் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பசில் சால்வ் பண்ணணும். ஸோ நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது பசில் சால்விங்க்கு. ஒரு மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியான பசில்ஸ்லாம் ஒரு 20-30 பசில்ஸ் ஒரு 1 மினிட்லேயே இதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ அப்போது ஒரு பிஃபோராக மேட்ச்சுக்கு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும், கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி ஈஸி பசில்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணோம்னா அடுத்து ஹார்டாக கேமில் உள்ள பசில் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும்.
1: சரி சார், இப்போ வந்து நீங்கள் விளையாடிய செஸ் போட்டியிலேயே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது இருக்கும் இல்லையா?
0: ஆ, இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2014 பார்த்தீங்கன்னா இங்கே ONGC சார்பாக ஒரு லீக் மேட்ச் வச்சாங்க. அரௌண்ட் ஒரு 6 டோர்னமெண்ட் அந்த வருஷம் ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தால் 10 பாயிண்ட்ஸு, செகண்ட் வந்தால் 9 பாயிண்ட்ஸு. இதேமாரி 6 டோர்னமெண்ட்லேயும் விளாண்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு போட்டு அதில் நான் ஓவராலாக செகண்ட் வந்திருந்தேன்.
1: அப்போ ஸ்கூல் லெவல்,
0: ஸ்கூல் லெவலில்,
1: ஓப்பன் லெவலில். அப்போ எவ்வளோ பேர் கலந்துட்டாங்க?
0: ஒரு டோர்னமெண்ட்டில் ஆவரேஜாக 200 பிளேயர்ஸ் கலந்துப்பாங்க. அதுமாரி ஒரு 6 டோர்னமெண்ட்ஸ் அந்த இயர் ஃபுல்லாக நடந்துச்சு. அதில் ONGCல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்னு சொல்லுவாங்க செஸ்ல, அவர் வந்து என்னை பாராட்டினார் ஸ்டேஜில். ஸோ கண்டினியூஸாக நான் 2 டோர்னமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்ததுனால அது ரொம்ப எப்படி சொல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்.

0: இருந்துச்சு.
1: ஒரு அனுபவமா இருக்கு. அத உங்க மாணவர்களுக்கு நீங்க பகிர்ந்துக்கிறது இல்ல?
0: ஆமா கண்டிப்பா.
1: சரி சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டுன்னா நம்ம எடுத்த உடனே வந்து அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில சமயம் வந்து நம்ம நினைத்த மாதிரியே அந்த ஏமாற்றம் இல்லாமல் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். சில நேரம் அந்த வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு பாயிண்டில் கூட நழுவி போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு தோல்வி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க?
0: இல்லை, ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம கேமை அனலைஸ் பண்ணும் முதல்ல. ஸோ இப்போ ஓப்பனிங்கில் வீக்காக இருக்குமா, மிடில் கேமில் வீக்காக இருக்குமா, என் கேமில் வீக்காக இருக்குமான்றதை அனலைஸ் பண்ணும். அதை அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல நமக்கு அதிகமாக வீக்காக இருக்குமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது மூலமாக அடுத்தடுத்த கேம் நம்ம பெட்டராக விளையாடலாம்.
1: சரி சார், இப்போ வந்து தற்போது நீங்கள் வந்து பயிற்சி அளிக்கும் மாணவர்கள்ட்ட நீங்கள் அதிகமாக எந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தி பேசுவீங்க?
0: ப்ராக்டிஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ செஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அரவுண்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours இல்லை 5 hours நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாசிக்கல் கேம் விளாடணும், ஒரு ரேப்பிட் விளாடணும், ஒரு பிளிட்ஸ் விளாடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து உங்கள் கேம் அனலைஸ் பண்ண பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதை தான் நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது பசங்க.
1: சரி சரி, இப்போ வந்து நீங்கள் முழு நேர பயிற்சி கொடுக்குறீங்களா இல்லை மாலை நேரம் அது மாதிரி நடத்துறீங்க?
0: மேக்ஸிமம் மாலை நேரம் தான்.
1: மாலை நேரம்
0: ஒரு 4 மணிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும்.
1: ஆரம்பிச்சிருவீங்க. சரி சார், இப்போ வந்து சிறு வயதில் வந்து செஸ் விளையாடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இல்லை, சின்ன வயசுலேயே விளையாட ஆரம்பித்தோம்னா நமக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், டிசிஷன் மேக்கிங் அதிகமாக கிடைக்கும், ஐ மீன் கரெக்டாக டிசிஷன் பண்ண முடியும், அண்ட் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளானிங் எபிலிட்டி இருக்கும். ஸோ இது மாதிரியான நிறையா விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும்.
1: சரி சார், தொடர்ந்து பேசுவோம்.
0: ஓகே.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்கை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களே, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சதுரங்கங்களும் சவால்களும் சர்வதேச சதுரங்க நாளை ஒட்டி காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைவோம். சார் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நாம் இப்போ செஸ் விளையாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி சர்வதேச செஸ் விளையாட்டு தினம்ங்கிறதுனால இப்போ சார் செஸ் விளையாடுறதுல வந்து இப்போ எத்தனை காய்கள் வந்து அந்த போர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: 32 காயின்ஸ் இருக்குது மேம். ஒயிட்டு கிட்ட 16 இருக்கும், பிளாக்கு கிட்ட 16 காயின்ஸ் இருக்கும்.
0: காயின்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ ஆன்லைனில் வந்து செஸ் பயிற்சி செஞ்சுக்கிறது இல்லைன்னா நேரடி பயிற்சி செய்கிறது, இதில் எது வந்து இப்போ நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இல்லை, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் போர்டில் ஓவர் த போர்டு தான் பண்ணணும், நீங்கள் ஆன்லைன் போகக்கூடாது. ஸோ பிகினிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆன் ஒன்னோ இல்லை யார் கூட விளையாண்டாலுமே நீங்கள் போர்டு ப்ராக்டிஸிங் தான் முக்கியம். ஸோ நீங்கள் எங்கே டோர்னமெண்ட் போனாலும் போர்டு தான். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறத வந்து கொஞ்சம் லேட்டராக ஓரளவுக்கு பிக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களை அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் போய்க்கலாம். ஸோ பிகினிங்கில் ஒரு 1 இயர் நீங்கள் போர்டு ப்ராக்டிஸில் தான் இருந்தாகணும்.
0: நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க? போர்டில் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க?
1: ஆமாம், போர்டும் இருக்குது, நம்மக்கிட்ட ஸ்க்ரீன்ஸும் இருக்குது, அதாவது 42-inch ஸ்க்ரீன். ஸோ அது மூலமாக ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த போர்டில் வச்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். யாருக்கும் போர்டிலே ஒர்க் அவுட் இருக்காது, ஸோ எல்லாமே போர்டில் தான் இருக்கும்.
0: சரி சார், இப்போ மாநில அளவில் வந்து இன்னும் மாவட்ட அளவில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களே, இப்போ வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குற மாணவர்களை வந்து அது மாதிரி போட்டிகளுக்கு வந்து ஒரு உதாரணமாக அவங்களுக்கு காட்டுறதுக்காக அழைச்சின்னு போயிருக்கீங்களா?
1: ஆ, கண்டிப்பாக. ஸோ இப்போது நான் அழைச்சிட்டு போயிருக்கேன்றதை விட அவங்களே விளையாண்டுலாம் போயிருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப பெருமையான விஷயந்தான் எனக்கு. ஸோ என்னோடய 2 பசங்க நேஷ்னல்ஸ் போயிருக்காங்க போன வருஷம். ஸோ ஸ்கூல் நேஷ்னல்ஸ், ரோஹித்துன்னு ஒரு பையனும் சம்யுக்தான்னு ஒரு பொண்ணுமே

0: ஸ்கூல் நேஷ்னல்ஸ் விளாண்டு செலக்ட் ஆகி ஜார்கண்ட் போய் விளாண்டாங்க. ஆக்சுவலாக பிளேசிங் இல்லை, பிளேசிங் எனக்கு சரியாக நினைப்பில்ல, ஆனால் நேஷ்னல் போயிருக்காங்க.
1: நேஷ்னல் போயிருக்காங்க. சரி சரி. இப்போ வந்து உங்கள் நீங்கள் பயிற்சி கொடுக்குற மாணவர்களை வந்து எது மாதிரியான போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுப்பீங்க?
0: இல்லை, அவங்க லெவலை பொறுத்து இருக்குது. இப்போ பிகினர்ஸுக்கு பிகினர்ஸுக்கு உள்ள மாதிரி கோச்சிங் கொடுப்போம். ஸோ இன்டர்மீடியட் போனாங்கன்னா இன்டர்மீடியட்டுக்குள்ள மாதிரி இருக்கும். ஸோ அட்வான்ஸ் போனாங்கன்னா அட்வான்ஸ்க்குள்ள மாதிரி இருக்கும்.
1: சரி சார். இப்போ வந்து ஒரு மாணவன் வந்து தேசிய அல்லது சர்வதேச அளவிலான போட்டியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அவங்கள குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிப்பீங்க? அவங்களுடைய இப்படி தான் இவங்களுடைய திறமைகள் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு செலக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. அவங்களுக்கு வந்து எத்தனை நாள் தொடர்ந்த மாதிரி நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க? அவங்கள எப்படி வந்து தயார்படுத்துவீங்க?
0: இல்லை, ஒரு போட்டிக்கு தயாராகிறான்னா நான் குறைஞ்சது 3 மாதம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்.
1: 3 மாதம்
0: 3 மாதம் ரெகுலராக டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நார்மலாக கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் வாரத்தில் 2 நாள் அது மாதிரி இருக்கும். இப்போ டோர்னமெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அவங்கள யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் தனியாகவே ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுப்பேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 மாதம் கண்டினியூஸாக கொடுத்தாகணும். கொடுத்தா தான் எதில் வீக்காக இருக்காங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ புதுசாக என்னென்ன அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், இது மாதிரி நிறைய இருக்குது.
1: சரி சார். நீங்கள் ஒரு போட்டிக்குன்னு அழைச்சின்னு போகிறீங்க ஸ்டூடெண்ட்டு, அந்த குழந்தை வந்து அதிகம் எதிர்பார்த்து போயிருக்கும், பேரண்ட்டும் அப்படி தான் எதிர்பார்த்துருப்பாங்க, அந்த பிள்ளை நல்லா விளாட்றாங்க அப்படின்ட்டு. வேறு ஒரு இதில் அந்த போட்டியில் போய் அவங்க நிற்கும்போது அவங்க விளையாடும் போது திடீர்னு அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன தோல்வி அப்படி வருதுன்னா அந்த புள்ள வந்து அங்கேயே சில குழந்தைங்க அழக கூட ஆரம்பிச்சிடும்ல, அது மாதிரி நிலைமையில் வந்து நீங்கள் எப்படி அவங்களை சமாதானப்படுத்தி கொண்டு வருவீங்க?
0: இல்லை, ஒரு குழந்தை ஒரு மேட்ச்சில் தோத்துட்டா நான் அழுவுதுன்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மேட்சை விளாண்டுருக்கும். ஸோ தோல்வியை ஏற்றுக்க முடியலங்கக்குள்ள அதை நம்ம சமாதானப்படுத்தி தான் ஆகணும். ஸோ வெற்றிக்கு முதல் படி தோல்வின்ற மாதிரி அது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்கு பதிலாக நீ இப்படி விளாண்டா ஜெயிச்சிருந்துருக்கலாம், இந்த மூவ்க்கு பதிலாக அந்த மூவ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்குள்ள அது ஒரு லேர்னிங் தான்.
1: சரி. அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லு, மன உறுதியை கொடுத்துக்கிட்டே.
0: ஆமாம்.
1: சரி சார். சரி சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்காலின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால். உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

0: நேர்கே நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சதுரங்கங்களும் சவால்களும் சர்வதேச சதுரங்க நாளை ஒட்டி காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேல் அவர்களுடன் நாம் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். திரும்பவும் நாம் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேல் அவர்களுடன் உரையாடுவோம். சார் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ செஸ் விளையாடுற போது மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் எந்த வகையில் அவங்களுக்கு செஸ் விளையாட்டு உதவுதுன்னு நினைக்கிறீங்க?
1: திங்கிங் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது மூலமாக நமக்கு எஜுகேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்குமே ப்ராப்ளம் சால்விங் நிறையா இருக்கும் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அதில் அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ்

0: பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: இப்போ வந்து இப்போ செஸ் விளையாடுறது வந்து மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: இல்லை மேம்,
1: மன அழுத்தத்தை குறைக்காது.
0: உண்மையிலே அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான், அது அது கொஞ்சம் அதிகப்படுத்தும் தான், ஆனால் பிடிச்சி செய்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: நல்லாயிருக்கும். சரி சார், இப்போ வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்ட, நீங்கள் வந்து சொன்னீங்க எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு முதல்ல செஸ் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய குருநாதராக யாரை பார்க்குறீங்க?
0: மதிவானந்த் சார்.
1: மதிவானந்த் சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுடைய ஆசிரியராக எப்படி எப்படி உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தாங்க?
0: இல்லை, அவங்க காரைக்கால் செஸ் அசோசியேஷனோட செக்ரட்டரி அவங்க. ஸோ அங்கே நான் சொன்னதில் ஒரு சலூனில் விளையாடுவோன்னு சொல்லி, ஸோ அங்கே தான் பழக்கமானாங்க. ஸோ கடந்த 16-17 வருஷமாக நான் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: சலூனில் தொடங்கினது, இப்போ பயிற்சியாளராக வந்து வெற்றியாளராகவும் மாறி இப்போ நேரடியாக நீங்கள் பண்பலைக்கே வந்துட்டீங்க. சரி சார், இப்போ வந்து உங்கள் மாணவர்களோட சாதனையை பற்றி சொல்லுங்கள்.
0: ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேத்தி ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஸோ நேத்தி டோர்னமெண்ட்லேயே ஓவரால் ட்ராஃபி அரௌண்ட் ஒரு 200 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ் பையன்தான், ஆக்சுவலாக ரோஹித்துன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அங்கே நடந்த எல்லா கேட்டகரியிலுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்திருந்தாங்க.
1: அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? மாணவர் மனநிலை எப்படி இருந்தது?
0: எல்லாருமே டபுள் ஹாப்பி.
1: சரி, ஓகே சார். சரி சார், இப்போ வந்து இப்போ குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் எப்படி இது மாதிரி விளையாட்டுகளுக்கு தயார்படுத்தும் போது எப்படி வளர்க்கலாம், அவங்கள உருவாக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இல்லை, முதல்ல அவங்க நல்ல கோச்சாக பார்த்து சேர்த்து விடணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு கோச்சுக்கிட்ட சேர்க்குறாங்கன்னா, இல்லை தப்பித்தவிர வேறு கோச்சுக்கிட்ட, ஒரு எப்படி சொல்கிறது, சில பேருக்கு நல்ல விஷயம் தெரியும், சில பேர் கம்மியான விஷயந்தான் தெரியும், அது 1 இயர்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்கள்ட்ட கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு எந்த கோச்சுக்கிட்ட போகலான்றதை பார்த்து, ஸோ அவங்க கரெக்டான கோச்சை சூஸ் பண்ணி விடணும்.
1: சரி சார், இப்போ வந்து நம்ம நிறைய இப்போ போட்டிகளுக்கு அழைச்சிட்டு போகிறோம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஓரளவு வந்து அந்த போட்டிக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக நமக்கு அது சப்போர்ட் இருக்கணும். அப்படி இல்லாத குழந்தைங்க இருப்பாங்க, ஆனால் பட் வந்து ஆர்வமாகவும் இருப்பாங்க, நல்லாவும் விளையாடுவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி உள்ள பிள்ளைங்களை வந்து நீங்கள் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணோம், இப்போ அரசு அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா?
0: இல்லை, இப்போதைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் சார்பாக டோர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் ஜோனல்ஸு, ஸ்டேட் மீட்டு, அவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் மூலயமா, ஐ மீன் கவர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணுறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அபோவ் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே உள்ள பசங்களால் அதில் இப்போதைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ப்ரைவேட்டில் தான் நடத்துகிற டோர்னமெண்ட்ஸில் தான் போய் விளாட்ற மாதிரி இருக்கும்.
1: சரி சார், உங்கள் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த அமைப்பில் வந்து எத்தனை வயது ஒத்த மாணவர்கள் இருக்காங்க?
0: இல்லை, என்கிட்ட 5 வயசுலேருந்தே இருக்காங்க. மினிமம்.
1: சரி சார், இப்போ வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு செஸ் விளையாட்டு வீரர் யார்?
0: விஸ்வநாதன் ஆனந்த் சார் தான்.
1: விஸ்வநாதன். சரி சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு சாம்பியன், அதாவது ஒரு செஸ் வீரர் வந்து வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து எது மாதிரியான பண்புகள் அவங்கள்ட்ட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மெயினாக ஃபோக்கஸ் இருக்கணும், அண்ட் ரெண்டாவது லாங் டர்மாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்ச நாள் ஒரு கோச்சுக்கிட்ட இருந்துட்டு சரியாக வரலன்னு இன்னொரு கோச் மாறிட்டு திருப்பி திருப்பி அவங்க மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சரியாக வராது. ஸோ ஒரு 1 இயர் ஒரு கோச்சுக்கிட்ட ட்ராவல் பண்ணால் தான் அந்த கோச் அவனை புரிஞ்சிக்க முடியும், அவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். ஸோ பசில்ஸ்லாம் கொடுத்தோம்னா உடனே அவன் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தான் கோச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் ஒரு புக்கில் ஃபுல்லாக ஒரு 800 பசில்ஸ் இருக்குது, 900 பசில்ஸ் இருக்குது, இந்த புக்கை ஃபுல்லாக முடிடானா ஒரு 1 or 2 months முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அவனெல்லாம் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி இவன் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான், ஸோ அவனுக்கு நம்ம அடுத்தது என்ன சொல்லித்தரலான்ற மாதிரி நமக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். சொல்லித்தர சொல்லித்தர அவனும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
1: சரி சார், இப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் உலக அரங்கில் வந்து இப்போ நம்ம செஸ் விளையாட்டு வீரர்கள் வந்து இந்தியாவோட பேரையும் புகழையும் இன்றைக்கி பெரிய அளவில் கொண்டுட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியாவோட செஸ் விளையாட்டு வளர்ச்சி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
0: இல்லை, அது மிகப்பெரிய அசுர வளர்ச்சின்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய வளர்ச்சி அது. ஸோ தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ கிராண்ட் மாஸ்டர், நேத்தி கூட ஒரு கிராண்ட் மாஸ்டர், புது கிராண்ட் மாஸ்டர், கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 99 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் 100க்கு ஒரே ஒரு ஆள் தான் குறையுது. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க இன்னொரு ஆளும் வந்துடுவாங்க. ஆக்சுவலாக
1: அதுக்கு உங்களுடைய மாணவர்களாக இருக்கலாமா?
0: கண்டிப்பாக, ஃப்யூச்சரில் இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான்.
1: கண்டிப்பாக நீங்கள் தயார்படுத்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்தியாவோட தற்போதைய இளம் செஸ் வீரர்களுடைய சாதனைகள் பற்றி உங்களுடைய கருத்தை என்ன சொல்லுவீங்க?
0: இல்லை, கண்டிப்பாக ஹார்ட்

ஒர்க் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ குகேஷ் பிரக்யானந்தா இவங்கெல்லாம் தான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனாகவே இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, அவங்களோட பூமுக்கு அப்புறம் தான் நமக்கு செஸ்ஸே இந்தியாவில் இன்னும் நல்லா பூமாக இருக்குது.

0: சார், இப்போ வந்து செஸ் விளையாடணும், அவங்க வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கணும் நினைக்கிறீங்க?
1: மினிமம் 5 hours பண்ணணுமா?
0: 5 இயர்ஸ்,
1: 5 hours,
0: 5 hours.
1: ஆ, ஸோ பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணால் இப்போ குகேஷே பார்த்தீங்கன்னா 7 வயசுலேருந்து செஸ் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ 7 வயசுலேருந்து மேக்ஸிமம் அவங்க ஸ்டடீஸ் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஐ மீன் ஸ்கூலில் சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே செஸ் அகாடமிஸ் இப்படியே இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட 10-11 வருஷத்தில் வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடிஞ்சு.
0: தொடர் பயிற்சி, நல்ல முயற்சி. சரி சார், இப்போ வந்து இன்றைய தினம் இன்டர்நேஷ்னல் செஸ் டே இல்லையா, ஜூலை 20, இந்த தினத்தை நம்ம ஏன் சார் கொண்டாடுறோம்?
1: ஸோ இது செஸ் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது தான். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் எல்லாருக்கும். டே ஒவ்வொரு டே இருக்கக்குள்ளே, ஸோ செஸ் டேன்னு இருக்கக்குள்ளே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் செஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே.
0: இது எப்பயிலேருந்து இது மாதிரி கொண்டாடுற ஒரு விஷயம் வந்தது?
1: இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 இயர்ஸாக.
0: சர்வதேச செஸ் தினம் கொண்டாடுறாங்க. சரி சார், அதை இப்போ வந்து செஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆர்வமாக வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீ என்ன ஆலோசனை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
1: இல்லை, புதுசாக வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கோச்சாக போய் ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வரும் வராது இதெல்லாமே தெரியும். ஸோ நம்ம அவங்கள இவங்க இப்படி தான் கெஸ் பண்ணவும் முடியாது, அப்படி பட்சம் சூஸ் பண்ணவும் முடியாது. சில பேர் ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கலாம், சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. முதல்ல பேரண்ட்ஸு ஒரு அகாடமி இருந்தால் முதல்ல போய் சேருங்க, பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகலாம்.
0: சரி சார், இப்போ வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குற மாணவர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க தொடர்ந்து, அவங்கள வந்து நீங்கள் எப்படி வச்சு அவங்கள செலக்ட் பண்ணுவீங்க சார் ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு?
1: இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பசில் சால்விங் தான் மெயின். ஸோ பசில் சால்விங் எவ்வளோக்கு எவ்வளோ பசங்க பண்ணுறாங்க, ஸோ நம்ம கிளாஸஸில் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் சொல்லித்தர முடியும். ஸோ மீதி அவங்க கேம்ஸ் விளாடுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பசில்ஸ் தான் ஹோம்ஒர்க்காக கொடுப்போம். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக, எவ்வளோக்கு எவ்வளோ அதிக பசில்ஸ் அவங்க முடிச்சுட்டு நம்மகிட்ட கொண்டு வராங்களோ, ஸோ நமக்கு தெரியும் ஓகே இந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இவங்களை சூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விடலாம்
0: அப்படின்ட்டு.
1: அது மாதிரி தான்.
0: சரி சார், இப்போ வந்து ஒரு விளையாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து ஆர்வம் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து மன தைரியமும் இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து என்ன மாதிரி வந்து ஒரு பயிற்சியை கொடுத்து கொடுப்பீங்க?
1: இல்லை, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டடி பண்ணுவோம், அண்ட் மிடில் கேம்ஸு ஸ்டடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் என் கேம் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இதை ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: இப்போ வந்து நீங்கள் வெளியில் வந்து இப்போ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீ எந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போவீங்க நீங்கள்?
1: இல்லை, வெளியே கூட்டிகிட்டு போகிறோம்னா அரௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் நடந்துருக்கு, ஃபிடே ரேட்டிங் டோர்னமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மாதத்துக்கு 5 டோர்னமெண்ட் கூட நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் தான் பசங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ நிறைய பேரண்ட்ஸுக்கு லீவ் இல்லைன்றாங்க, லீவ் போட முடியலன்றாங்க. ஸோ செஸ் டோர்னமெண்ட் போனீங்கன்னா மினிமம் 3-5 days வரைக்குமே டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஒரு 1 day முடிச்சுட்டு வர மாதிரி அந்த ஃபிடே டோர்னமெண்ட்லாம் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஃபிடே டோர்னமெண்ட் கொண்டு போகிறீங்க அப்படின்னா மினிமம் 3 days இருக்கும் அங்கே டோர்னமெண்ட்.
0: சரி சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு பயிற்சியாளர், உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு திறமையான குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்க, பேரண்ட்டுக்கு வந்து லீவ் இல்லை அப்படின்லாம் சொல்லும்பொழுது நீங்கள் அதுக்கு ஸ்டெப் எடுத்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிற பழக்கம்?
1: ஆ, கண்டிப்பாக அது பண்ணலாம். அது பண்ணுறது நல்ல விஷயந்தான்.
0: அது மாதிரி பண்ணியிருக்கீங்களா?
1: இல்லை, நான் இது வரைக்கும் இன்னும் பண்ணல அது மாதிரி. ஏன்னா நான் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக இதில் இல்லை. ஸோ நான் ஆஃப்டர்நூன் மேலே தான், மார்னிங்கில் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கேன்.

0: உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இன்னும் எந்த இலக்கை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இல்லை, அகாடமியிலே பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு டெம்ப்ரவரி, அல்லது எப்படி சொல்கிறது, இது ரெண்டாவது ப்ரொஃபஷன் வைங்க. ஸோ இதை நான் மெயினாக கொண்டு போக தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ சில அகாடமிஸ்லாம் எப்படின்னா அக்கமடேஷனோட பண்ணுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. அரௌண்ட் ஒரு 15 டேஸ் ஸ்டே பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க, மீதி 15 டேஸ் ஸ்கூல் போவாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் பெரிய லெவலில் அகாடமிஸ் ரன் பண்ணணும்னு எனக்கு அடுத்த கட்ட எய்ம் இருக்குது.
0: உங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே மாணவர்கள் தானா, இல்லை வேற பணியில் இருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட வந்து சூஸ் கற்றுக்குறாங்க?
1: ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் யாரும் வரல. பணியில் உள்ளவங்க மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
0: சரி சரி. வந்து நீங்கள் இப்போ சர்வதேச செஸ் தினமான இன்றைய தினத்தை முன்னிட்டு நீங்கள் வந்து செஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஆர்வலர்கள் மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன வாழ்த்து செய்தி சொல்லான் இருக்கீங்க?
1: ஸோ செஸ் கற்றுக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயந்தான். அது யாராக இருந்தாலும் சரி, அது தள்ளி போடவே வேண்டாம். ஸோ உடனே கற்றுக்கங்க. ஸோ கோச்சஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் எதில் வேணாலும் கற்றுக்கலாம். தமிழ்லேயும் சொல்லித்தராங்க யூடியூப்ஸ்லலாம். ஸோ கற்றுக்கிறது நல்ல விஷயம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான பிரெயின் ஆக்டிவிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுமாரி நிறையா இம்ப்ரூவ் ஆகும்.
0: சரி சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஆன்லைனில் கற்றுக்கிறத விட நேரடி பயிற்சி கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது வந்து நேரடி பயிற்சி தான் நல்லது இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாளரும் தேவை. அந்த விதத்தில் வந்து இப்போ நீங்கள் என்ன மாதிரி உங்களை தயார்படுத்திப்பீங்க?
1: ஸோ என்னை தயார்படுத்திக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தான். ஸோ செஸ்ஸுக்குன்னே நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங்ஸுக்கு தனி புக்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன ஓப்பனிங்ஸ் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 ஓப்பனிங்ஸ் புக்ஸ் படிக்கலாம். ஸோ மிடில் கேம்ஸுக்குன்னு சில புக்ஸ் இருக்குது, அதிலே கேட்டகரி வைஸ் மிடில் கேம் பசில் ஐ மீன் புக்ஸ் இருக்குது. லைக் பிகினர்ஸுக்கு இந்த அளவுக்கு மிடில் கேம் தெரிஞ்சிருக்கணும், இன்டர்மீடியட்டுக்கு இந்த அளவுக்கு மிடில் கேம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு மிடில் கேம், அதேமாரி என் கேம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ பிகினருக்கு இவ்வளோ என் கேம் தெரிஞ்சிருக்கணும், இன்டர்மீடியட்டுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் மாஸ்டர்ஸ் லெவல் என் கேம் புக்ஸு இல்லை ஓப்பனிங்ஸ் அதெல்லாமே இருக்கும், கிராண்ட் மாஸ்டர் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிப்போம்.
0: ப்ரிப்பேர் ஆகிப்போம். சரி சரி. இப்போ வந்து நீங்கள் இன்னும் உங்களுடைய மாணவர்களை வந்து எது மாதிரி போட்டிகளுக்கெல்லாம் இன்னும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ மாநிலம், மாவட்டம், அடுத்து வந்து நம்ம நேஷ்னல் லெவல் போவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பை தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா?
1: இல்லை, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 10 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நான் இப்போலேருந்தே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து ஃபியூச்சரில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்க்கோ நேஷ்னலுக்கோ எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன்.
0: சரி சரி. இப்போ வந்து அதிகமாக வெற்றி வாகை சூடணும்னு நினைக்கிற செஸ் வீரர்களுக்கு இன்றைய சர்வதேச செஸ் டேயான இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுங்கள்.
1: ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தோல்விகள் வரதான் செய்யும், அதை ஏற்றுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். ஸோ செஸ் தினம் நல்வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே.

0: சார், இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து உங்கள் சார்பாக என்ன யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: ஆ, கண்டிப்பாக. நான் இப்படி ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து நான் இன்டர்வியூ தரேன்னா அதுக்கு நான் மதிவானந்த் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: என்னோட
1: பயிற்சியாளர் அண்ட் சாந்தமூர்த்தி அண்ட் நிஜாமுதீன், அப்புறம் சசி அண்ணன், அப்புறம் கடைசியாக என்னோட அப்பாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க ஆரம்பிக்கலன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன்.
0: உங்கள் தந்தையோட கையை பிடிச்சி நடந்த நீங்கள் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டீங்க.
1: கண்டிப்பாக.
0: சரி சார், நீங்கள் ஒரு தந்தை போல் இருந்து உங்களிடம் பயிர்ற மாணவர்களுக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து வெற்றி வாகை சூட வைக்கணும். அதுவும் சதுரங்க போட்டிகளில் வந்து இன்றைக்கி மாநில மாவட்ட அளவில் இருக்கிற நீங்கள் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் அளவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் காரைக்கால் பண்பலை சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக வந்து இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் நிறைவாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
1: முன்பே வா.

நேர்களை மற்றொரும் தினத்தில் நாம் இந்த பாட்டை தொடர்ந்து கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சதுரங்கங்களும் சவால்களும், சர்வதேச சதுரங்க நாளை ஒட்டி காரைக்கால் சதுரங்க பயிற்சியாளர் என் பழனிவேல் அவர்களுடனான நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த 1 மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள்

0: பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணு மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்த உள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளவுள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
2: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்து

0: கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெற உள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலைக்கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப நீலகிரி மாவட்டம் மோயார், சிங்காரா, விபூதிமலை சாலைகளில் வெளியூரை சேர்ந்த சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசின்குடி மாயார், மசின்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியுறை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:56. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்க இருப்பது கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியில் பொது அறிவு வினாக்கள் கேட்கப்படுங்க, அதுக்காக வினாக்கள்லாம் எடுத்துகிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் கால் பண்ணி உங்களோட விடையை எங்களுக்கு சொல்லலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 3 6 8, இந்த முன்னிணைப்பு என்னோட 2 3 1 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0 9 5 6 6 4 2 7 2 3 1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

பாடல்களோட உங்களோட விடையையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே ஆவலாக இருக்கேன். நிறைய கேள்விகளுக்கு பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக பலமுறை தேர்வான நாடு எது? இதுதான் முதல் கேள்வி. யோசிச்சுட்டே இருங்க, கால் பண்ணிகிட்டே இருங்க, பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக பலமுறை தேர்வான நாடு எது? கேள்வி இதுதான். நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக பலமுறை தேர்வான நாடு எது?
1: பின்லாந்து மேடம்.
0: பின்லாந்து, சரியான விடையை சொல்லிட்டீங்க.

0: பேனலுக்கு முன்னாடி கேட்டதுனால நல்லா விடையெல்லாம்.
1: என்கிட்ட அந்த போன் கிடையாதுங்க மேடம்.
0: அப்படிங்களா, நீங்களே யோசிச்சு சொன்னீங்களா?
1: கைபேசிதான்.
0: சரி, ஓகேம்மா, சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.
1: நான் படிச்சிருக்கேன் அதனால சொல்லிட்டேங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்க,
0: நன்றி.

0: உலகிலேயே மகிழ்ச்சியான நாடாக பலமுறை தேர்வான நாடு வந்து பின்லாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டோட ஹாப்பினஸ் ரிப்போர்ட் இது வருஷம் வருஷம் எடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து 2018 தொடர்ந்து ரொம்ப வருஷமாக வந்து முதலிடத்துலவே இந்த பின்லாந்து இருக்குதுங்க. இந்த ரிப்போர்ட் எதை வச்சு வந்து இந்த ரிப்போர்ட்லாம் எழுதி எப்படி வந்து இந்த குறியீடு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கான வருமானம், ஒரு நாட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கான வருமானம், சமூக ஆதரவு, ஆரோக்கியமான ஆயுள் காலம், அவங்களோட சுதந்திரம் எப்படி இருக்குது, அவங்களோட தாராளமான பான்மை எப்படி இருக்கு, அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்யறாங்க, அப்புறம் ஊழல் குறித்த மக்களோட பார்வை எப்படி இருக்கு, இந்த காரணிகள் எல்லாம் அடிப்படையா வச்சுதான் நான் இந்த நாடுகளோட மகிழ்ச்சி குறியீடை மதிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகில் 2 கண்டங்களில் பரவி இருக்கும் நாடு எது? இது நிறைய நாடுகள் வந்து 2 கண்டங்களில் பரவி இருக்கு, ஏதாவது ஒன்று சொன்னா கூட போதும். யார் வந்து விடையே சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் காரைக்கால் பண்பு, இன்னொரு புள்ளி மன்ற பேர் சொல்லிடுங்களா?
1: அமெரிக்கா. ராஜேந்திர மனக்குடிமா.
0: சொல்லுங்கய்யா. அமெரிக்கா அப்படிங்கிறது பதில் இல்லை. சரிங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? யோசிக்கிறீங்களா?
1: தென்னாப்பிரிக்கா வராது.
0: சரிங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
1: சீனாவாமா? சீனா
0: இல்லைங்கய்யா. இல்லை, நீங்க சொன்ன எதுவுமே இல்லைன்னு ஒரு ரெண்டு பேர் கிட்ட
1: கேட்டு
0: சரியா விடைய சொல்லிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள்ங்க. நன்றி.
1: நன்றிமா.
0: நம்ம நேயர்கள் எல்லாம் உடனே உடனே பதில் சொல்கிறாங்க, எனக்குமே வந்து ஆர்வமாக இருக்குது அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கறதுக்கு. உலகில் 2 கண்டங்களில் பரவியிருக்க நாடுகள், முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய நாடுகள் வந்து 2 கண்டங்களில் பரவியிருக்கு, அதில் ஒரு விடை மட்டும் சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். துருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கியோட ஒரு சிறிய பகுதி வந்து ஐரோப்பாலேயும் பெரிய பகுதி வந்து நம்மளோட ஏசியா கண்டத்துலேயும் இருக்குங்க. இந்த 2 பகுதிகளையும் பிரிக்கிறது என்னென்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு நீரிணை. துருக்கியோட மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் அப்படிங்கிற நகரம் வந்து 2 கண்டங்கள்லையும் அமைந்துள்ள உலகின் சில நகரங்கள்ல ஒன்னா இருக்கு. இதே மாதிரி இன்னும் சில நாடுகள் கூட 2 கண்டங்களில் பரவியிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ரஷ்யா வந்து ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருக்குது. கஜகஸ்தான் வந்து பெரும்பான்மையான பகுதி ஆசியாலேயும், ஒரு சின்ன பகுதி மட்டும் ஐரோப்பாலேயும் இருக்குது. எகிப்து வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் இருக்குது. விடை எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே அதிக சைக்கிள்கள் பயன்படுத்தப்படும் நாடு எது? இதுதான் கேள்வி. விடை யார் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை, 100.3.
2: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேம்மா.
0: சந்தோஷங்க. சொல்லுங்க, ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா.
2: கேட்டீங்க இல்ல, எந்த ரெண்டு, ஏதாவது எந்த நாட்டுக்கு வந்து 2 கான்டினென்ட்லயும்
0: அதுக்கு விடை சொல்லிட்டாங்களே, நானுமே விடையை சொல்லிட்டேன். உலகிலேயே அதிக சைக்கிள்கள் பயன்படுத்தப்படும் நாடு எது? பயன்படுத்தும் நாடு எது?
2: ஜப்பான். ஜப்பான்
0: இல்லையே, இன்னொரு நாடு இருக்கு. ஜப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த ஒரு நாட்டுல வந்து அங்க இருக்க மக்கள் தொகையை விட சைக்கிள்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்காம்.
2: சீனா. சீனா
0: இல்லையே.
2: அதுவும் இல்லையா?
0: சரி, நல்லா யூகிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. விடையை நீங்க கேட்டுக்கோங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை, 100.3.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பேசுங்க. கேள்வி கேட்டீங்களா? விடை தெரியுங்களா? சொல்லுங்க.
3: நெதர்லாந்தா மேடம்.
0: சரியான விடையை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
0: ஸோ உலகிலேயே அதிக சைக்கிள்கள் பயன்படுத்தப்படும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நெதர்லாந்துன்னு வந்து தலை ஞாயிறு கம்பர். அவங்க சரியான விடையை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையை விட சைக்கிள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா. சுமார் 18 மில்லியன் மக்களுக்கு 20 மில்லியனுக்கு மேற்பட்ட சைக்கிள்கள் இருக்காம். நகரங்கள் முழுக்க தனியாக சைக்கிள்களுக்குன்னு பாதைகளும் இருக்காம். பள்ளி கல்லூரி

கல்வி அலுவலகம் இப்படி சந்திக்க போகிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றாட பயணங்களுக்கு சைக்கிள் தான் முக்கிய போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நெதர்லாந்து அரசு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த சைக்கிள்களோட பயன்பாடு அதிகரிச்சிருக்காங்களாம். அடுத்த கேள்வி கேட்டுட்டு ஒரு பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே அதிக செயற்கை தீவுகள் உருவாக்கிய நாடு எது? உலகிலேயே அதிக செயற்கை தீவுகள் உருவாக்கிய நாடு எது? பாடல் கேட்டு விளம்பரம்லாம் கேட்டுட்டு இணைவோம் நேயர்களே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி பூட்டும் பொருட்காட்சி.
2: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
3: துபாய் சங்கல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: மேலும் இன்சுல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: லஞ்ச் பிரேக்ல கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. விளம்பரம்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உலகிலேயே அதிக செயற்கை தீவுகள் உருவாக்கிய நாடு எது? கேள்வி கேட்டிருந்தேன், விடையை யார் சரியா சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை.
6: வணக்கம்,
1: சொல்றது யாருங்க?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
1: விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: அதிக செயற்கை தீவுகளா,
1: தீவுகளை உருவாக்கிய நாடு
6: மாலத்தீவ்.
1: இல்ல, அதிக செயற்கை தீவுகளை உருவாக்கிய நாடு மாலத்தீவுல வந்து அங்கே அதுவே ஒரு தீவு தானே.
6: கத்தார் மேடம்.
1: கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க.
6: UAE மேடம், UAE.

சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. உலகிலேயே அதிக செயற்கை தீவுகளை உருவாக்கிய நாடு எது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஐக்கிய அரபு அமீரகம் யுஏஇ அப்படிங்கிறது தான் சரியான விடைங்க. குறிப்பாக துபாய் இது இங்கே தான் வந்து அதிகமான செயற்கை தீவுகளை உருவாக்கியிருக்காங்க. சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கும் சொகுசு வீடுகள் விடுதிகள் அமைக்கிறதுக்கும் கடற்கரையோட நிலப்பரப்பை அதிகரிக்கிறதுக்கும் அதிகமாக இந்த செயற்கை தீவுகளை உருவாக்குறாங்களாம். அவங்க உருவாக்கின செயற்கை தீவுகள்லேயே ரொம்ப புகழ்பெற்றது எது அப்படின்னா பனைமர வடிவத்தில் உருவாக்கப்பட்ட பாம் ஜுமைரா, உலக வரைபடத்தை போலவே வடிவத்தில் உருவாக்கப்பட்ட தீவுகளோட தொகுப்பாக இருக்கிற த வேர்ல்ட் ஐலாண்ட், அப்புறம் மற்றொரு பெரிய தீவான பாம் ஜுபல் அலி, இது எல்லாமே வந்து இவங்க உருவாக்கின செயற்கை தீவுகளில் புகழ் பெற்றதாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோடு வந்திருக்கேன். உலகிலேயே அதிக சாக்லேட் சாப்பிட்ற மக்கள் இருக்க நாடு எது? இந்த கேள்விக்கு விடையார் சரியாக சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் காரைக்கால்.

0: இவங்க உருவாக்கின செயற்கை தீவுகளில் புகழ் பெற்றதாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோடு வந்திருக்கேன். உலகிலேயே அதிக சாக்லேட் சாப்பிட்ற மக்கள் இருக்க நாடு எது? இந்த கேள்விக்கு விடையை யார் சரியாக சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், பேசுறது யாருங்க? நீங்க கொஞ்சம் தெளிவா சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? நீங்க பேசுங்க. இல்லைங்க, தவறான விடை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், பேசுறது யாருங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உலகிலேயே அதிக சாக்லேட் சாப்பிடுற மக்கள் இருக்கிற நாடு எது? மறுஉலகிலே என்னங்க?
1: பின்லாந்து.
0: இல்லங்க, தவறான விடை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்றது யாருங்க? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா கேட்ட கேள்விக்கு?
2: இந்தியாதான் மேடம்.
0: இல்லையே, தவறான விடை. நானே விடை சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? உலகிலேயே அதிக சாக்லேட் சாப்பிட்ற மக்கள் இருக்க நாடு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இன்னும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு விடையை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம்.
0: வணக்கம், பேசுது. சொல்லுங்க, விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லையே, தவறான விடை. நன்றி, பாய் பங்கு பெற்றதுக்கு நன்றி. அடுத்த நேயர் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், யார் பேசுறதுங்க?
4: எல்லாரும் சொல்லிட்டாங்க. அமெரிக்காவமா?
0: இல்ல, தவறான விடைங்க.
4: தவறான விடை. சரி, மாணிக்கம் பேசுறேன்.
0: ஓகே.

0: ஸோ உலகிலேயே அதிக சாக்லேட் சாப்பிட்ற மக்கள் இருக்க நாடு, அது உலகிலேயே அதிகமாக சாக்லேட் சாப்பிட்ற நாடு அதாவது மக்கள் இருக்க நாடு எது அப்படின்னா அது சுவிட்சர்லாந்து தான் சரியான விடை. இங்கே இருக்க மக்கள் வந்து சராசரியாக ஒருத்தவங்க ஒரு வருஷத்துக்கு சுமார் 10 லிருந்து 11 கிலோ சாக்லேட் சாப்பிட்றதா பல தொழில்துறை மற்றும் சந்தை ஆய்வுகள் சொல்கிறாங்க. அதனால் உலகிலேயே அதிக அளவில் சாக்லேட் வாங்குகிற நாடுகளில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து முன்னணியில் இடம்பெற்றிருக்கு. நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியை கேட்டலாம். உலகத்திலேயே அதிக தேசிய பூங்காக்கள் கொண்ட நாடு எது? உலகிலேயே அதிக தேசிய பூங்காக்கள் கொண்ட நாடு எது? விடைய சொல்ல யார் வராங்கன்னு பார்க்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: சஞ்சய் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் மாவட்ட இக்பால்.
0: சொல்லுங்க, விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா, கேள்வி கேட்டீங்களா?
1: அதிக தேசிய பூங்கா உள்ள அமெரிக்காங்களா?
0: இல்லைங்க, தவறான விடை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: ஓகே, கொடுக்கலாமா.
0: நன்றி. வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3.
2: கவிதா பேசுறேன் மேடம்.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: ஆர்ப்பாக்கம் கவிதா.
0: ஆர்ப்பாக்கம் கவிதா, நீங்க ஒரே காத்தோட பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஜப்பான் மேடம்.
0: இல்லைங்க, தவறான விடை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: பேசுங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கொஸ்டின் வந்து சாக்லேட் சாப்பிடுறதானே கேட்டீங்க.
0: இல்லையே, நாங்க அடுத்த கேள்விக்கு போயிட்டோம்.
3: அப்படியா?
0: உலகிலேயே அதிக தேசிய பூங்காக்கள் கொண்ட நாடு.
3: சரியில்ல.
0: தெரியலையா? முயற்சி செய்ததுக்கு நன்றிமா. உலகிலேயே அதிக தேசிய பூங்காக்கள் கொண்ட நாடு எது? இதுதான் கேள்வியாக கேட்டிருந்தோம். இறுதியாக வரப்போகிற நேயர்கள் என்னென்ன விடை சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3.
4: வணக்கம் மேடம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரயில் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க
4: மேடம்.
0: இல்லைங்க, தவறான விடை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிங்க. வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேசுதே யாருங்க? சொல்லுங்க, விடை
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சரியான விடையோட வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா.
5: நன்றி மேடம்.
0: நன்றி.

இறுதியாக வந்து ஒரு நேயர் சரியான விடையை சொல்லிட்டாங்க. உலகத்திலேயே அதிக தேசிய பூங்காக்கள் கொண்ட நாடு வந்து ஆஸ்திரேலியா தாங்க. 600 மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்குது. இது வந்து இந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்பில் 4%. அது வந்து இவங்க தேசிய பூங்காக்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த கங்காரு, கோலா மாதிரியான அரிய வகை உயிரினங்கள், அழியக்கூடிய நிலையில் இருக்க உயிரினங்கள் மற்றும் தனித்துவமான சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இந்த பூங்காக்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குதான். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடை சொன்ன நேயர்களுக்கும், பங்கு பெற்ற நேயர்களுக்கும், பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து நிறைவு பெறுகிறது கேள்விக்கு என்ன பதில்.

நேரம் 2:30. லஞ்ச் பிரேக்கில் நேயர்களினை கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த சங்கீத சாம்ராஜ்ய என தொடங்கும் ராமமூர்த்தி ராவ் அவர்களின் கிருதி.

0: நேர்லே நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும், பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச ஜெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச ஜெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: மேலும் சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49 ஆண்டு

0: விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக கம்போஜி ராகத்தில் ஆதி தாளத்தில் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களின் கிருதி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டுமில்லைங்க வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான் உட்பிரையர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோலையாறு, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்வுட், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உப்பாசி காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை மேல்கூடலூர், குடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நடுவட்டம் தேவாளா, விண்ட்வர்த், கிளென்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. சென்னையின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் 26ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை

0: இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பையொட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இப்பொழுது நேரம் 3 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான தலைப்பு, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா? கருத்துக்களை ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செய்யுங்கள்.

நேயர்களே, எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நாம் தந்திருக்கும் தலைப்பு, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என எதையும் செய்யாதீர்கள், நன்கு ஆராய்ந்து பார்த்து நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுங்கள் என்று சொல்லுவார் பெரியார். நமது நேயர்கள் இந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் என்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ராஜேந்திரன் மணக்குடியை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்றவர்கள் கூறும் ஒவ்வொரு கருத்தையும் சிந்தித்து பார்ப்பின், சரியான காரணங்களும் ஆதாரங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வேன், இல்லையெனில் என் சொந்த புரிதலின் அடிப்படையிலேயே நான் எந்த முடிவையும் எடுப்பேன் என்று சொல்லியுள்ளார். கடலூர் துறைமுகம் சுரேஷ், மற்றவர்கள் சொல்லும் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கருத்துக்களை முழுமையாக கேட்பேன், அதன் பிறகு அதில் தேவையான நல்ல கருத்தாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன். அதேபோல் மற்றவர்களை பற்றி என்னிடம் குறை சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் விசாரிப்பேன், அதன் பிறகுதான் எது உண்மை என்று எனக்கு தெரிய வரும் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவில், மற்றவர்கள் சொல்லும் கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை ஆராய்ந்து நல்ல விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக, காட்டுமன்னார் கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், மற்றவர் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது, யார் கருத்தை சொல்கிறார்கள் என்பது பொறுத்தே ஏற்றுக்கொள்ள முடியும், இன்றைய சூழ்நிலையில் கேள்விக்கு பாராட்டுகள் என்று சொல்லியுள்ளார். நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், மற்றவர்கள் சொல்லும் கருத்தை நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வேன், அதுபோல் நம்பிக்கை உள்ளவர்களிடம் கருத்துக்களை கேட்டு பயன்பெறுவேன் என்று கமெண்ட் பண்ணியுள்ளார்.

0: உலகிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
1: மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் நோ வேர்ல்ட் பே வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப் பூட்டும் பொருட்காட்சி
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேயர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேயர்களே, நாளை காலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்களை நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டிபெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களை நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள், கிரீனெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 LSC நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நமது நேயர்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, மற்றவர்கள் சொல்லும் கருத்தை நான் அப்படி

ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக சொல்கிறார்கள், என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக, பூவை அருள்தாசன் உண்மையிலேயே நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பப்பேட்டை ஜோதி, மற்றவர்கள் சொல்லும் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்து கேட்பேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் மனம் சொல்லும் முடிவே இறுதியானது தோழி என்று எழுதியுள்ளார். அடுத்ததாக, மோகன்தாஸ் ராஜதுரை, நல்லது ஏற்று அல்லது விலக்கி ஆய்ந்து அறிந்து தொடரலாம், இல்லையே கைவிடலாம், இப்படி சொல்லியிருக்கார் பாப்பாக்குடி மோகன்தாஸ். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, மற்றவர்கள் சொல்லும் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு சரி என்று தெரிவது மட்டுமே ஏற்றுக்கொள்வோம்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன், மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை நல்ல கருத்துக்களாக இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்வேன், தீய கருத்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நன்றி என்று சொல்லியுள்ளார். அடுத்ததாக, ஆண்டி மடம் கார்த்திகேயன், மற்றவர்கள் சொல்லும் கருத்து உண்மைத்தன்மை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நன்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருந்தால் அதை தவிர்த்து விடலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், சொல்லும் கருத்துக்களை அதன் நம்பகத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்துதான் ஏற்றுக்கொள்வேன், அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா, மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், இல்லையென்றால் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று கமெண்ட் செஞ்சுருக்காங்க.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 LSC நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நாம் கேட்டோம், மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா என்று. அதற்கு நமது நேயர்கள் கூறியிருக்கும் கருத்துக்களை பார்ப்போம். பந்தநல்லூர் ரபேகா, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் கேட்பேன், இல்லை என்றால் மற்றவர்கள் சொல்வதற்கு சரி என்று தலையாட்டி விடுவேன், அப்படியே வந்து விடுவேன் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக பேரளம் செந்தில் கண்ணன், அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சில கருத்துக்களை ஆராய்ந்த பிறகுதான் அதை செயல்படுத்த வேண்டும் என்று கமெண்ட் செய்துள்ளார். அடுத்ததாக நாகூர் முகமது ரஃபிக் ரிஸ்வான், மற்றவர்கள் கருத்து சொல்லுவது நல்லது, ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் விருப்பப்படி தான் நான் செய்வேன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் சொன்ன கருத்து சாதகமாக இருந்தால் சரி, பாதகமாக இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், சரியா தவறா என்று ஆராய்ந்து அதன்படியே நடக்க வேண்டும். காட்டுமன்னார் கோவில் கொளஞ்சியப்பன் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிறதையும் நல்லா கேட்டுப்பேன், கேட்டுக்கிட்டு கடைசியில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்து இறுதி முடிவை நான் தான் எடுப்பேன். ஏன்னா இவங்க சரியில்லாதவங்க, இவங்க பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே இருக்கக்கூடாது. அவர்களிடமும் ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருக்கும், அதனால் எல்லோருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்து செயல்படுத்தினா சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று மற்றவர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், நமக்கு கருத்து சொல்பவர் நல்லவரா கெட்டவரா என ஆராய வேண்டும், நல்லவராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், சரியில்லாதவராயிருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக கார்த்திகேயன் பூந்தோட்டம், இவர் எனக்கு பொருத்தமாக உள்ள சொற்கள் ஏதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, பந்தாச்சி பந்தாச்சி ஜெயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டும். எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: சனி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நேயர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.

நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நாம் எல்எஸ்சிக்காக கொடுத்திருந்த தலைப்பு, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா? நமது நேயர்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க, அதை இப்போ படிக்கலாம். திருவாரூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை நான் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதில்லை. எதையும் சிந்தித்து அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து எனக்கு சரி என்று பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், மற்றவர்கள் சொல்லும் கருத்தில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், அவர்கள் சொல்லும் பொய்யாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக காரைக்கால் நளினி, வாய்ப்பே இல்லை, நான் செய்கிறது தான் நான் செய்வேன், மற்றவர்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன், நல்ல விஷயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் காதில் கேட்டதோடு சரி அப்படின்னு ஃபேஸ்புக் பக்கத்தில் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. திருவாரூர் கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, எல்லா கருத்துக்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உண்மை ஆதாரம் தர்க்கம் மற்றும் சூழ்நிலையை பார்த்து ஆராய்வேன், நல்ல கருத்து என்றால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன், தவறாக இருந்தால் அதற்கான காரணத்தையும் மரியாதையும் விளக்குவேன், கருத்து வேறுபாடு இயல்பானது, ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையே வளர்ச்சியின் அடையாளம்னு தனது கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், மற்றவர்கள் சொல்லும் கருத்து நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து பார்த்து சொல்லும் நபரின் நோக்கம் என்ன?

என்பதை புரிந்து கொண்டு நல்லதை மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி செந்தில், மற்றவர் கூறும் கருத்து சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்த்த பின்பே ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார். நெமேலி ஆர் நந்தகுமார், மற்றவர்கள் நமக்கு கூறும் கருத்து நமக்கு எது தேவையோ அதை நான் எடுத்துக்கொள்வேன், தேவையில்லாததை விட்டு விடுவேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி.

0: லாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட், செல்பி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பு கூட்டும் பொருட்காட்சி.
2: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
3: துபாய் செங்கல் பாட்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
4: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்தோம் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா என்று. நமது நேயர்கள் அவர்கள் கருத்துக்களை மிக சிறப்பாக பதிவு செய்து வருகிறார்கள். இப்போது நேயர்கள் கருத்துக்களை நாம் பார்ப்போம். உள்ளூர் கிராமம் வீரகுமார், நல்லவங்க சொல்கிறது எதையும் ஏற்றுக்கலாம், பெரியவங்க சொல்கிறது ஏற்றுக்கலாம், கெட்டவங்க சொல்கிறதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்ததா திருபுவனம் நந்தினி சுரேஷ், மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்கள் நல்லதோ கெட்டதோ என்று ஆராய்ந்து பார்த்து சொல்லும் நபரின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நல்லதை மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நிரவி சுதா செந்தில், மற்றவர்கள் கூறும் நல்ல கருத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை உள்வாங்கி எது சரியோ அதை செய்வேன், சரியில்லாததை தவிர்த்து விடுவேன் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்விதான், நான் யார் கருத்தையும் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை ஆராய்ந்து முடிவெடுப்பேன் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோத்துறை, அது எப்படி அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியும், சொல்லக்கூடிய கருத்தில் உண்மை இருக்கிறதா தன்மை இருக்கிறதா என்று பகுத்தாராய்ந்து பார்ப்பேன், பின்புதான் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் எனது பழக்கம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. வேதாரண்யம் வடுகநாதன், அப்படியே ஏற்றுக்கொள்வது ஆபத்தானது, எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, தீர விசாரித்து சிந்தித்து முடிவினை எடுக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க.

0: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்தோம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா என்று நமது நேயர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அடுத்ததாக புதுக்குறை செல்வகுமார், நல்ல கருத்து சொன்னால் நாம் எடுத்துக்கலாமே, தேவையில்லாத கருத்தை சொன்னால் அதை இடத்தை விட்டு நம்ம வெளியிலே வந்துடணும், அதான் நல்ல மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டிய சுந்தரி பாஸ்கரன், மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் ஏற்க மாட்டேன், அதன் நல்லது கட்டது யோசித்து அப்படிதான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன், மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது, உண்மையை அறியாமல் அப்படின்னு எல்லாம் ஊர் பேர் அவர் தெரிவிக்கல. அடுத்ததாக, எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இது திருவள்ளுவர் பெருமானின் குரல் மொழி. மற்றவர் சொல்வதின் உண்மையை பொருள் உணர்ந்து அவை நன்மை பயக்குமெனில் ஏற்றுக்கொள்வது நல்லது, இல்லையெனில் அவற்றை மறந்து விடுவது அதைவிட நல்லது என்று குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா, மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியானது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம், சரியில்லாததை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலக்கோட்டுச்சேரி ரவுலின், மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பேன் ஆனால் முடிவு நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்தை நன்மை கொண்டு பயன்படுத்தலாம், கருத்தின் அனுபவங்கள் இருக்கும், நமது அனுபவங்களுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நந்தகுமார், ஊர் பேரை வெளியிடலை. அடுத்ததாக, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன், பின்விளைவு

பிறகுதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், மற்றவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்க முடியாது, மற்றவர் கூறும் அவர்களின் பார்வையாக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகளை நாமே ஆராய்ந்து நமது மனசாட்சிக்கு சரியான முடிவை எடுப்பதுதான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதர் நடேசன் பொன்னுசாமி, மற்றவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்கள் கருத்தை ஆராய்ந்து அதன் பிறகுதான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வீர்களா என்று தலைப்பு கொடுத்திருந்தோம். நமது நேயர்கள் அதிகமான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். பதிவு செய்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் பல.

வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். மெதுவாக செல்வோம், வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் செல்ஃபி பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேயர்களே, நாம் கேட்கலாம் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க அழைக்கலாம். 04368 என்ற முன் இணைப்பு எண்ணுடன் 2311231 அல்லது 2994800 அல்லது 2995800 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வணக்கம், நான் முளப்பாடுல கமலக்கண்ணன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க கமலக்கண்ணன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வேதம் புதிது படுத்தணுமா?
0: ஆ,
1: கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா, அந்த பாடல ஒளிபரப்புங்க.
0: சரிங்க ஐயா, பாடலை கேளுங்க.
1: ஆ நன்றிங்கம்மா.
0: நன்றி.

0: சக்தியின் திருவிழா
1: ஆடி மாத சிறப்பு தொடர் நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
0: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
1: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.

0: எனவே நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரும் நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலத்திலிருந்து முருகன் மேடம்.
0: முருகன், தேவாமங்கலம் முருகன்.
1: ஆமாம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: காக்கி சட்டை படத்திலிருந்து கண்மணியை பேசு பாடல் மேடம்.
0: சரி ஐயா, ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம். வாய்ப்பு.
0: நன்றி சார். நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களை, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்களை, நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும்? மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பேரலம் செந்தில் கண்ணன்.
0: செந்தில் கண்ணன், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து என்னை தாளாட்ட வருவாளா, இனிமையான பாடல் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.

0: நேயர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்காலின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு ஜெயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்.

0: நேயர்களே, உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நேயர் கேட்ட அந்த பாடல் ஒளிபரப்பாகிறது.

0: இருப்பது தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
4: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், நோ வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி பூட்டும் பொருட்காட்சி.
3: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
4: துபாய் செல்ஃபி கார்னர் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் யார் என்று பார்ப்போம். ஹலோ,
5: வணக்கம் தோழி.
4: வணக்கமா, சொல்லுங்க.
5: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
4: பாக்கம் பருத்தியூர் சுமதி, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
5: எனக்கு பொற்காலம் படத்திலிருந்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாடல் கொடுங்க.
4: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
5: நன்றி.
4: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் யார் என்று பார்ப்போம். ஹலோ,
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, சொல்லுங்க.
4: மேடம், என் சுவாச காற்றே 100.3 பாடல் ஜிம்பலக்கா தோப்புத்துறை சங்கரி.
3: தோப்புத்துறை சங்கரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
4: மகிழ்ச்சி மேடம்.
3: ஓகேம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர் யார் என்று பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்மா.
4: முக்கரும்பூர் ஆனந்த்.
3: சொல்லுங்க ஆனந்த், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: குருசிஷியன் திரைப்படத்திலிருந்து
3: சரி, பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி ஐயா.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேயர் யார் என்று பார்ப்போம். ஹலோ ஹலோ
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுத்துறை சித்ரா தேவி மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம்
0: நல்லா இருக்கம்மா சித்ரா தேவி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து படிக்காதவன் படத்துல இருந்து சோடி கிளி இங்கே சொல்லுங்க அந்த பாடல்.
0: சரி, பாடலை கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா.

நேயர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், லாபம் தரும் எல் சாகுபடி, மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ்.

0: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5 மணி. சிந்தனை துளி தலைக்கவசம் சுமையல்ல, உங்களை காக்கும் இமயம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் இனி வளம் வருகிறது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் தேப்பெருமாநல்லூர். இந்த ஊர் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் உள்ள அம்பாள் சத்திரத்திலிருந்து தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ வேதாந்தர நாயக சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி ஆலயம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

ஓம் நமச்சிவாய. அன்பர்களே, தற்பொழுது மறுபிறவியை தீர்க்கக்கூடிய திருத்தலம் என்று எல்லோராலும் போற்றக்கூடிய தேப்பெருமானல்லூர் திருத்தலத்தின் ஆலய நுழைவு வாயிலுக்குள்ளே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே முதலில் எங்களுக்கு சேவை சாதிப்பவர் ஸ்ரீ பரசித்தி கணபதி. அவருக்கு அருகாமையிலே அவருடைய வாகனமான மூஞ்சூருக்கு பதிலாக நந்திகேஸ்வர பகவான் காட்சி தருகிறார். அவரை வழிபாடு செய்து அவருக்கு அடுத்ததாக கபால மாலை அணிந்திருக்கக்கூடிய மகா கணபதியை பிரார்த்தனை செய்து கொண்டு அவரிடமிருந்து அருள் பெற்று புறப்பட்டு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக கோஷ்டத்திலே மகா துர்காம்பிகை, சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய நான்கு திருக்கரங்களோடு கூடிய துர்காம்பிகையை தரிசனம் செய்து கொண்டு துர்கையை சேவித்த வண்ணம் இருக்கக்கூடிய இரண்டு சண்டீஸ்வர மூர்த்தங்களை தரிசனம் செய்கிறோம். பொதுவாக சிவ ஆலயங்களில் ஒரு சண்டீஸ்வரர் இருப்பதுதான் வழக்கம். இங்கே சண்டிகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இரண்டு மூர்த்தங்களை தரிசனம் செய்கிறோம். அடுத்ததாக நாங்கள் சேவிப்பது 9 கிரகங்கள். அதாவது சிவ ஆலயத்திலே பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் தனிப்பட்ட திசையிலே நோக்கி கொண்டிருக்கும். ஆனால் இங்கே சூரிய பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சூரியனை நோக்கிய வண்ணம் காட்சி தருகின்றன. சூரிய பகவான் சாட்சாத் சிவபரம்பொருளை நோக்கிய வண்ணமும் சூரியனை பார்த்த வண்ணம் குரு பகவானும் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒன்று. அதற்கு அடுத்ததாக பலிபீடமும் எம்பெருமான் நந்திகேஸ்வர பகவானுடைய அற்புதமான திருக்காட்சியையும் காணும் பொழுது எங்களுக்குள்ளே ஆச்சரியமான ஒரு செய்தி இங்கே காத்திருக்கிறது. அதாவது மற்றைய சிவ ஆலயங்களை விட இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வர பகவானுடைய வலது திருச்செவியானது சற்றே மடிந்த நிலையிலும் இடது திருச்செவியானது உயர்ந்த நிலையிலும் காணப்படுகிறது. அதாவது இந்த நந்திகேஸ்வர பகவானிடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை வலது காதிலே ஓதினால் அது இடது செவி வழியாக ஈஸ்வரனிடத்திலே நேரடியாக சென்று தெரிவிக்கப்படும் என்ற நோக்கோடு இங்கே நந்திகேஸ்வர பகவான் காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட இந்த ஈஸ்வரனுடைய திருத்தலத்தை தரிசனம் செய்து கொண்டு இங்கே யம தீர்த்தத்தை காண்கின்றோம். ஆதிசேஷன் குடைபிடித்து காட்சி தர சகல புண்ணிய தீர்த்தமாக 21 தலைமுறை பாவங்களையும் போக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமாக இங்கே யம தீர்த்தம் காட்சி தருகிறது. அவற்றையும் நாங்கள் தரிசனம்

நோக்கும் பொழுது அன்னதான தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம் காண கிடைக்கிறது. இந்த அன்னதான தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொண்டால் உணவிற்கு பஞ்சம் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்க உண்மையாகும். அடுத்ததாக ஸ்ரீ வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே நுழையும் பொழுது வேதத்திற்கு பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய உரை எழுதிய நாயகி இங்கே புன்னகையோடு காட்சி தருகிறாள். எனவே இந்த அம்பிகையை தரிசித்தால் வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் புன்னகை நிறைந்திருக்கும் என்ற உண்மையை எடுத்து காண்பிப்பவளாக அருளே உருவாக காட்சி தர அன்னையை வணங்கி இப்பொழுது சாட்சாத் உலகத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருளை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசனம் செய்கிறோம். அந்த ஈஸ்வரன் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்ற ஐந்து முகங்கள் தன்னுள்ளே கொண்டவனாக, ருத்ராட்சேஸ்வரர் என்ற திருநாமத்திற்குரியவனாக, அதாவது ருத்ராட்சங்களையே கவசமாக கொண்டிருக்கக்கூடிய தனிப்பெருந்துயமாக இங்கே காட்சி தருகிறான். அந்த ஈசனை மனமார தரிசனம் செய்து கொள்கிறோம். அதற்கு நேர்புறத்திலே தரிசனம் செய்யும் பொழுது ஒரு பைரவருக்கு இரண்டு பைரவ மூர்த்தங்களை சேவிக்கிறோம். பொதுவாக எல்லா பைரவ மூர்த்தங்களுக்கும் வலதுபுறத்தில் தான் நாய் பார்த்த வண்ணம் எழுந்தருளியிருப்பது விசேஷம். ஆனால் இந்த தலத்திலே இடது திருப்புறத்தை நோக்கிய வண்ணம் நாய் வாகனம் எழுந்தருள் இருக்க இரண்டு பைரவ மூர்த்தங்களை தரிசனம் செய்கிறோம். அதாவது காசியில் சென்று சேவித்தால் என்ன பலனோ அதை தருவதற்காகவே இரண்டு பைரவ மூர்த்திகள் இங்கே எழுந்தருள் இருப்பதால் செய்வினை, பாபங்கள், தோஷங்கள், ரோகங்கள், சாபங்கள் ஆகியவை அனைத்தும் முழுவதுமாக நீக்கப்படக்கூடிய புண்ணிய தலம் என்பதை இந்த இரண்டு பைரவ மூர்த்திகளும் நிரூபிக்கிறார்கள். அது உண்மை என்று கூறுமா போலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானையும் தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து திரும்பும் பொழுது காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் சேவை சாதிக்கிறார்கள். பன்னிரு ஜோதிர்லிங்கங்களும் இந்த ஈசனை வழிபாடு செய்ததாக இந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். முக்கியமாக முற்பிறவியிலே நாம் தவம் செய்திருந்தால், முற்பிறவியிலே புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த திருத்தலத்திற்கு வர முடியும் என்பது இந்த திருத்தலத்தின் மகத்துவமான உண்மையாகும். இந்த ஆலயத்தில் ஒரு நாழிகை நேரம், அதாவது 24 நிமிடங்கள் தங்கியிருந்தால் சகலவிதமான புண்ணியங்களும் கிடைப்பதாக பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல அன்பர்களே, இந்த தலத்திலே ராகு பகவானும் கேது பகவானும் அருகருகே நின்று சேவை சாதிக்கிறார்கள். அதுவும் எப்படி? அசுரத்தலையும் பாம்பு உடலோடு கூடிய ராகு பகவானையும், பாம்பு தலையும் அசுர உடலோடு கூடிய கேது பகவானும் அருகருகே நிற்கும் பொழுது நமக்கு வெற்றியையும் நல் வாய்ப்பையும் இவர்கள் வழங்கி தோஷங்களை அகற்றுகிறார்கள் என்று கூறுவதாகவே இந்த சிறப்பான காட்சி அமைகிறது. இந்த திருத்தலத்திலே குறிப்பிட வேண்டிய முக்கியமான செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, சூரிய கிரகணம் நடைபெறும் சமயத்திலே நாகம் ஒன்று வெளிப்பட்டு வில்வ மரத்தில், அதாவது இந்த தலத்தின் விருட்சமான செல்வ வளம் தரக்கூடிய வில்வத்தை பறித்து வந்து ஈசனுடைய சிரசிலே சமர்ப்பித்து வழிபடுவதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த நாகம் அந்த சமயத்தில் மட்டுமல்லாமல் எந்த வேளையிலும் இங்கு வந்து பூஜிப்பதாக இந்த ஊரைச் சேர்ந்த பக்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட திவ்ய திருத்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதே உடல் மெய் சிலிர்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களின் நன்மைகளை கருதி சிவாய நமஹா சிவாய நமஹா என்று சிந்தித்து நம் எல்லோருக்கும் இந்த வேதாந்த நாயகி சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி சகலவிதமான அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தர வேண்டும், பிறவியில்லாத பெருவாழ்வு பேரின்ப வாழ்வு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
2: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
1: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: இந்த கோயிலை சேர்ந்த ஞானஸ்கந்த குருக்கள் அவர்கள் கூறுகையில்,

அம்பாள் பேர் வேதாந்திர நாயகி. அம்பாள் சிரித்த முகத்துடன், வாய் பிளந்த வகையுடன், அனுக்கிரகமூர்த்தியார் ருத்ரகோடீஸ்வரர் இங்கே இந்த கோயில் பேர். காசி விஸ்வநாத விசாலாட்சியெல்லாம் இங்கே இருக்காங்க. பைரவர் வாகனங்கள் மாறி இருக்கும். தட்சிணாமூர்த்தி அன்னதான தட்சிணாமூர்த்தி. சாஞ்சி இருப்பார் ராகு கேது.

நந்திகேஸ்வரர் மேல உட்கார்ந்திருப்பார். நட்சத்திரத்துக்கு நந்திகேஸ்வரருக்கு காது இருக்காது. நம்ம எதை சொல்றோமோ உடனே பகவான் கிட்ட சொல்லி கல்யாணம் ஆகாதருக்கு கல்யாணம் ஆகும், புத்திரம் இல்லாதவருக்கு புத்திராகும், உத்தியோகம் இல்லாக்கு உத்தியோகம், லட்சுமி கடாட்சம் இல்லாக்க லட்சுமி கடாட்சம் நடக்கும். ஒவ்வொரு பிரதோஷமும் உத்ராஜ கொட்டையால தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இங்க வந்து மாசி மாசம் மகத்தன்னைக்கு 1.5 லட்சம் உத்ராஜ கொட்டை கவசங்கள் சாத்தப்படும். அதுலதான் சர்ப்பம் சட்டை உரித்தது. இந்த கோயில் ஃபேமஸ் ஆனது எல்லாரும் சேமமா இருக்கிற ஒரு

0: மங்களமே தினமருளும் ஓர் வில்வம் சிவார்ப்பணம்.
1: தேப்பெருமானல்லூர் என் சுவாமிநாதன் அவர்கள் மேலும் சில தகவல்களை தராங்க.
2: இந்த கோயில் பெயரு அருள்மிகு வேதாந்தநாயகி சமேத விஸ்வநாத சுவாமி கோவில் என்று பெயர். இந்த கோயில் ரொம்ப அபூர்வமான ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லா கோயிலுமே கோயில் வாசல்ல இருந்து அந்த சிவமூர்த்தியை அல்லது விஷ்ணு கோயோ பார்த்துருப்பேடலாம். இந்த கோவிலோட சிவன் கிழக்கு பார்த்திருப்பார், ஆனா கோயிலோட வாசல் மேற்கு புறமா இருக்கும். எனவே மேற்கு புறம் வாசல் வழியா வந்து அங்க எதிர்த்தாப்புல இருக்கிற வரசதி விநாயகரை வணங்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு வலதுகை பக்கத்துல இருக்கிற மகா கணபதியை வணங்கி மகா கணபதி கழுத்திலையும் இடுப்புலையும் கபாலத்தால மன அடைஞ்சிருப்பார். ரொம்ப விசேஷமான செய்தி. அவருடைய வளம் வந்து முருகன் வணங்கி அதுக்கப்புறம் துர்கை, அஷ்டபுஜ துர்கை, சண்டேசர், ரெண்டு சண்டேசர் இருப்பார், ரெண்டு துர்கை இந்த ஊர்ல உண்டு. அதே மாதிரி ரெண்டு பைரவர் இருப்பார். அவரை பார்த்துட்டு நவகிரகத்தை பார்த்துட்டு கிழக்கு வாசல் வழியா குடிமரத்து வழியா சுத்தி உள்ளுக்குள்ள வரணும். நேரடியா ஏத்தாப்புல விஸ்வநாத சுவாமி இருப்பார். விஸ்வநாத சுவாமி கிழக்க பார்த்திருப்பார். ரொம்ப விசேஷமான சுவாமி. விஸ்வம்னா உலகம், நாதன்னா தலைவன், உலகத்துக்கே தலைவன். 12 ஜோதிர்லிங்கமும் இந்த விஸ்வநாத சுவாமி வணங்கினதாக இந்த ஊர்ல ஐதீகம் உண்டு. அவருக்கு இடது பக்கத்துல காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ரெண்டு பேரும் இருக்காங்க. இந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சியை பார்த்தாலே காசிக்கு போன புண்ணியம் அநிச்சயமா கிடைக்கும். ரெண்டாவது, இந்த காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி ஒருவர் நின்று மனப்பூர்வமா என்ன நான் வந்து உங்க காசியில தரிசனம் பண்ணணும்னு வேண்டினால் அவங்க ஆயுசுக்குள்ள நிச்சயமா காசிக்கு ஒரு தடவை ஆயுஷர் போய் தரிசனம் பண்ணி கொடுப்பாரு. இது கண்கூடான ஒண்ணு. அது போல ரெண்டு பைரவர் இருப்பார். இந்த அம்பாள் வந்து வேதத்துக்கு பாஷ்யம் உரை எழுதினதுனால அம்பாள் வந்து வாய் வந்து நம்ம பாக்கி எல்லா சுவாமிகளை போல இல்லாத வாய் குவிந்த நிலையில இருக்கும். அந்த அம்பாள் யம பயத்தை போக்கக்கூடிய அம்பாள். எழுத்தாப்புல யம தீர்த்தம்னு இருக்கு. இந்த யம தீர்த்தத்துல இருந்து இந்த தண்ணீரை எடுத்து குளிக்கலாம் அல்லது உள்ளுக்குள் சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளோட 21 ஜென்மாவில் உள்ள பாபம் சாபம் 300 சாபத்தெல்லாம் போகும். நம்ம யாருக்காவது திதி கொடுக்க விட்டுட்டோம் அது மாதிரி இருந்தால் கூட அது எல்லாத்தையும் அவங்கள சரி பண்ணி நிச்சயமா செய்யும். அதனால இந்த யம தீர்த்தத்தை உள்ளுக்கு சாப்பிட்றது அவ்வளவு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்க கிருஷ்ண காமலம்னு ஒரு விசேஷமான பூ இருக்கு. அது பகல் நேரத்தில் வந்து பார்த்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அநேகமா எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது. அப்பேற்பட்ட பூ. ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப வெகு சிறப்பா இருக்கும். நிறைய ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு இருக்கும்.
1: இந்த கோவிலுக்கு வந்திருந்த ஏ ஜெயராமன் அவர்கள்,
3: இங்க வந்தவர்கள் மறுபிறவி கிடையாது. மறுபிறவி இல்லாத கோயில் இது. இந்த நந்தியிடம் எந்த காரியத்தை சொன்னாலும் உடனே நடக்கும். அதுதான் தேப்பெருமாநல்லூர்ங்கிறது. இங்கே அன்னதான சிவன் இருந்த இடம். இது வந்து அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாத ஊர். அதனால இது வந்து சிறப்பு மிக்க ஒரு ஊராக திகழ்கிறது.
4: சிவ சிவ என்றே நாளும் எண்ணும் நெஞ்சம் தெளிவாகும். சிவநிலை கோலம் காணும் கண்களில் ஞானம் ஒளியேறும்.
1: தேப்பெருமாநல்லூர் ஸ்ரீ வேதாந்தர நாயகி சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயம் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேர்களே.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
7: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
6: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

திசையெங்கும் இசை வீசும். இது காரைக்கால் பண்பலையில் 100.3. நேரம் 5:15. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் இனி கேட்டு ரசிக்கலாம் அலையோசை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: அலையசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேவாவின் இசையில் ஹரிஹரன் குரலில் ஆசையில் ஒரு கடிதம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
1: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், ஸ்னோ வேர்ல்ட், பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி பூட்டும் பொருட்காட்சி.
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
1: துபாய் சங்கல் பாக்ஸ், அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை தரும் அடுத்த பாடல் காதல் கிறுக்கன் திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களே, இன்று மாலை 6:20 இன் சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். அழகியின் நிறைவாக வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் கார்த்திக் பவதாரணி குரலில் அழகிய திரைப்படத்திலிருந்து.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது அலையோசை. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் 5:30.

0: சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்று விடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்வெளியில் நேயர்கள் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. இசையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: விலைக்கேற்றும் வேலை தரும் முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் GL மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை,
6: காரைக்கால்.
4: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாம் குரலில்.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி OTG ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிற்பகல் 2

0: மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆர். கிருஷ்ணராஜ் பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
2: அனைத்தும்
3: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் மணியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் 1.3 விளக்கேற்றும் வேலை. இசையால் இறைவனை ஆராதிக்கும் நேரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குத்துஸ் பாடியது.

0: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்களை நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா, சலுகை July 16-20 வரை மட்டுமே.
5: உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் ஹாஜி இ குல் முகமது குரலில்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை பாடல்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது கிருபானந்த வாரியார் பாடிய பன்னிசை பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Both houses of parliament witnessed multiple adjournments on the first day of the monsoon session today, following uproar by opposition parties over various issues, including the NEET paper leak case. The Lok Sabha and the Rajya Sabha were later adjourned for the day. The Lok Sabha began with obituary references to 6 former members who passed away recently. The House also paid tributes to Father Emir of Qatar, Sheikh Hamad bin Khalifa Al Thani. However, question hour could not

0: அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகர் சிச்சினாவில் அந்நாட்டு அதிபர் திருமதி மையா சாந்துவை சந்தித்து பேசினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியா மால்டோவா உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள வேறு பல துறைகளுக்கு உறவுகளை விஸ்தரிப்பது குறித்தும் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா மால்டோவா உறவுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் சர்வதேச சோலார் கூட்டணியில் மால்டோவா ஏற்கனவே இடம்பெற்றிருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டி, இதேபோல சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகளிலும் மால்டோவா இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிசினாவ் நகரில் புகழ்பெற்ற மால்டோவிய மன்னர் மகா ஸ்ரீபன் நினைவகத்தில் மலரஞ்சலி செலுத்துகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா செல்வது இதுவே முதல் முறை என்பதும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இப்பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் 5 முறையும் பிற்பகல் 2:30 மணிக்கு மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு மேல் அலுவல்கள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று முற்பகல் மக்களவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமீத் பின் அல் தானி மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் டாக்டர் முகேஷ் பாய் ரத்வா, திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பவன் கரே, திரு ஜேம்ஸ் சங்மா உள்ளிட்டோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது பலப்பிரயோகம் அல்லது கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. நிலவரங்களை தொழில்முறை ரீதியில் காவல்துறையினர் கையாண்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் திரு JP நட்டா இன்று புதுடெல்லியில் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார். அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான உத்தேசம் போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து பெறப்பட்டதாகவும், சுமூகமான சூழலில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது எழுத்துப்பூர்வ மனு ஒன்றை அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தை இவர்கள் முடித்துக்கொண்டு இயல்பு நிலையை மீட்பதில் அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல் மாரியை சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய விமான போக்குவரத்து துறையில் குறிப்பாக விமான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய பாதைகளை திறந்து விடுவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியா UAE இடையிலான இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளில் வலுவான விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கு ஏற்கனவே முக்கிய இடம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா ஒப்பந்த கட்டமைப்பின் நிர்வாகச் செயலர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களின் பரிமாற்றம், நிதி ஆதரவு மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேசிய அளவில் இந்தியா வழங்க வேண்டிய பங்களிப்புகளின் பட்டியலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா ஏற்கனவே சமர்ப்பித்து உரிய காலத்திற்கு முன்பாகவே இலக்குகளை எட்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட வேறு பல துறைகளிலும் முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் கையாடல் நடந்திருப்பதாக கூறப்படும் வழக்கில் உத்தரப்பிரதேச அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு புலனாய்வின் நடப்பு நிலவரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சீலிட்ட உரையில் வைத்து தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்விடம் இன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 ஆண்டில் சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. பள்ளி கல்வி மற்றும் தொடர்புடைய இதர விவரங்களை மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்த முறையில் சேகரிப்பதற்கான யூடிஸ் பிளஸ் டிஜிட்டல் கட்டமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளில் இவ்வாறு தெரிய வந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில்

0: ஒன்றில் இதை தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பள்ளிக்கல்வியின் எல்லா நிலைகளிலும் ஆண் பெண் சமத்துவ விகிதம் ஒன்று அல்லது அதற்கு மேலாக பதிவாகி இருப்பதாகவும், கல்வியில் பெண்பால் பங்கேற்பு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். பள்ளிகளில் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கான கழிவறை வசதிகளும், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு அப்பாற்பட்டு கணிப்பொறி மற்றும் இன்டர்நெட் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளும் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2020 தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் முன்மாதிரி பள்ளிகளாக PM-ஸ்ரீ பள்ளிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நாடு முழுவதும் இத்தகைய 13,000 பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார்.
0: பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2013-14 முதல் தற்போது வரை இதே முறையில்தான் எத்தனால் விகிதம் படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். எந்த அமைச்சருக்கு எந்த இலாக்கா என்பது குறித்த விவரங்கள் துணைநிலை ஆளுநர் அறிவிக்கும் போது தெரிய வரும் என்று பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் முதலமைச்சர் கூறினார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உள்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் வரும் 31 உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து வர்த்தக உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்களை நடத்துவோர் மீது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதிகாரிகள் மூலம் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மாஹியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் பல்லூர் ஸ்ரீ நாராயண உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருள்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இயக்கத்தின் கீழ் குடைகளும் வழங்கப்பட்டன. அசாம் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய ராணுவம் பெரிய அளவிலான உதவி மீட்பு பணிகளை தொடக்கியுள்ளது. ஆபரேஷன் ஜல் ராஹத் எனும் இந்த நடவடிக்கையில் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். அசாமில் தீமாஜி, திப்ருகர், தீன்சுக்கியா, ஜோர்ஹாத் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 298 கிராமங்களில் 57,000 அதிகமான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் கூடுதல் மீட்பு படகுகள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களிலும் மழையால் பல இடங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை நிலவரம் குறித்து 6 ஒருமுறை அறிக்கை சமர்ப்பிக்க முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்களை கருத்தில் கொண்டு 4 முக்கிய புண்ணிய தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் சாலை தடை ஏற்பட்டுள்ள இடங்களில் பயணிகளை அந்தந்த பகுதியிலேயே பத்திரமாக தங்க வைக்கவும், சாலைகளை சரி செய்த பின்னர் தொடர்ந்து யாத்திரையை அனுமதிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப் பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 26 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20. சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
2: சொல் ஆமோது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: வணக்கம். அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ரெட்வுட் மரங்கள் தங்கள் வேரமைப்பில் வித்தியாசம் கொண்டவை. பொதுவாக மரங்கள் பலமாக நிலைத்து நிற்க ஆணிவேர் அமைப்பு துணை செய்யும். இந்த வகை மரங்கள் தங்கள் வேர்களை பக்கவாட்டில் பரவச் செய்து அடுத்த மரத்தின் வேரோடு பிணைத்துக் கொள்கின்றன. இதே போன்று அங்குள்ள மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தங்களை பிணைத்துக் கொள்வதால் அவற்றின் வேர் அமைப்பு கடினமானதாக மாறி எத்தனை பெரிய புயலும் மழையும் அவைகளை வீழ்த்த முடியாதவாறு மாறிவிடுகின்றன. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டு விடுதலை காண இந்திய மக்கள் ஒற்றுமையை முதன்மையான ஆயுதமாக பயன்படுத்தினர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெர்லின் சுவரை அகற்ற எந்தவித ஆயுத புரட்சியமின்றி கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி மக்கள் அகிம்சை வழியில் ஒற்றுமையாக போராடினர். அதில் வெற்றியும் கண்டனர். மிகச்சிறிய நாடான வியட்நாமிடம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மண்டியிட்டதும் இந்த ஒற்றுமையால்தான். இப்போதும் கூட பேரிடர் காலங்களிலெல்லாம் சாதி, மத, மொழி, இன பேதமின்றி பலதரப்பட்ட மக்களும் ஒன்றுபட்டு மக்களை காப்பதையும் உதவுவதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம். ஒரு கிராமத்தில் 3 சகோதரர்கள் இருந்தனர். பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த அவர்கள் மூவரும் ஒற்றுமையின்றி தனித்தனி திசையில் பயணித்தனர். நாளுக்கு நாள் அவர்களிடம் பூசல் அதிகரித்தது. இளைய சகோதரன் ஊருக்கு புதிதாக வந்த ஞானி ஒருவரிடம் தங்கள் சகோதரர்களுக்கிடையே இருக்கும் பிணக்கு பற்றி கூறினான். தாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தையும் கூறினான். ஞானி அவனிடம் 3 கடைகளுக்கு சென்று அங்கிருந்து ஒற்றுமையை கற்றுவரும்படி சொன்னார். முதல் கடையில் மரத்துண்டுகளும், 2ம் கடையில் உலோக தகடுகளும், 3ம் கடையில் சிறியது முதல் பெரியது வரை கம்பிகளும் விற்றனர். இளைய சகோதரனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் அந்த கடைக்கு சென்றான். கடைசி வரையிலும் எதுவும் புரியாததால் ஞானியிடமே சென்று விளக்கம் கேட்டான். அங்கிருந்த வீணை ஒன்றை அவருடைய சீடர் ஒருவர் மீட்டிக் கொண்டிருந்தார். அது மிக இதமான இசையை தந்து கொண்டிருந்தது. அமைதியும் மகிழ்ச்சியும் அங்கே நிறைந்திருந்தது. அப்போது ஞானி கூறினார், நீ பார்த்து வந்த மரத்துண்டுகளும் உலோக தகடுகளும் சிறிய கம்பிகளும் இந்த வீணையில் சேர்ந்துள்ளன. அவைகளின் ஒற்றுமையால் தான் இந்த இசையும் ரம்யமும். இப்படி நீங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கும் என்றார். அது முதல் அந்த 3 சகோதரர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்தனர், மகிழ்ந்தனர். பல வகை பூக்கள் சேர்ந்து பூ மாலை ஆவது போல பல தரப்பட்ட மனிதர்களாலும் அவரவர்கள் ஆற்றலாலும் வீடும் நாடும் நலம் பெறும், பலம் பெறும். ஒன்றுபடுவோம், ஓங்கி வளர்வோம். நன்றி, வணக்கம்.
1: நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய

0: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேரம் 6:26. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள்

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேரம் 6:26. நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்மலையில் நேயர்களினை கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருவாரூர் துபாய் சரேல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை தூரிகை. இன்று 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசற்றின் உழவர் அரங்கம், லாபம் தரும் எல் சாகுபடி. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் கணம், 8:15 பாராளுமன்றத்தில் இன்று, 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். இன்றிரவு 9:30 திருவாரூர் துபாய் சரேல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது லைட் ஹவுஸ். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: ஒதுக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட PM ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2036 வந்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமாக பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்தராக அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்கக்கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தராக அதில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது மைக்ரோ லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேல் போகும்போது தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து GDP வந்து 30% MSME டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு MK Stalin கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு MK Stalin தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமளா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஆறு முறை ஒத்திவைக்கப்பட்டு

0: பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார். இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
1: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்துக் கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ட்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்க்குக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
3: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: பன்மலையில் நேயர்கள்.

0: இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும்
1: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: புகையிலை போடுறவங்களுக்கு வாயில் வந்து அந்த மாற்றம் சொரசொரப்பாக வந்து கண்ணம் மாறுறதுனாலே வாய்ப்புற்று நீர் வரத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜு சின்னதாக வீக்கம் வரலாம், அந்த இடத்துல சின்னதாக புண்ணு வரலாம். அந்த மாதிரி புண்ணுலாம் வந்தாலோ, மாற்றங்கள் வந்தாலோ உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
7: இங்கே கன்னத்தில் சொல்கிறீங்களா டாக்டர்?
6: உள்ளுக்குள்ளார ஈரலையும் வரலாம், கன்னத்துலையும் வரலாம், நாக்குக்கு கீழேயும் வரலாம், நாக்குக்கு மேலேயும் வரலாம், நாக்கோட சைடில் வரலாம், மேல் தாடையோட அன்னத்தில் வரலாம்.
7: இப்போ சாதாரணமாக ஒரு புண்ணு வந்தால் கூட அதே மாதிரி தானே டாக்டர் இருக்கும்? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது?
6: சாதாரண புண்ணு வந்துச்சுன்னா உங்களுக்கு வலி இருக்கும் மேடம். இதுல வந்து இனிஷியலா வலிச்சிருக்கலாம், பட் ஆஃப்டர் தட் வலி இருக்காது, அப்படியே இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது, இந்த புண்ணை சுத்தி வந்து ஒரு ஒயிட்டா டெபாசிட் இருக்க வாய்ப்புகள். டெபாசிட்னா வந்து தொடச்சா போற டெபாசிட் இல்ல, அப்படியே வந்து சதையிலேயே டெபாசிட் இருக்கும்,
7: படிஞ்சிருக்கும்,
6: படிஞ்சிருக்கும். அது என்ன, நம்ம கையை வந்து தண்ணியில ரொம்ப நேரம் விட்டுருந்தோம்னா ஒயிட்டிஷா ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே இருக்கும். அது கெரட்டின் தான், என்ன வாய் உள்ளார எச்சு இருக்கிறதுனால அது ஒயிட்டிஷா தெரியும். சோ ஒயிட் டெபாசிட்ஸ் இருக்கும் அந்த ஜோன்ல, மெயினா கண்ண சதையில, உள் கண்ண சதையில இருக்கும். அப்புறம் நாக்குக்கு கீழே இருக்கலாம், நாக்கோட சைடில் இருக்கலாம், எகிரில் இருக்கலாம், மேல் அன்னத்தில் இருக்கலாம். இது எதில் இருந்தாலும் அது இயர்லி ஸ்டேஜ், உங்களுக்கு வார்னிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை தாண்டி போணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து உள்ளார வந்து புண்ணு வரலாம். புண்ணு வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகி கொஞ்சம் பெருசான பிறகு தான் மேக்ஸிமம் பேஷண்ட்டே வராங்க. அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அடுத்து அறுவை சிகிச்சை அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்தால் அந்த ஜோனை ஒண்டியும் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண முடியும். ஹேபிட்டை எதாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணியாகணும், இதுதான் முக்கியமான இது. அதுக்கு ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, அதை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இனிஷியலாக இந்த மாதிரி ஒரு டென்டிஸ்டையும் ஜென்ரல் டாக்டரையும் பார்த்து உடனடியாக சரி பண்ணிக்கிறது தான் சரியான ஒரு விஷயம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது இல்லாமல் தாடைக்கான ஓடன்டோஜெனிக் சிஸ்டன் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது தாடை கட்டின்னு சொல்லுவோம். தாடை உள்ளார நீர் கட்டியோ இல்லை வந்து நார்மல் கட்டியோ வரலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் மேக்ஸிமம் தெரியும். அந்த தாடை எலும்பே வந்து வீங்கும், வலி இல்லாமல் வீங்கும். வலி இல்லாமல் எந்த வீக்கம் வாய்க்குள்ளார வந்தாலும் உடனடியாக டென்டிஸ்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
7: அதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
6: வலி இல்லாமல் வர்றதுக்காக. அதாவது வந்து வலி இல்லாமல் ஒரு ஸ்வெல்லிங் இருக்குன்னா அது வந்து க்ரோத், அடிபட்டு வரதுக்கு பேர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அது வந்து இன்ஃப்ளேம் ஆகி ஸ்வெல் ஆகும், பெயின் சிவியராக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தவருக்கு எலும்பு உடையதுன்னு வச்சுங்களேன், அது வீக்கம் வந்து உடனே வலி தெரியும். வலி இல்லாமல் வீக்கணுங்கிறது அது தன்னால் க்ரோ ஆகுறது. அந்த க்ரோத் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் தெரியும், பட் வலி இல்லைன்னுங்கிறதுனால அதை வந்து சும்மாவே விட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கழுத்து பக்கத்துலலாம் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அது லைப்போமான்னு சொல்லுவோம். தொண்டையில் வந்து உங்களுக்கு தைராய்டு கட்டியாக இருந்தால் கூட அதை காட்டாமல் கூட இருப்பாங்க. வலி எதுவும் பெருசாக இருக்காது. வலி இல்லாமல் எந்த ஸ்வெல்லிங் உள்ளார இருந்தாலும் உடனடியாக காட்டுறது தான் நல்லது. அது வந்து மேக்ஸிமம் ஏதோ ரிலேட்டட் டு க்ரோத், அது வந்து புண்ணாலேயோ இன்ஃப்ளமேஷன்னாலேயோ வரது கிடையாது. அதுக்கு எதிர்ப்பு சக்தி நம்ம இது போய் நேரடியாக வேலை செய்யும். இது உள்ளாரையே ஒரு தசை வளர்றதுனால வரது, அதை உடனடியாக நம்ம போய் காட்டுறது தான் பெட்டர். வலி இல்லாத எந்த பார்ட்டில் இருந்தாலும், ஸ்வெல்லிங் இருந்தாலும், வலி இல்லாமல் இருந்தால் போய் உடனடியாக டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவை.

0: வகைகள் சரியான விலையில் வாங்கிட
1: உங்கள் கடைக்காரை கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நேரம் 6:46 இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3.

0: திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை தூரிகை நிகழ்ச்சியோட நாம நின்றிருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுத்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல பாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
2: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
4: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஃபார் வேர்ல்ட் பே வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
3: July 17 to August 23 வரை மாலை 4 முதல் 10 வரை
4: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: இது அறிவியல் நேரம். இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை கிளாஸ் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் தயாரித்த இந்த ராக்கெட் செயற்கைக்கோள்களை 450 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தியுள்ளது. இதன் மூலம் தனியார் ராக்கெட் ஏவிய உலகின் 3வது நாடாக இந்தியா மாறியுள்ளது. விக்ரம் 1 ராக்கெட்டில் ஆய்வு கருவிகளுடன் ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட வைரங்களால் செய்யப்பட்ட காஸ்மிக் ப்ளூம் என்ற தாமரை வடிவ சிற்பம் மற்றும் இந்திய விஞ்ஞானிகளான சர் சி வி ராமன், ஏபிஜே அப்துல் கலாம் ஆகியோரின் நுண் சிற்பங்களும் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. முதுமையில் ஏற்படும் நினைவாற்றல் இழப்பு நோயான அல்சைமருக்கு KCL-286 என்ற புதிய மருந்து எலிகளில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இது மூளையில் உள்ள DNA சேதங்களை சரிசெய்து வீக்கத்தை குறைப்பதாக மருத்துவர்களின் ஆய்வு தெரிவிக்கின்றது.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர்

0: மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இசைத்துறையின் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கோழி கூவுது படத்தில் இருந்தது.

0: இசைத்துருகே நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பிற வாரியங்களுடன் இணைந்து தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களை பதிவு செய்வது, நலத்திட்டங்களை பெற விண்ணப்பங்களை பெறுவது, திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற சிறப்பு முகாம்கள் பின்வரும் நாட்களில் காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இம்முகாமில் இம்மாவட்டத்தில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களில் விடுபட்ட மற்றும் புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், பணியாளர் அடையாள அட்டை அல்லது பணிச்சான்று மற்றும் புகைப்படம் ஆகிய அசல் மற்றும் நகல் ஆவணங்களுடன் 25/7/2026 அன்று திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும், 1/8/2026 அன்று கூத்தாநல்லூர் மற்றும் குடவாசல் வட்டாட்சியர் அலுவலகத்திலும், 8/8/2026 அன்று நன்னிலம் மற்றும் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மற்றும் 16/8/2026 மன்னார்குடி, வலங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் காலை 10 மணி முதல் நடைபெறவுள்ள சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயன்பெறலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். இசைத்துறை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கும் பாடல் இது.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே, எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், தொடர்ந்து இணைந்தர்கள் பண்பலை 100.3
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத்

0: தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இன்று காலை 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை 4:00 அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில்

0: உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் இரண்டு பாலத்திட்ட பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்க்வா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25. சிந்தனை துளி. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துவோம், மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு

0: கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நேர்கள் இதை கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனே 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர்

0: கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: என்ன பொங்கடி, ஆடி பட்டத்துல என்னென்ன சாகுபடி எல்லாம் செய்ய போறீங்க?
5: எப்பொழுதும் என்னக்கா பண்ணுவோம், காய்கறி தானே பண்ணுவோம். அதான் எங்க அப்பாவை விட்டு வெண்டைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய் தானே வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன்.
4: பாத்தியா, காய்கறி தானே சொல்ற, அதுலயே கொடி வகை காய்கறி அப்படின்னு ஒண்ணு இருக்கே பொங்கடி, அந்த விதையை நீங்க வாங்கவே இல்லையே.
5: எங்கக்கா, ஆடிப்பட்டா ஆரம்பிச்சிருச்சு, கூடவே ஐப்பசியும் வந்துரும். இந்த கொடி காய்கறி எல்லாம் போட்டா மழையில வீணா போயிடும்லக்கா.
4: பூங்குடி, வெயில் மழையெல்லாம் சமாளிச்சு சாகுபடி செய்யறது நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. அப்படி பார்த்தா தை மாசத்துல தான் நமக்கு கொடி வகை காய்கறிகள்லாம் அதிகமா கிடைக்கும். அப்ப அந்த மழை பனியெல்லாம் சமாளிச்சு தானே பல விவசாயிகள் சாகுபடி செய்யறாங்க.
5: அதுவும் சரிதான். சரிக்கா, நீங்க இப்படி சொல்றதுனாலயே எங்க அப்பாவை விட்டு கொடி காய்கறி விதையும் வாங்கிட்டு வர சொல்றேன். ஆனா அதை பத்தின விஷயம் தெரியணும்லக்கா.
4: அதுக்கே பூங்குடி கவலைப்படுற, நான் சொல்றேன். கொடி வகை காய்கறி அப்படிங்கிறது பந்தல் அமைச்சுதான் வளர்க்கணும்னு இல்ல, தரையில படர்ந்து கூட வளர்க்கலாம். இதுல நிறைய சத்து இருக்கிறது மட்டும் இல்லாம குறைஞ்ச இடத்துலயே அதிக மகசூலும் தரக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டுல பொதுவா பாகற்காய், பீக்கங்காய், பொடலங்கா, சொரைக்காய், பூசணிக்காய், வெள்ளரி, பாகல், கோவக்காய் இதெல்லாம் பயிரிடுறாங்க.
5: அப்படி என்ன சத்துக்கள்லாம் இருக்கு
4: இந்த காய்கறிங்கள்ல? விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார் சத்து, கால்சியம், பல தாதுக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதை தினந்தோறும் உணவுல சேர்த்து கொள்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா.
5: சுபாக்கா, இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, அப்படியே அந்த சாகுபடி முறையும் சேர்த்து சொல்லிடுங்களேன்.
4: அது சொல்லாம எப்படி? கொடி வகை காய்கறிகளுக்கு நல்ல வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த வண்டல் மண்ணுல சிறப்பா வளரும். நிலத்தை நல்லா உழுது தொழு உரம் கலந்து குழி அமைச்சு விதைகளை விதைக்கணும். விதைச்ச பிறகு போதுமான அளவு நீர்ப்பாசனம் செய்யணும். கொடிகள் வளர தொடங்கியதும் பந்தல் அமைச்சா நல்ல காற்றோட்டமும் அதிக வெளிச்சமும் கிடைச்சு மகசூல் அதிகரிக்கும்.
5: ஏன் சுபாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழு உரமே போதுமானதா இருக்குமா இந்த கொடி காய்கறிகளுக்கு?
4: நல்ல மக்கிய தொழு உரம் போடணும் பொங்கடி. தேவைக்கு ஏற்ப மண் பரிசோதனை அடிப்படையில உரங்கள் கொடுக்கணும். இந்த பஞ்சகவ்யா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரி இயற்கை ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம்.
5: இது எல்லாத்தையுமே கொடுத்தாலுமே பூச்சி வரதானே செய்யும், அப்ப என்ன பண்ணுவீங்க?
4: பொதுவா கொடி வகை காய்கறிகள்ல பழை, தண்டு துளைப்பான், சாம்பல் நோய், இலைப்புள்ளி நோய் இதெல்லாம் வரும். பூச்சிகளை கவர்ந்தழிக்கிறதுக்கு மஞ்சள் ஒட்டு பொறிகளை சாகுபடி வயல்ல அமைக்கணும். அப்புறம் உயிரியல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். நம்ம பொதுவா தயாரிக்கிற ஐந்திலை கரைசல், 3G கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தலாம் பொங்கடி.
5: சரிக்கா, இப்ப ஆடியில விதைக்கிறோம்னா நம்ம வளர்த்துட்டு வர காய்கறி எல்லாம் எப்பக்கா அறுவடைக்கு வரும்?
4: விதைச்ச 45 நாள்ல இருந்து 70 நாளைக்குள்ளேயே கொடி வகை காய்கறிகள்லாம் அறுவடைக்கு வந்துடும் பொங்கடி. சரியான நேரத்துல அறுவடை செஞ்சா நல்ல தரமும் நல்ல விலையும் கிடைக்கும். இந்த கொடி வகை காய்கறிகளோட சிறப்பே குறைஞ்ச செலவுல குறைஞ்ச இடத்துல அதிக வருமானமும் சத்தான உணவும் வழங்கக்கூடிய சிறந்த பயிர்கள்னு சொல்லலாம்.
5: சுபாக்கா, இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நாட்டு காய்கறிகளோட சேர்த்து கொடி வகை காய்கறியுமே விளைவிக்கிறேன்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
1: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: இது நம் உள்ளூர் வானொலி, நமது உள்ளம் கவர்ந்த வானொலி, காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதையெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: செல்வேக்கா, இங்க உங்களை ரெண்டு நாள் ஆளே காணோம்.
6: அதுவா சுபா, நான் எங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க எங்க தாத்தா எள்ளு சாகுபடி பண்ணிருக்காரு, அதுல நிறைய மகசூல் கிடைச்சதா சொன்னாங்களா, அதான் கொஞ்சம் எள்ளு வாங்கிட்டு வரலான்னு போனேன்.
5: ஓ, நீங்க ஊருக்கு போனதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? எள்ளு வாங்கினீங்களா இல்லையா?
6: வாங்கின சுபா, அதுவும் தரமான எல்லா இருக்குது.
5: அப்ப இந்த வருஷம் சாகுபடி செஞ்சிருங்கக்கா, நம்ம பகுதியிலயும் அந்த எல்ல பெருக்க மணலால.
6: அதான் சுபா நானும் நினைச்சிட்டு இருக்கேன், எங்க இந்த பூங்கொடிய காணும்?
5: பூங்கொடி இங்க பக்கத்துலதாக்கா ஒரு வேலையா போயிருக்கு. இன்னைக்கு வர விவசாய நிகழ்ச்சி கூட கேட்டு வச்சுக்க சொன்னிச்சு.
6: இன்னைக்கு என்ன விவசாய நிகழ்ச்சியில சொல்ல போறாங்க சுபா?
5: இதோ இப்ப சொன்னீங்களே உங்க தாத்தா எல் சாகுபடி செஞ்சாங்கன்னு, அத பத்தி தான்க்கா. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷ் அப்படிங்கிறவங்க லாபகரமா எல் சாகுபடி செய்யறாங்களா, அதான் பகிர்ந்துக்க இருக்கிறாங்களா?
6: ஓ அப்படியா சுபா, சரி சரி. நானும் எள்ளு சாகுபடி தான் பண்ணலான்னு தாத்தா கிட்ட இருந்து கொஞ்சம் தரமான எள்ள வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. சரி சரி, நிகழ்ச்சியை வை கேப்போம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நமது நிலையத்திற்கு இயற்கை முறையில் எள்ளு சாகுபடி செஞ்சிட்டு இருக்க திருக்கடையூரை சேர்ந்த பி ரமேஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய எள் சாகுபடி அனுபவங்களை நாம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
7: வணக்கம்
6: ஐயா. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க ஊர் பத்தி சொல்ல?
7: என்னுடைய ஊர் திருக்கடையூர், தரங்கம்பாடி வட்டம், தில்லியாடி பிர்கா, மயிலாடுதுறை மாவட்டம், அம்புபடு சாலை என்னுடைய கிராமம். பக்கத்துல ஒரு பக்கம் எங்களுக்கு திடல் பக்கம் ஒரு பக்கமும், மானாவரி ஒரு பக்கமும், நஞ்சை ஒரு பக்கமும் இருக்குது. தண்ணி மழையும் இல்லாத டயத்துல இந்த எள்ளு சாகுபடி, கடலை சாகுபடி, பருத்தி சாகுபடி இது செய்வோம்.
6: பருத்தி, எள்ளு, கடலை
7: நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி சாகுபடி பண்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட இடங்கள் இருக்குது, குத்தகைக்கு எடுத்து செய்யறோம், சொந்தமா நிலங்கள் இருக்குது.
6: ஐயாவோட சொந்த உழைப்பு எல்லாமே?
7: என்னுடைய உழைப்பு மட்டும் இல்ல, என்னுடைய சொந்த பந்தம், சுற்றுல உள்ள விவசாயிகள் அனைத்துடைய நண்பர்களையும் கை கொடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சாகுபடி நல்லபடியா இருக்குது. எள்ளு எண்ணெய் நல்லபடியா, நல்ல எண்ணெயா நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம்.
6: ஓகே, எது மாதிரி ரகங்கள்ல எள்ளு உற்பத்தி பயன்படுத்துறீங்க?
7: எள்ளு வந்து தயார் பண்ணது காதி காலத்துல நம்ம நாடு தமிழ்நாட்டில தான், பாரம்பரியமே தமிழ்நாட்டில தான் எள்ளு உற்பத்தி. கடல் உற்பத்தி பாத்தீங்கன்னா தாயகம் பிலிப்பைன்ஸ். அடுத்தது நம்ம நெல்லும் நம்ம தாயகத்தில் தான் பழம்பெரும் காவியமா இருந்தது. அதுக்கு உங்களுக்கு பல்வேறுபட்ட வரலாற்று சூழல்களை நீங்க படிச்சிருப்பீங்க, கல்வெட்டுகள்ல உங்களுக்கு அதுல பதிஞ்சிருக்கும். எள்ளு பத்தி சொன்னீங்கன்னா 60 நாள் எள்ளு இருக்கு. எள்ளு இருக்குது.
6: எத்தனை ஏக்கர்ல பயிரிட்டு இருக்கீங்க?
7: எள்ளு வந்து ஒரு 3 ஏக்கர்ல பயன்பட்டுருக்கோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்.
6: இந்த வருஷத்துல எது மாதிரி ரகங்கள்ல எடுத்திருக்கீங்க?
7: இப்போதைக்கு உள்ள நிலத்துல இந்த பக்கம் இப்ப மழை அதிகமா இல்லாத, அந்த மழை தோற அதிகமா மழை தூத்தலும் கிளைமேட்ல, அதாவது மழை தூரல் இல்லாத இடத்துல அந்த எள்ளானது அதிகமாக வளர்ச்சி இருக்காது, குன்னியா இருக்கும். விரிவாக்கமாக சொல்ல போனால் பனி பலர்ந்த நடம் சொல்கிறோம். அது எப்படின்னா காற்றுல ஈரப்பதம் இருக்கும். அதேமாரி உள்ள டயத்தில் உங்களுக்கு அந்த கால சுவடுகளில் முடிஞ்சிடும். 60 நாள்ங்கிற எள்ளுடையது ரொம்ப பழைய பாரம்பரிய எள்ளு. அது ஒரே வளரும், உடனே 2-3 இலையை வைக்கும், ஒரு 10 இலையில காய்ச்சிரும். 60 நாள்

0: இல்லை, இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 12 நாள் 13 நாள் வைக்கும், அது அப்புறம் பழுக்கும், உடனே காய வைக்கும், பூ பூக்கும், காய வச்சு அது ஒரு 70 நாள் 80 நாளில் முடியும். இப்போ உள்ள எள்ளு எல்லாமே ரொம்ப 120 நாள் 130 நாள் போகுது.
1: ஓஹோ.
0: ஏன்னா அந்த சூடு அதிகமாக வெயிலில் இருக்கிறதால அதுக்கு அதிகமாக நம்ம தண்ணி விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால தள்ளி போகுது. இதுமாரி ரகங்கள் தான் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.
1: நிலத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க?
0: நிலத்தை வந்து நாங்கள் 2 தடவை சுத்தமாக உழுதுட்டு ரொட்டேட்டர் விட்டு அடிச்சுட்டு
1: ஓஹோ
0: லைட் ஈரம் இருக்கும்போது விரைச்சிருவோம், மட்டம் மடுத்துருவோம்.
1: எத்தனை நாளில் அது வந்து முளைச்சி வெளியில் வரும்? சரி,
0: எல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாளில் உங்களுக்கு வந்துடும். அது ஈரப்பதம் இல்லைன்னா கொஞ்சம் கிடக்கும்.
1: சரி, இப்போ ஈரப்பதம் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஏதாவது தண்ணி உபயோகப்படுத்துகிற?
0: தண்ணி உபயோகப்படுத்தி ஈரப்பதம் விட்டு தான் நாங்கள் அதை விரைப்போம்.
1: ஒரு காலகட்டம் வரும்பொழுது தன் நிலமே வந்து ஒரு மாதிரி வறட்சி தன்மையாக இருக்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீர் மேலாண்மை பண்ணுறீங்க?
0: அது நாங்கள் இந்த நீர் தெளிப்பான் மூலிமா நீரை தெளித்து அதில் எடுப்போம். இல்லைன்னா அதுக்கு தண்ணி அதிகமாக விட்டாலும் எங்கள் மணலில் நிற்காது தண்ணி, வந்துடும், சீக்கிரத்தில் முளைச்சி வந்துடும்.
1: விதையெல்லாம் நீங்கள் எங்கேயா வாங்குறீங்க?
0: விதையை வந்து இப்போதைக்கு நாங்கள் சொந்தமாகவே இங்கே வச்சுருக்க வயல்களில் காலங்காலமாக வச்சுருக்க எள்ளுகளை இப்போ வச்சுருக்கோம். அது இன்னும் எங்கள் கூட சில விவசாய பங்களிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, அவங்கள்ட்ட நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் உழவர் உற்பத்தியாளர் சங்கத்திலையும் போட்டோம்னா எந்தெந்த ரகத்துக்குள்ள எள்ளு எது மாதிரியான நாள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாத நம்ம அரசாங்கத்து மூலியமாகவே வாங்கிக்கலாம்.
1: அதை எங்கே போய்?
0: திண்டிவனத்தில் நமக்கு ஏஓ மூலியமா அரசாங்க உதவி
1: இயக்குனர்
0: மூலியமா நம்ம அதை அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு பேசினா அப்புறம் நம்ம பணம் கட்டி எள்ளு வந்துடும். யாராவும் போய் வாங்கிட்டு வரலாம், பார்த்து ரகத்தை பார்த்து எப்படி நல்ல சுத்தமான எல்லாம் இருக்கா, இது முளைக்கும்.
1: அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க?
0: பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம சாதாரண வீடுகளில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், எள்ளு எடுத்து சாதாரணமாக நல்லா காற்றை ஊற வச்சு பதங்கணும் பறந்து போவோம், கொஞ்சம் லைட்டாக ஊதும் போது
1: தரமான எல்லாம் பறக்காம இருக்கும்.
0: ஆமாம், வெள்ளை வெள்ளையாக தெரியறதுலாம் அது பொடுகுன்னு நம்ம ஒதுக்குவோம், பொடுகும்பாங்க, இப்போ அது பதறுங்கிறாங்க. அதுமாரி தன்மைகள் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பார்த்து வாங்கிட்டு வந்து அதை விதைக்கணும். எள்ளுக்கு கூடிய மட்டும் நல்ல பவுட்ராக இருக்கணும், மணல் கட்டி முட்டியமாக போட்டுட்டு அதை அடிக்கக்கூடாது. எள்ளை பொறுத்த வரைக்கும் மணல் சொல்கிறேன், நிலத்தோட வளையறதை சொல்கிறேன். தண்ணி பாசும்போது அதுக்கு பாத்தி கட்டி பாசுறது இன்னும் நல்லது, கொஞ்சம் ஈல்டு அதிகமாக கொடுக்கும். அதே கொஞ்சம் எட்டெட்ட தூங்கினாலும் இப்போ அந்த 134 எள்ளு இழுத்துட்டு போகுது எள்ளு, அந்த எள்ளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதை நம்ம ஆட்கள்லாம் வச்சு அறுத்து தான் எடுக்கணும், பிடுங்கலாம் எடுக்க முடியாது. 64 எள்கள்லாம் நம்ம பிடுங்கி எடுக்கலாம், அது வந்து ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கும். இது ஒரு 4 அடி உயரம் 4.5 அடி உயரம் வரும்.
1: ஓஹோ, வளரும்
0: வளரும். அதுக்கு ஒவ்வொரு புது புது பேர் சொல்லுவாங்க, படை பேர்களும் இருக்குது. அந்த திண்டிவன எள்ளும்பாங்க, அப்புறம் அந்த இன்னும் சில ஊர்களில் உள்ள எள்ளம்பாங்க. இதை விற்கிறவங்கள்ட்ட கேட்டாலே
1: எள்ளு நீங்கள் விற்கிறீங்க?
0: எள்ளு நாங்கள் வந்து கூடிய மட்டும் அந்த குரூப்பில் போடுவோம், நம்ம எள்ளில் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே மொத்தமாக காசு வாங்கிட்டு போயிடுவோம். நம்ம பக்கத்தில் வந்து அதிகமாக வெயிட் வரமாட்டேங்குது எள்ளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வெயில் நாளில் அதிகமாக போயிடுது. அடுத்தது இந்த மார்கழி பட்டத்தில் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா,
1: அப்போ பனி அதிகமாக இருக்குது,
0: பனி அதிகமாக இருக்குது, நம்ம நல்லா ஈல்டு கிடைக்குது.
1: ஈல்டு கிடைக்குது, பனியால் வந்து அந்த காய்கள்லாம் பாதிக்கப்படாதா?
0: பாதிக்கப்படாது.
1: சரி ஐயா, இப்போ வந்து ஓரளவு எள் செடி வளர்ந்துட்டு அப்போ வந்து நீங்கள் பூச்சி மேலாண்மையெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு
0: எள்ளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிகமாக பூச்சி வராது, பூச்சி வந்ததுன்னா புழு தான் வரும். அந்த புழுக்கு நீங்கள் அந்த நாங்கள் ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது வேப்பிலை அரைச்சி தண்ணியில் ஊற வச்சு, அப்போ அது கூட சில அந்த செடிகள்லாம் இருக்குது.
1: என்னென்ன செடிகள் பயன்படுத்துவீங்க?
0: அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஆடத்தோட இலை, வேப்பிலை, அப்புறம் நுணா இலை, அதுக்கப்புறம் கொஞ்சோட்டு இருக்கை இலை போட்டு அரைச்சி அப்படியே தண்ணியில் ஊற வச்சு.
1: எத்தனை நாள் ஊற வைப்பீங்க?
0: ஒரு 10 நாள் 7 நாள் இப்படி ஊற வச்சு அதிகமாக வேப்பிலையே பயன்படுத்திக்கணும். அரைச்சி பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி 5 கிலோ அளவுக்கு உள்ள சாந்தம் அப்படி அரைச்சிட்டோம்னா ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் ஒரு பேரலை ஊற்றி அதை பயன்படுத்தி அதை அப்படியே கைப்பு தட்டுப்பாடில் அடிச்சிங்கன்னா 1 ஏக்கர் ஃபுல்லாகவே அதை
1: அடிச்சு விட்டுலாம். ஓகே, கைத்தளிப்பான் மூலம்
0: கைத்தளிப்பான் மூலம் அடிக்கலாம், ஃபில்டர் பண்ணிடணும் சுத்தமாக, தண்ணியை நல்லா வடிகட்டி எடுக்கணும். அது உங்களுக்கு இயற்கையாகவே உள்ளது,
1: நீங்களே தயாரிக்கிறீங்க?
0: ஆமாம், ஆழ்வார் நமக்கு கொடுத்த கிண்ட்ஸ் இது, அதனால் அவர் வழியில் இதெல்லாம் நம்ம பண்ணுறதால நம்ம எள்ளுங்கிறது ஒரு முக்கியமான பொருள்.
1: ஆமாம், இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவோம்.
0: இளைத்தவனுக்கு எள்ளு மட்டும் இல்லாத நம்ம உடம்புல உள்ள எலும்புகளை வளர்க்கக்கூடியது எள்ளு தான் முக்கியம்.
1: நீங்க அதை அறுவடை செய்யும் போது மழை வந்துட்டு அப்படின்னு செஞ்சா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: அந்த நேரத்துல நான் செய்வோம், அறுவடை டைக்கு முன்னாடி அது வந்து உடனே வெடிக்காது.
1: ஓஹோ,
0: எள்ளுல ஒரு பெரிய விஷயம் அதுதான், கூலிங் டைத்துல அந்த காய் வெடிக்காது, செவந்தி அப்படியே மூடி இருக்கும், திடீர்னு கருத்து போயிடும். அதனால என்ன செய்வோம், விறுவிறுன்னு மழை விட்ட டைத்துல அதை நல்ல ஒரு மேடான பகுதியில காய்ந்த தரையில தண்ணி நிக்காத அளவுக்கு எடுத்து மூட்டை மூட்டுருவோம். மூட்டை மூட்டோம், மழை லைட்டை திறந்து வந்து வைப்போம்.

0: மற்ற இடத்துல போட்டு படுதா போட்டு மூடிடுவோம்.
1: அப்போ அது புழுங்கி போயிடாதா காய்கள்?
0: புழுங்கி தான் போவோம். அதை எடுத்து நல்லா ஒரு ஷெட்டில் உணர்த்திடணும். உணர்த்திங்கன்னா காஞ்சிரும், அந்த காற்றுலேயே அந்த எள்ளெல்லாம் கொட்டிடும். நம்ம 20 நாள் அதை ஆட்களை வச்சு புடச்சி சட்டினே எடுக்கணும். அது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அது
1: எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கிடைக்கலனா அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன செய்வீங்க?
0: கிடைக்காதான், கொஞ்சம் ஆளுகளை கூடுதலா வச்சு நமக்கு லாபகரம் கம்மியாகும்.
1: ஓஹோ, நல்ல மனம் வராது இல்ல அந்த எள்ளில இருந்து?
0: மனலாம் வரும். நம்ம அதை வந்து பூசுற முக்கிற அளவுக்கு வச்சிடக்கூடாது. பூஞ்சனை கொல்லி பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். அதை இப்போ 2 நாள் மூட்டை மூட்டிருக்கோம், மழை விடாத இருந்ததுன்னா அதை திறந்து வைக்கணும். அதுக்கு தான் நல்ல ஒரு காத்தோட்டமான பகுதியில் கூடாரத்தில் வைக்கணும். அதை மழை இல்லைன்னா வெளியில
1: அதுக்கான இட வசதி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா?
0: இருக்குது இருக்குது.
1: இப்போ எள்ளு மட்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ கடலை வேற ஏதோ ஏக்கர்ல போட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல?
0: கடலையும் போட்டிருக்கோம். இந்த பட்டம் வந்து உங்களுக்கு நாங்கள் அதிகமாக இப்போ நெல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நெல்லில் வந்து இப்போ மாப்பிள்ளை சம்பா போட்டு நான் எடுத்துட்டோம், நல்லபடியாக இருக்குது. மாப்பிள்ளை சம்பா பொறுத்த வரைக்கும் இந்த நெல்லுகள்லேயே நீங்கள் அந்த பழம்பெரும் நெல்லுகளில் நீங்கள் படிச்சுட்டு வந்த காவியங்களில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பாங்கிறது ஒரு மாப்பிள்ளைங்கிறது ஒரு ஒரு கௌரவமான பேராக எனக்கு தெரியுது. நான் அந்த ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து வெளிநாடுகள்லாம் மாப்பிளம் தான் சொல்லி அலெக்சாண்டர் நெப்போலியன்லாம் வேறு நாடுகளுக்கு போய் சண்டை போடும்போது நல்லா ஆரோக்கியமாக இருந்து வாழ்ந்து வந்ததால் இந்த நம்ம தமிழகத்தை இது நம்ம மாப்பிள்ளைங்கிறோம். அவங்களுக்குள்ள சம்பா சம்பாங்கிறது நாள்கள் நூடி அதிகமாக உள்ள நாள் தான் சம்பான்னு சொல்கிறோம். குறுகிய கால பயிர்கள் நீண்ட கால பயிர்கள் வச்சுருக்கோம்ல, இந்த நீண்ட கால பயிர்களுக்குல நம்ம சம்பாங்கிறது கொஞ்சம் நாள்கள் கூடி வர்றது.
1: ஓஹோ, நீண்ட கால பயிர் மாப்பிள்ளை சம்பா.
0: மாப்பிள்ளை சம்பா 6 மாதத்துலேருந்து 4.5 மாதம் வரைக்கும் அது ஈடுபிடிக்கும். நல்ல தண்ணி நல்ல வாட்டங்கள் கீழே மண் கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு இதே இயற்கை முறையை தான் பின்பற்றுவோம்.
1: என்ன மாதிரி முறையை பின்பற்றுவீங்க?
0: இந்த சேர் அடித்து போட்டுருவோம். இந்த கோடை நாளில் நாங்கள் பண்ணுறது இயற்கையாக பண்ணுறது ஒரு பக்கம் தான் இந்த மாப்பிள்ளை சம்பாவில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு விதையை கொடுத்து அதை போட சொல்லுவாங்க. அது டேஞ்சாவரம்பாங்க, சவுண்டலம்பாங்க.
1: அதை வளருதுன்னு பார்ப்பீங்க.
0: அதை வந்து கொஞ்சம் அந்த ஈர ஓட்டத்தில் திடீர்னு மழை பெய்யுது கோடையில் அந்த டயத்தில் அந்த விதையை நாங்கள் போட்டுருவோம். டேஞ்சாவரையை போட்டுருவோம். போட்டோன்னா அது காவாளை மாரி விரும்பி வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் அதை ஒரு மாதிரியா வெயில் டயத்தில் திரும்பி உழுது அதை எருவாக்கிடுவோம். எருவாக்கி திரும்பி பவுடர் ஆக்கிடுவோம். பவுடர் ஆக்கி ஓரத்தில் உள்ள பில்லுகள் எல்லாத்தையும் சுத்தமாக கொளுத்தி பிடுங்கி எஞ்சிடுவோம். மம்பட்டியில் வெட்டி கொத்தி எடுப்போம். சிலது வந்து ரொம்ப காடாக இருக்கும், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பில்லுகளை போட்டுக்கிட்டு கொளுத்தி கொளுத்தி சுத்தமாக வெட்டி அப்புறப்படுத்திடுவோம். அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணில் செயல்களில் கொஞ்சம் ஒரு 2 அடி அகலத்தில் வயலுக்கு ஓரத்துலேயே, அதாவது கடைசியோட பகுதியில் சுற்றி ஒரு பள்ளம் பண்ணிட்டுருவோம். மணல் மேடு மட்டும் மையத்தில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம்.
1: அந்த பள்ளத்தில் என்ன பண்ணுவோம்?
0: அந்த பள்ளத்தில் இந்த தண்ணிகளை விட்டு எடுப்போம். விட்டு எடுத்தோம்னா நம்ம அதில் உள்ள கலர் நிலம் இருந்தாலும் மாறிடும். அந்த மாப்பிள்ளை சம்பா வேற இயற்கையாக நீங்கள் போட்டாலே விதைச்சி அடுத்த நேரமே நம்ம என்ன செய்யும், ஒரு 3 நாள்லேயே ஒரு விதை வர்றது ஒரு 7-8 நாளில் 6 நாள்லேருந்து மழை போட ஆரம்பிச்சிடும். ஒன்று 3 இன்ச்சு 4 இன்ச்சு வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சைடில் நீங்கள் போட்ட மண்ணுங்களை அணைச்சிட்டு விறப்பறைக்கும் போது அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு அது வளர்ந்து வர வர நீங்கள் தண்ணி அதிகமாக விட விட ஒரு பில்லு கூட முளைக்காது. பயிர் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ந்து அப்படியே கம்பீரமாக வரும். 7-8 நாள் 9 நாள் 11 நாள் 11 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சாம் உயரம் வந்துடும் மாப்பிள்ளை சம்பா. நீங்கள் மற்ற எந்த நெல்லுமே இந்த அளவுக்கு வளர்ந்து வராது. கடல் பகுதியிலேருந்து 3 கிலோமீட்டர் வயல், கடல் தண்ணி அடிக்கடி ஏறி இறங்கக்கூடிய வயலாக இருந்தது. இப்போ என்னுடைய அரசாங்கத்துடைய முயற்சியாலையும் மற்றும் விவசாய அங்கத்தினரெல்லாம் சேர்ந்து விவசாய உள்ள தலைவர்கள்லாம் பேசி அதை அரசாங்கத்தில் ஒரு ஷட்டர் போட சொன்னோம். உடனே 16 ஷட்டர் போட்டு எங்களுக்கு கரையை வளப்படுத்தி சைடில் ரோடு போட்டு அருமையாக கொடுத்துட்டாங்க.
1: சரி ஐயா.
0: அதனால கடல்கரை தண்ணி இப்போ உள்ளே வராது. அதனால நாங்கள் வர்ற தண்ணியை மட்டும் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம். இயற்கையாக கிடைக்கிற தண்ணி தான். அப்படியே தண்ணி தேவைனாலும் ஆற்றுலேருந்து நாங்கள் அரைச்சிப்போம். ரெண்டாவது நம்ம போர்வெல் மோட்டரு நம்ம மாயத்துக்கு இந்தாட்டை செம்மனார் கோயில் கீழ்மாத்தூர் மேமாத்தூர் பரசலூர் இந்த திருக்கடையூர் அன்னப்பன்பேட்டை அந்த அம்மநாத்து ஓரத்திலேயே மஞ்சளார் அம்மநாத்து ஓரத்திலேயே அந்த தண்ணி வடிநிலங்கள்லாம் அந்த ஊர்வனால் நேராக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் அந்த தண்ணி எடுத்து நாங்கள் பயன்படுத்திப்போம். அதுக்கு உள்ள ஈல்டோட அந்த பயிரானது நல்ல வளர்ச்சியாக வரும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நிலவளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான்.

0: ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: சுபா, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு வரியா? மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பி ரமேஷுங்கிறவங்க எள்ளு சாகுபடியில அதிகமான லாபம் ஈட்டுறாங்களாம். 134 நாள்ல வளர்ற அதிக மகசூல் தர எள்ளையும் சாகுபடி செய்யறாங்களாம். அதே நேரத்துல 60 நாள்ல மகசூல் தர எள்ளையும் சாகுபடி பண்றாங்களாம்.
2: கேட்டுட்டு தாங்க இருக்கேன். இந்த விதையெல்லாம் கூட அரசு விதை பண்ணைகள்ல தான் வாங்குறாங்களாம். இது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்.
1: ஆமா சுபா, அது மட்டுமா, அவங்க வந்து ஏவோ மூலம் எங்கெங்க விதைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பார்த்து தரமான எல்லாம் வாங்கி விதைக்கிறாங்களாம்.
2: கேட்டீங்களாக்கா, எள்ளு சாகுபடி செய்யணும்னு ஆசையோட விதை எல்ல வாங்கிட்டு வந்த நீங்க எள்ளுல பூச்சி வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இவங்க பண்றாங்கன்னு சொன்னாங்களே, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க செல்வியக்கா.
1: அட சுபா, நீ என்ன சொல்றது? நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் அதை எழுதியே வச்சிட்டேன் பாரு. பூச்சி மேலாண்மையில இயற்கையில தயாரிக்கப்பட்ட பூச்சி வெரைட்டியதான் இவங்க பயன்படுத்துறாங்களாம்.
2: இப்படிதான்க்கா, எள்ளுன்னா என்னையா இருக்கணும். சரி வாங்க, அடுத்த பகுதியை கேட்கலாம்.
1: நீங்க எத்தனை வருஷமா அந்த விவசாயத்துல இறங்கிருக்கீங்க?
3: எங்க சின்ன பிள்ளையில இருந்து எங்க வீட்டுல எல்லாமே நிலம் தான், நெல்லு எள்ளுகள் கடலை கொள்ளதான் வருஷம்.
1: விவசாயம் மட்டுமே உங்களுடைய தொழில்?
3: விவசாய தொழில் தான் நம்மளது. இதுலதான் அப்ப வந்து மற்றபடி இன்னும் சில பணமரெல்லாம் அப்ப பயன்படுத்திக்கிட்டு அந்த பனையை சார்ந்த தொழில்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப காலப்போக்கில் தமிழ்நாட்டில் அந்த பனை தொழில்கள் குடிமட்டு அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்க இந்த மளிகை கடை பிசினஸ், அப்புறம் இதே மாதிரி எள்ளு வாங்கி விற்கிறது, அப்புறம் நெல் விற்கிறது, இதுல இறங்கணும். அதுக்கப்புறம் நாங்க ரெகுலராகவே எங்கள்கிட்ட அந்த கடலை சாகுபடி காலங்காலமா உண்டு, அது மாதிரி எள்ளு சாகுபடி உண்டு, நெல் சாகுபடி உண்டு. இப்ப நவீன யுக்திகளையும் டெக்னாலஜியும் பயன்படுத்தி இன்னும் நமக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது.
1: என்ன மாதிரியான நவீன டெக்னாலஜி நீங்க பயன்படுத்துறீங்க?
3: இப்ப நவீன டெக்னாலஜி பாத்தீங்கன்னா, ஒரு டிராக்டர்லயே ஒரு வீட்டுல ஒரு கைவண்டி இருக்குன்னா, அந்த கைவண்டியை நீங்க எப்படி கையால ஓட்டிட்டு போய் புரிஞ்சு அடிக்கிறோம், திருப்பி அதை வச்சே மட்டம் படுத்துறோம், திருப்பி அதை வச்சே நாத்தம் ஊன்றுறோம், திருப்பி அதை வச்சே நீங்க களை எடுக்கலாம். இது மாதிரி ஒரு வழிமுறை எல்லாம் இப்போதைக்கு வந்துட்டு கைவண்டிலேயே டிராக்டர் வச்சுதான் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட 6 மாடு இருந்தது. கால மாடு 6 மாடு இருக்கும். ஏறு உழுது தான் ஓட்டுவோம். ஏறு உழுது ஓட்டுனா 6 மாடு வச்சு ஓட்டிடணும். அதுக்குள்ள ஆட்கள் வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 2.5 நிலங்கள் 2 ஓட்டிடுவோம். 2.5 இருந்து 3 ஓட்டும், 4 ஓட்டும். அப்ப போட்டாப்பட்டி ஓட்டுவோம். மாட்டெல்லாம் நல்லபடியாக ஆரோக்கியமா வச்சுப்போம். அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நம்ம அந்த பழைய விவசாயம் எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு விடாத ஊரையும் வச்சிருக்கோம், விவசாய நிலங்களையும் வச்சிருக்கோம்.
1: சரி ஐயா, இப்ப கடலை சாகுபடி பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து கடலை போடுறீங்க? எங்க வந்து கடலை வாங்குறீங்க?
3: விதைகளை பாத்தீங்கன்னா, அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் ஜெயங்கொண்டத்துல தான் வாங்குவோம். எங்க அப்பா சின்ன பிள்ளையில இருந்து போய் ஜெயங்கொண்டத்துல வாங்கிட்டு வருவாங்க.
1: ரகங்கள் எப்படி பாக்குறீங்க?
3: ரகங்கள் இப்போதைக்கு உள்ள ரகங்கள் வந்து G7 ஒரு நிலம். அப்ப உள்ள பாத்தீங்கன்னா கொத்துக்கல்ல குண்டுகள்ல.
1: ஓஹோ,
3: கொத்துக்கல்ல குண்டுகள்ல.
1: இது கொத்துக்கல்லனா என்னயா?
3: குண்டுக்கல்லங்கிறது G7 சொல்றது, JLR ALR மாங்க, அந்த ரகங்களை சேர்ந்தது. குண்டுகள்லங்கிறது சரக்கு நல்லா கொழுகுன்னு இருக்கும். ஒரு கடலையில பாத்தீங்கன்னா 2 சரக்கு 1 சரக்கு தான் இருக்கும். இந்த கொத்துக்கல்லங்கிறது 3 சரக்கு வரும். ஒரே ஒரு கல்லையெல்லாம் வச்சிருக்கும் குண்டுகள்லங்கிறது. இது கொத்துக்கல்லங்கிறது 3 கல்லையா இருக்கும். இது கொஞ்சம் நாள்கள் பிடிக்கும்.
1: ஒரு செடிக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 கிலோ கிடைக்குமா?
3: 150 200 எல்லாம் கிடைக்கும் கொத்துக்கல்லைக்கு.
1: கொத்துக்கல்லைக்கு
3: குண்டுகள்லைக்கு கரெக்டா 200 180 160 கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நாட்டு எரு, ஒரு மாட்டு சாணங்கள், பனிச்சத்துக்கள் அதிகமா இருக்கு கொல்லையில இருக்கணும். அதே இதே மாதிரி தான் நீங்க பாரம்பரிக்கணும். அதாவது நல்ல வெயில்ல காய போடணும். வயல நீங்க ஓட்டவே செய்யணும். 3 ஓட்டிட்டு 4 மாட்டு சாணம், இந்த தொழு உரம், மக்கு இலைகள்.
1: என்னென்ன மாதிரி இலைகள்?
3: இலைகள் பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம கிராமத்துல கிடைக்கிற இலையை நீங்க பயன்படுத்திக்கலாம். நம்ம முன்னோர்கள் வச்சு இந்த சொத்து பாத்தீங்கன்னா, வேலியூர்ல இருக்கிற கிளேரியா தழை, வாதமணங்கி தழை, வேப்ப இலை,
1: ஓஹோ,
3: இதெல்லாம் ஒரு முக்கியமான இலை. புங்க இலை, அது கொஞ்சம் மக்கிறதுக்கு நாளாகும், மற்றதெல்லாம் ஈஸியாக மக்கிடும்.
1: அது எல்லாத்தையும் நிலத்தில் போட்டு
3: நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி போடணும். வெட்டி போட்டு அந்த இலையை நீங்கள் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா அழிவிடும்.
1: எத்தனை நாளையா நிலத்தை பண்படுத்தி வச்சிருப்பீங்க? அதுக்கப்புறம் விதை போடுறதுக்கு
3: குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 நீங்கள் ஒரு கொள்ளை சீர் பண்ணா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு வாரம் 8 ஒரு தடவை உழுவணும். 2 ஓட்டி போடணும். அது மாதிரி நீங்க போட்டுருந்தீங்கன்னா 1 to 3 நீங்க உழுது போடுவீங்க. 1 ஒரு 20-30 அது ஒரு மணலே ஒரு மாதிரியா புதுசா ஒரு பயன்படுத்திய வாயிலும், 1 இருந்து மாறி வர கொள்ளைக்கும் வித்தியாசமா தெரியும் உங்களுக்கு.
1: எந்த மாதங்கள்ல வந்து கடலை வந்து பயிரிடலாம்?
3: ஐப்பசி கார்த்திகை மேட்டு சகாகத்துக்கு அது சரியான வழிமுறையில் உள்ளது. ஐப்பசி மாசத்துல அடமழை சொல்லுவாங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு மேட்டு சகாகத்துல தண்ணி குடிமிட்டு நிக்கவே நிக்காது. அது மாதிரி இடத்துல நம்ம தண்ணியை எவ்வளவு விட்டாலும் அதுக்கு நீங்க ஸ்பிரிங்ல விட்டாலும் காஞ்சி போயிடும். அது மாதிரி இடம் பாத்தீங்கன்னா, நிலமும் திடலும் சேர்ந்த இடத்துல நமது சுற்று வட்டார பகுதியில கடலையை பொறுத்த வரைக்கும்

0: நாட்டுக்கலையையும் அந்த ஜெயலலிதா கலையும் தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். நாட்டுக்கல்ல வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கி வளரக்கூடியது, அது வீணாகாது. ஆனா இதே இந்த கொடிக்கல்ல குத்துக்கல்ல அந்த கலை வந்து ஜெயல்ல ஏஜே அப்படின்னு சொல்லிட்டு சில ரகங்கள் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம அலைஞ்சி ஜெயங்குடத்துல மார்க்கெட்ல வாங்கிட்டு இருந்தோம். மார்க்கெட்டுங்கிறது பண்டைய காலத்து முறையில சாதாரணமா ஒரு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல சந்தையா கூடி வச்சிருப்பாங்க. வெளியூர்ல இருந்து வந்து டைனோன்ல இருந்து வேணா வச்சு மாட்டு வண்டில வச்சு கல்லைய பார்த்து பார்த்து இது இந்த ரகம் இந்த கல்ல அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம போய் அள்ளி பார்த்து சரக்கை உரிச்சு பார்த்து இடம் வருதா, இது காய்ச்சலா இருக்கா, இது பச்சையா இருக்கா, ஈரமா இருக்கா, இப்படி எல்லாம் பார்த்து நம்ம அப்ப வாங்குவோம். அதேமாரி காலங்கள்லாம் போய் இன்னைக்கு நம்ம அந்த இங்கிலீஷ்லயே அந்த G7 கல்ல உங்களுக்கு ஒரு கிலோ இந்த ரேட்டுக்கு 160 ரூபா 140 ரூபாய்க்கு நாங்க தர்றோம், இது நல்ல சரக்கு அப்படின்னு எங்க நம்மகிட்ட எடுக்கிற வியாபாரியே இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. கடனுக்கும் கொடுக்குறாங்க, காசுக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க அதிக ரேட்டு கொடுப்பாங்க, நம்ம அது மாதிரி வாங்குவோம். அது அது மாதிரி சரக்கும் 36 மரக்கா இது மாதிரி சில கணக்குழுக்கெல்லாம் இருக்கு. அந்த கணக்குழுக்கெல்லாம் நம்ம அந்த குண்டல் தகுந்த மாதிரி அது சரக்கு அடங்கலா வரும், அது சோட சரக்கு கொஞ்சம் ஒதுங்கும். கடலை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கடலை இருக்கு, பருப்பு கூண்டுல கடலை இருக்கு. எண்ணெய் கடலை வந்து ஒரு சில கல்லைகள் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும், அது நீங்கள் சாப்பிட முடியாது. அது வந்து வெறும் சக்கை சக்கையாக வாயில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சிங்கன்னா எண்ணெய் 75% எண்ணெய் அதில் அதிகமாக பிடிப்பு இருக்கும். ஒரு சில கல்லைகள்லாம் 51% தான் பிடிப்பு இருக்கும். எண்ணெயோட பிடிப்பு புழிஞ்சு எடுத்திங்கன்னா செக்கெண்ணில் புழிஞ்சு எடுத்தால் 51% 71% இனிமாரி தான் இருக்கும். இதில் ஒரு குயிண்டாலுக்கு அதுமாரி ஒரு பொசிஷனில் வரும்போது நீங்கள் நல்ல எண்ணெய்க்கு உள்ள கல்லை தனியாக இருக்குது, பருப்புக்குள்ள கலை தனியா இருக்கு. இந்த மாதிரி ரகங்கள் இது 2-3 ரகங்களும் இதுல சேர்ந்துருக்கு.
1: நீங்க என்ன மாதிரி ரகங்களை
0: நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கடலை பருப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள கல்லைகளை தான் நாங்க இப்ப பயன்படுத்துறோம். 51% 46% தான் எங்கள்கிட்ட உள்ள கல்லைகள்ல எண்ணெய் நீங்க புரிஞ்சு எடுக்கலாம். அதிகமா எண்ணெய் எடுக்க முடியாது, ஆனா ருசி அதிகமா இருக்கும்.
1: அது எண்ணெய் கல்லா இல்ல?
0: எண்ணெய் கல்லை, அதுக்கு அதாவது எண்ணெய் கல்லை கிடையாது,
1: கிடையாது.
0: பருப்புக்குள்ள கல்லைகள்.
1: ஓஹோ,
0: பருப்புக்குள்ள கலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ள பகுதி இந்த கடற்கரை ஓரத்துக்கு இது மாதிரி மானாவாரி சாகுபடி, கடல் சாகுபடி, இது எல்லாமே வந்து பருப்புக்குள்ள கலைகள் தான். இந்த மலை பக்கம், செம்மன் பக்கம், அதுமாரி உள்ள பக்கத்தெல்லாம் போனீங்கன்னா, இப்போ இந்த ஜெயகொண்ட அரிகளூர் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா, இப்போ இந்த பருப்புக்குள்ள சாகத்தை இப்போ போடுறாங்க. ஏன்னா அவங்க எண்ணெய்க்கு உள்ள ரகங்கள் தான் அதிகமாக போட்டுருந்தாங்க. நம்ம பக்கத்துக்கு என்ன நம்ம மண்ணுக்கு மண்ணுக்கு எளிமையாக எது கிடைக்குதோ, பூச்சி எல்லாம் ஏறாத இருக்குதோ, இப்போ அந்தமாரி எண்ணெய்கள் அதிகமாக உள்ள ரகத்தை வந்து நம்ம போட்டோம்னா பூச்சி எல்லாம் அதிகமாக பிடிக்கும். அதாவது பூச்சி பிடிக்கிறதுல 4-5 வகை இருக்குது. கடலையை பொறுத்த வரைக்கும் வேரழுகள் நோய், சரக்கு போட்டோன்னு தின்னு உடனே சரக்கே முளைக்காது அழிவு போயிடும். அது அதிகமாக ஈரம் இருக்கும்போது சரிதான், மழை மேலே பெஞ்சிட்டு இருக்கும் போது சரிதான். இந்த ஐப்பசி மாதங்களில் பயன்படுத்துகிறோம்ல, அது சித்திரை மாதத்துக்கு போட்ட பட்டத்துக்கு தனியாக உள்ளது. இது மாதிரி ஒரு சில ரகங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ரகங்கள் சரக்கு போட்டோன்னே அழிவு போயிடும்.
1: அதுக்கு என்ன செய்வீங்க?
0: அதுக்கு நாங்க வந்து மணலை குடியமிட்டு காய வச்சு மணல்லயே கொஞ்சம் அடி உரத்தை பயன்படுத்துவோம்.
1: விதை போடுறதுக்கு
0: முன்னாடியே, விதை போடுறதுக்கு காலையில போட போறோம்னா முதல் நாளே போட்டு அதை மண்ணில் ஓட்டிடுவோம், ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி மட்டப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் அந்த சரக்கு நீங்கள் போட்டிங்கன்னா, விதை நிறுத்தி பண்ண சரக்கு நீங்கள் போடலாம், போட்டிங்கன்னா ஒன்று கூட வீணாகாது, நல்லா முளைச்சிரும். இப்போ இந்த கடலையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் நம்ம மம்கியால் போட்டுருந்தோம், அதுக்கப்புறம் மாட்டை வச்சு கட்டி மாட்டுக்கு பின்னாடியே நாங்கள் சரக்கு போட்டுகிட்டே போவோம். மாடு என்ன வாகும் போது அந்த பின்னாடியே அந்த சரக்கை ரெண்டு பேரும் போட்டுகிட்டே போவோம், நெருக்கா முளைச்சிட்டே போவோம். அதில் வந்து ஒரு சில டயத்தில் 4-5 இன்ச்லாம் போய் சரக்கு பயஞ்சிடும். அது 12-13 நாள் இடத்துக்கும் 9 நாள்லேருந்து முளைச்சி வரும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 3 இன்ச்சுக்கு கரெக்டாக சரக்கு போகுது. அது அதிக சரக்கு அதிகமாக கொள்ளையில் எடுத்துக்கிறது இல்லை. 100 குழிக்கு 1 ஏக்கருக்கு 12 மரக்கா இப்படி கணக்கில் நாங்கள் சரக்கு எடுத்து பயன்படுத்திட்டு வரோம்.
1: நீங்கள் நினைச்ச அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்குது ஐயா அதில்?
0: கடலையை பொறுத்த வரைக்கும் 2 வகைதான், மார்க்கெட்டோட ரேட்டை பொறுத்து தான் இருக்கு. மார்க்கெட்டு நல்ல ரேட்டில் இருக்கும்போது நல்ல ரேட்டு லாபம் கிடைக்கும், மார்க்கெட்டு குறைஞ்ச டயத்தில் நமக்கு ரேட் இருக்காது.
1: நீங்கள் உற்பத்தி செஞ்ச கடலை எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க?
0: சேல்ஸ் பண்ணுறது இதுதான், அதாவது வியாபாரிகளை பிடிச்சி வச்சுருப்போம், அவங்கள்ட்டே பேசுவோம், அவங்கள்ட்டே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கூடிய மட்டும் எங்களுக்கு நஷ்டம் இல்லாத வியாபாரிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் அவங்களே வியாபாரிகளும் சரிதான். அடுத்தது மார்க்கெட்டு, வெளி மார்க்கெட்டையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம், எண்ணெயத்துக்கு எப்படி போகுது, பருப்புக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வேறு வேளாண்மை அலுவலர் மூலயமா. அதனால் அந்த மார்க்கெட்டிங் இப்போ தான் நவீனமாக நமக்கு உழவு நாப்பு வந்துட்டு, அதுலேயே நீங்கள் அப்பப்போ ரேட்டு பார்த்துக்கலாம், எந்தெந்த ஊரில் என்னென்ன ரேட்டு, மதுரை ரேட்டு எப்படி, திண்டோட ரேட்டு எப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம அந்த கடலையை விற்றுக்கலாம். கூடிய மட்டும் எண்ணெய் இப்போ கடலை பருப்பு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பணப்பயிர் தான், கூடிய மட்டும் நஷ்டம் வராது. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ எள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்கு 140-150 ரூபாய்க்கும் போகும். அதிலலாம் உங்களுக்கு ஒரு சில டயத்தில் நஷ்டம் வந்துடும், ஒரு சில வரும். ஆனால் இருக்கிறதுனால ஒரு விவசாயத்தோட்டில் பொறுத்த வரைக்கும் அதிக லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது, இயற்கையோட கையில தான் இருக்கு எல்லாமே.
1: சரி ஐயா, இதுல உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
0: எதிர்கால திட்டம் என்ன போல எல்லாரும் படிச்சுட்டு, நான் வந்து 12வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஐஏடிஏ முடிச்சிருக்கேன், அப்புறம் பிஏ இதெல்லாம் படிச்சு கரசல பண்ணியிருக்கேன். அடுத்தது இதெல்லாம் என்ன சில இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் நம்ம இருக்கிறோம், தவிர டெக்னாலஜி வளர்ந்து வர வர நம்ம விவசாயத்தெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த நவீனமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க நீர்வளத்துறையில

0: இந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள தண்ணி உள்ளே வராதையும் அந்த என்னென்ன வழிமுறையை பின்பற்றி நமக்கு சாகுபடிக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதையும் படித்து அந்த தண்ணியை மேட்டூர் தண்ணியை வரவழைச்சு நிலத்திலிருந்து நல்லபடியாக பயன்படுத்தினா தான் விவசாயம் நல்லா செழிக்கும். இப்போ நான் கடலில் மாட்டாத பக்கத்து வயலுக்காரன் கடலில் மாட்டினா அவன் சாவடி பண்ண மாட்டான்.
1: ஆமாம்.
0: அப்புறம் அவங்க வயலில் ஆடு மாடி மேஞ்சிரும், அவங்கள்ட்ட வேடு மீது நம்ம வயலையும் மேஞ்சிரும். அதனால் அவங்களும் செழிச்சு வாங்கணும், நம்மளும் செழிச்சு வாங்கணும். ஒரு கை ஓசை எழுப்பாது, பல கையும் ஓசை எழுப்பினா தான் ஒரு வாழ்வு வளம் பெற வேண்டும்.
1: அதனால் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும்,
0: எல்லார் விவசாயம் நல்லா இருக்கணும், ஊர் வளம் பெறணும்,
1: மேலாண்மை செழிக்கணும்,
0: செழிக்கணும்.
1: மேலாண்மை செழித்தால் நாடு செழிக்கும்,
0: நாடு செழிக்கும். என்ன போல எல்லாம் உழைக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் இன்புற்று வாழ இந்த வல்லுடைய வாக்குப்படி நம்ம நல்லபடியாக இருக்கணும்.
1: சரி ஐயா, இதுவரையிலும் வந்து விவசாயிகளுக்கு தேவையான கடலை சாகுபடி, எள் சாகுபடி, பயிரிடுறதை பற்றிலாம் நிறைய விவசாயிகளுக்கு அருமையான தகவலை எல்லாம் தந்தீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா.
0: என் கூட உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் நிலையத்துக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி ஐயா.
2: செல்வியக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர்ல இருந்து பேசின பி ரமேஷ் அவங்க பண்ணிட்டு இருக்க எல் சாகுபடியை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்கக்கா. அது மட்டும் இல்லாம இயற்கை முறையில பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யறாங்களே, அத பத்தியும் சொல்லிருக்காங்க.
1: அதான் இந்த மாப்பிள்ள சம்பா சாகுபடி பண்றாங்களே, அதை தானே சொல்ற?
2: அதேதான்க்கா, மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு கூட டெய்ன்சாவை விதைச்சு மடக்கி விழுவாங்களாம்.
1: ஆமா சுபா, அது மட்டும் இல்ல, இவங்க கடலை சாகுபடியும் பண்றாங்க.
2: கேட்டங்கா, அந்த நிலக்கடலை சாகுபடிக்கு கூட மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கன்னு ரொம்பவே தெளிவால சொல்லிருக்காங்க.
1: அது மட்டும் இல்ல சுபா, கடலையில இரண்டு வகையான ரகங்களை பயன்படுத்தி சாகுபடி பண்றாங்களாம். அதுல குண்டு கடலை, கொத்து கடலைன்னு ரெண்டு ரகம் பயன்படுத்துறாங்களாம். இந்த விதைகளை விதைக்கிறதுக்கு இவங்க நவீன யுக்திகளை பயன்படுத்துறாங்களாம் சுபா.
2: நானும் கேட்டேங்கா, கடலை மூலம் கூட இவங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்குதாமே.
1: ஆமா சுபா, இவங்க விளைவிச்ச கடலைய நல்ல விலைக்கு விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டுறாங்களாம்.
2: சரிக்கா, நீங்க வச்சிருக்க எள்ளு விதைய பத்திரமா சேமிச்சு வைங்க.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காற்றில் வரும் கானம், நேரம் 8:00. சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த குடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி, அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட், செல்ஃபி கார்னர், டிஜே மியூசிக், உணவு திருவிழா,
3: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி, வாட்டர் கேம்ஸ், வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி.
0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
3: துபாய் செங்கல் பாக்ஸ் அம்மா அரங்கம், தஞ்சை மெயின் ரோடு, திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோட நேனே வரும் முதல் நேயர் எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சீர்காழி வட்டம் புதுப்பட்டினத்துல இருந்து பொன்னப்பன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: சேலம் விஷ்ணு படத்துல இருந்து வளையல் சத்தம் அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வரும் கேட்கலாம். நன்றிங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

0: ஆரம்பம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு இணைய வரும் நிறைவான நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கிராமத்து மின்னல் என்ற படத்துல நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே என்ற பாடலை

2 3 1 2 9 9 8 0 2 9 9 8 0 95 66 42 72 31 எனக்கு காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான். வெளியில் எங்கேயாவது அவசரமாக கிளம்புவோம், ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வீட்டில் இந்த மாதிரி இருப்பாங்க, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக கிளம்புவாங்க கிளம்பிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆக்குற அந்த நபர் உங்கள் வீட்டில் யார் அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லலாம். அதுக்காக அவங்கள போட்டு கொடுத்து சண்டை போட வைக்கிறோம்லாம் இல்லை, சும்மா ஃபன்னாக ஜாலியாக பேசலாம். நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆக்குற நபர் உங்கள் வீட்டில் யார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கூட நம்ம காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டர்லையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: சிந்தனை துளி. மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பட்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரை எக்ஸ்பிரஸ் 100.3
1: வந்தாச்சு. உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 0436 என்ற இணைப்பெண்ணுடன் 231

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட இணைய வர முதல் நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக வணக்கம். நான் பேசுறது எனக்கே கேக்குதே, யார் பேசுறீங்க? உங்க வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேக்கும்.
6: சரி மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கொர்க்கை தாமரைக்கண்ணன்.
5: தாமரைக்கண்ணன் சார், சொல்லுங்க. உங்க வீட்டுல
6: ஒரு தலை
5: நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆக்குற நபர் உங்க வீட்டுல யாரு?
6: எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரங்க தான். பஸ் வர்றதுல 5 நிமிஷத்துல கிளம்புறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணுவாங்க.
5: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: ஒரு தலை ரகத்துல
5: வாசமில்லா. சரி, எல்லாருக்காக வரும் பாருங்க, கேக்கலாம். நன்றிங்க.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா ஃபார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரைடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரைடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியோட இனிவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: காரைக்கால் கீர்த்தி.
0: கீர்த்தி சொல்லுங்க, என்ன பாடல்? ஊரெல்லாம்
1: மூணு பாட்டு. ஊரெல்லாம் மூணு பாட்டுல இருந்து பாடலமா தான் பாட்டுவாதான்.
0: உங்களுக்காக பாடல் வரும். நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆக்குற நபர் உங்க வீட்டுல யாரு?
1: நான் தான் மேடம் அது இவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறீங்க
2: மற்றும் திருவாரூர்.
3: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெண்டல் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
4: மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஃபார் வேர்ல்ட் பே வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இன பிரமி கூட்டும் பொருட்காட்சி.
3: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
4: துபாய் செல்ஃபி வாட்ச் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும், வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நினைவிருக்கட்டும் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: காரைக்கால் GL மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு GL மருத்துவமனை காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: BPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஆக்குற நபர் உங்க வீட்டுல யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்திலையும் நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எங்க வீட்டுல யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களை தொடர்ந்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் நேரத்தை சரியா பயன்படுத்துவேன், சொன்ன நேரத்துல கரெக்டா அந்த இடத்துல இருப்பேன், அந்த நேரம் போனால் திரும்ப வராது, எங்கள் வீட்டில் அது போல் யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கமெண்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி திருமூலஸ்தான வீரசுந்தரி அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் எங்கள் வீட்டில் யாருமே இல்லைங்க அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள் அன்னப்பன்பேட்டை ஜோதி, எஸ் ஜோதி, ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் என் கணவர், என் மகள், நான் 3 பேரும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம். தோழி லேட்டாச்சுன்னா எங்கள் கணவர் திட்டுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரணம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், அப்படி யாரும் இல்லைங்க, எல்லாருமே கரெக்டான டைமுக்கு கரெக்டாக கிளம்பிடுவோம், வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நான் தான் எந்த இடத்துக்கும் சீக்கிரம்

0: சீக்கிரமாக கிளம்ப மாட்டேன், லேட்டாயிடும். கல்யாணத்துக்கு போகிறதா இருந்தால் கல்யாணம் முடிஞ்சு லேட்டாக தான் போவேன். அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாற்றிக்க முடிகிறதே இல்லைங்கன்னு ரொம்ப ஓப்பனாக அழகாக சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்கார். அவர் அரை மணி நேரத்தில் வர்றேன்னு சொன்னால் குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும் வர்றதுக்கு. நமக்கு டென்ஷன் ஆகும் பாருங்கள், ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு நாகை குமரன் இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரவங்க அவங்க பேரை இன்னொரு குமரையும் சொல்லிடுறேன், நாகை குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எங்கள் வீட்டில் அப்படி யாரும் இல்லைங்க அப்படின்னு காரைக்கால் மேலோடுதுறையை சேப்பு விஜயராகவன் சார் சொல்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து வேற யாருங்க, எங்கள் வீட்டு சின்ன செல்லம் அப்படின்னு தமிழ்மணி தான் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னுடைய அக்கா மகள் ஜான்சி தோ தோ தோன்னு 1.5 மணி நேரம் ஆக்கிடுவாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பிரதாபராமபுரம் தச்சர் தெரு பூவை அருள்தாசன், என் மனைவி கடை தெரு போயிட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க, அதை போல் வந்துடுவாங்கங்க, லேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். திருவாரூர் கொடிக்கல் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜனான மேடம், எல்லாருடைய வீட்லேயும் எல்லாரும் அப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம நேயர்களில் சில பேர் என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் யாரும் அப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்களே. கும்பகோணம் குமரன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், வேற யாரு நான் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. தர்மபுரி அருண், வேற யாரு நானே தான், ஏன்னா எனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி தர்மபுரி அருண் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுவாங்க, எட்டிப்பாரு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால் சரியான நேரத்தில் கடிகாரமுள் நகர்வதற்குள்ளே வந்து விடுவேன் என்று அப்படின்னு நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பத்துலேருந்து அந்த பதில் வந்திருக்கு. அடுத்து தில்லை சீனிவாசன் நான் தாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து யார், பாலா கார்த்திகா வணக்கம் மட்டும் சொல்லியிருக்கீங்களே, உங்கள் வீட்டில் யார் லேட்டாக்குவாங்க அப்படின்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் கேட்டுருவோமா?
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நம்ம நிகழ்ச்சியில இணைவர நேயர் யாருன்னு கேட்கலாமா? வருக வணக்கம்.
3: அன்பான சோதிக்கு அன்பு வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோரன் ஆண்டனி.
2: சொல்லுங்க ஆண்டனி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: கூந்தலீர் திரைப்படம் சோதி, அதுல எஸ்பிபி வாய்ஸ், எஸ்பி சைலஜா வாய்ஸ், அண்ணன் தங்கையுமே அந்த பாடல் பாடியிருப்பாங்க. மனதில் என்ன நினைவுகள் என்ற பாடல் சோதி. நன்றி சோதி, தேங்க்யூ சோ மச்.
2: சரி, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கமே, அதுக்கு பதில் சொல்லலாமா? நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல அடுத்து யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்கன்னு ஒரு தடவை பாத்திரலாமா? பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி, தர்மபுரி மாவட்டம். இந்த பேரை கேட்கும் போதே ஒரு என்னவோ தெரியல, ஒரு மகிழ்ச்சி வருது. எனக்கு இதெல்லாம் வந்து திரைப்படத்துல கேட்டிருப்போம் இல்லையா, அவங்க இரவு வணக்கத்தோடு நிறுத்திட்டாங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், எங்கள் வீட்டில் எல்லாம் முன்னாடியே ரெடி ஆகிடுவோங்க, நாங்களாம் ரொம்ப பக்கா பர்ஃபெக்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எங்கள் வீட்டில் யாரும் அது மாதிரி இல்லைங்க, அப்படி எல்லாம் விட்டுருவோமா என்ன, நாங்களாம் இருக்கும்போது அப்படி நடந்துருமான்றாங்க போல. புதுத்துறை செல்வகுமார், இவங்க வேற யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.

0: சொல்லிக்கிறோம் நாங்கள். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரிட்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

0: அதிபதி பாரா.
1: பிலத்வாரத்துக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் சில படிகள் இறங்கிச் சென்றான். பிறகு சமதரையாக இருந்தது. மிக மிக லேசாக வெளிச்சம் தெரிந்தது. 10-15 அடி சென்றான். ஏதோ வண்டி சக்கரம் சுற்றுவது போல ஒரு சத்தம் கேட்டது. திடீரென்று இருள் வந்து கவிந்து அவனை விழுங்கிக் கொண்டது. சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது என்று பலமுறை தீர்மானித்துக் கொண்டதை எண்ணினான். நாம் புறப்பட்ட காரியம் என்ன? எவ்வளவு முக்கியமானது? அதை விடுத்து இப்போது இந்த பாதாள சுரங்க வழியில் பிரவேசித்தோமே, இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்னமோ? அங்கே என்னென்ன வகை அபாயங்கள் காத்திருக்குமோ? என்ன அறிவீனமான காரியத்தில் இறங்கினோம்! நம்முடைய அவசர புத்தி நம்மை விட்டு எப்போது போகப் போகிறது?

இந்த எண்ணங்கள் அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன. திரும்பி போய்விடலாம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான். படிகள் தட்டுப்பட்டன. ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை. தடவி தடவி பார்த்தான், பயனில்லை. யாரும் மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும். வந்தியத்தேவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டது. மேலும் பரபரப்புடன் மூடப்பட்ட துவாரத்தை திறப்பதற்கு முயன்றான். இதற்குள் எங்கேயோ வெகு வெகு தூரத்தில் யாரோ பேசும் குரல் கேட்பது போலிருந்தது. வேறு வேறு குரல்கள் கேட்டன. ஒருவேளை அவன் எங்கிருந்து பிலத்வாரத்தில் பிரவேசித்தானோ அந்த ஐயனார் கோயில் வாசலில் மனிதர்கள் பேசும் குரலாகவும் இருக்கலாம். இடும்பன்காரி யாரையோ எதிர்பார்த்துத்தானே விளக்கு போட்டான். அவர்கள் வந்திருக்கலாம். இது உண்மையாகுமானால் அவன் அந்த சமயம் பிலத்வாரத்தை திறக்க வழி கண்டுபிடித்து வெளியேறுதல் பெருந்தவறாக முடியலாம். அவர்கள் எத்தனை நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது. இடும்பன்காரியின் கூட்டாளிகளான ரவிதாசன் முதலிய சதிகாரர்களானால் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடும். அவர்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன சதி செய்கிறார்கள், இதையெல்லாம் அந்த வீர வைஷ்ணவன் கவனித்துக் கொண்டிருப்பான். நாம் இங்கே மூச்சு முட்டும்படி உடம்பில் வியர்த்து கொட்டும்படி நின்று காத்திருப்பதைக் காட்டிலும் மேலே கொஞ்ச தூரம் போய் பார்ப்பதே நல்லது. துணிந்து இறங்கியது இறங்கியாகிவிட்டது. இந்த சுரங்க வழி எங்கேதான் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது மேலல்லவா? இவ்வாறு முடிவு கட்டி கொண்டு வந்தியத்தேவன் பின்வைத்த காலை மறுபடியும் முன்வைத்து நடந்து செல்லத் தொடங்கினான். கீழே சமதரை என்றாலும் முண்டும் முரடுமாக இருந்தது. பாறையை குடைந்தெடுத்து அந்த பாதாள வழியை அமைத்திருக்க வேண்டும். அந்த வழி எங்கே போய் சேரும் என்பது அவன் மனத்தில் ஓர் உத்தேசம் தோன்றியிருந்தது. அநேகமாக அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் போய் முடிய வேண்டும். அந்த மாளிகையில் எங்கே போய் முடிகிறதோ என்னமோ. ஒருவேளை பொக்கிஷாரையில் முடியலாம், அல்லது அரண்மனை பெண்டிர்கள் வாசம் செய்யும் அந்தப்புறத்தில் முடியலாம். அரசர்களும் சிற்றரசர்களும் வசிக்கும் அரண்மனைகளிலிருந்து அத்தகைய சுரங்கப்பாதைகள் இருக்கும் என்பது அவன் அறிந்த விஷயம்தான். ஏதாவது பேரபாயம் நேரும் காலங்களில் அரண்மனையிலிருந்து ஓடி தப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தால் அத்தகைய பாதைகளை உபயோகிப்பார்கள். அரண்மனை பெண்டிரை அப்புறப்படுத்துவது அவசியமாதலால் அத்தகைய பாதைகள் அந்தப்புறத்தில் சாதாரணமாக முடிவதுண்டு. முக்கியமான பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போவதும் அவசியமாதலால் பொக்கிஷ நிலவரை மூலமாகவும் அந்த வழிகள் போவது வழக்கம். இந்த வழி எங்கே போய் முடிகிறதோ என்னமோ. இடும்பன்காரி இவ்வழியாக வந்து வெளியேறியிருப்பதால் அநேகமாக பொக்கிஷ அறையில்தான் போய் முடியும். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷங்களை அவர் அறியாமல் இளையராணி மூலம் இந்த சதிகாரர்கள் சூறையாடுவது போல சம்புவரையரின் பொக்கிஷத்தையும் கொள்ளையிட திட்டம் போட்டிருக்கிறார்கள் போலும். ஆதித்த கரிகாலரும் மற்றவர்களும் விருந்தாளிகளாக வரவிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த மாதிரி காரியத்தில் பிரவேசிப்பதன் காரணம் என்ன? ஒருவேளை வேறு நோக்கம் ஏதேனும் இருக்க முடியுமா? திருப்புரம்பியம் பள்ளிப்படை காட்டில் பார்த்ததும் கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தன. பழுவூர் ராணியிடம் இருந்த மீன் அடையாளம் பொறித்த நீண்ட வாள் அவன் மனக்கண் முன்னே வந்து ஒரு கணம் ஜொலித்தது. வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. பொக்கிஷத்தை கொள்ளையிடுவதைக் காட்டிலும் இன்னும் பயங்கரமான நோக்கம் இவர்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம். இந்த வழி எங்கே போகிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அவர்களுடைய கொடிய நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பயன்பட்டாலும் பயன்படலாம். சுரங்க வழியில் நடக்க ஆரம்பித்து சில நிமிஷ நேரம்தான் உண்மையில் ஆயிற்று. ஆனாலும் இருண்ட வழியாயிருந்தபடியால் நெடுநேரமாக தோன்றியது. காற்று போக்கு இல்லாதபடியால் மூச்சு திணறியது. மேலும் வியர்த்து கொட்டியது. ஐயனார் கோவிலிலிருந்து கடம்பூர் மாளிகை எவ்வளவு தூரம் என்று எண்ணிய போது அவனுக்கு முதலில் மலைப்பாய் இருந்தது. ஆனால் மறுபடியும் யோசித்தான். மாளிகையின் முன்வாசலிலிருந்து வளைந்தும் சுற்றியும் சென்ற தெருக்களின் வழியாகவும் பின்னர் காட்டுப்பாதைகளின் வழியாகவும் வந்தபடியால் அவ்வளவு தூரமாக தெரிந்தது. அரண்மனையின் பின்பகுதியிலிருந்து நேர் வழியாக வந்தால் ஐயனார் கோயில் அவ்வளவு தூரத்தில் இராது. வில்லிலிருந்து அம்பு விட்டால் போய்விடக்கூடிய தூரம்தான் இருக்கும். அது உண்மையானால் இதற்குள் அரண்மனை வெளிமதிலை அவன் நெருங்கி வந்திருக்க வேண்டுமே. ஆம், அப்படித்தான். மேலே எங்கிருந்தோ திடீரென்று வந்தியத்தேவன் மேல் குளிர்ந்த காற்று குப்பென்று அடித்தது. வியர்த்து விறுவிறுத்து மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்திருந்த வந்தியத்தேவனுக்கு அந்த காற்று புத்துயிர் தந்தது. அண்ணாந்து பார்த்தான். உயரத்தில் வெகு தூரத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. பேச்சு குரல்களும் கேட்டன. மதில் சுவரின் மேல் ஆங்காங்கு வீரர்கள் இருந்து காவல் புரிவதற்காக அமைத்த கொத்தளங்களில் அது ஒன்றாக இருக்க வேண்டும். அதன் வழியாக சுரங்கப்பாதையில் காற்று புகுவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் காற்றுத்தான் புகலாமே தவிர மனிதர்கள்

0: கீழே இறங்குவதற்கோ மேலே ஏறுவதற்கோ அங்கே வசதி ஒன்றுமில்லை என்பதையும் வந்தியத்தேவன் கண்டான். கடம்பூர் அரண்மனைக்குள் புகுந்து விட்டதென்ற எண்ணமும் மேலிருந்து வந்த அவன் மீது அடித்த குளிர்ந்த காற்றும் அவனுக்கு புத்துயிரை அளித்து புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணின. சுரங்கப்பாதை போய்ச் சேரும் இடம் இனி சமீபத்திலேதான் இருக்க வேண்டும். அது பொக்கிஷ நிலவரையாயிருக்குமா? பெரிய பழுவேட்டரையரைப் போல சம்புவரையரும் ஏராளமான முத்தும் பவளமும் இரத்தினமும் வைரமும் தங்க நாணயங்களும் சேர்த்து வைத்திருப்பாரா? அங்கே பார்த்தது போல இங்கேயும் அந்த ஐஸ்வர்ய குவியல்களுக்கிடையில் செத்த மனிதனின் எலும்புக்கூடு கிடைக்குமா? தங்க நாணயங்களின் பேரில் சிலந்தி வரை கட்டியிருக்குமா? இம்மாதிரி எண்ணிக்கொண்டே போன வந்தியத்தேவன் காலில் ஏதோ தட்டுப்பட திடுக்கிட்டான். அப்புறம் அது படிக்கட்டு என்று தெரிந்து தைரியமடைந்தான். ஆம், அந்த படிக்கட்டில் ஏறியானதும் பொக்கிஷ நிலவரையை காணப்போவது நிச்சயம். இல்லாவிட்டால் பெண்கள் வசிக்கும் அந்தப்புறமாயிருக்கலாம். அப்படியானால் தன் பாடு ஆபத்துதான். ஆ, கந்தமாறன் தங்கை மணிமேகலை, அந்த கருநிறத்து அழகி அங்கே இருப்பாள். ஒரு சமயம் அவளை மணந்து கொள்ளும் யோசனை தனக்கு இருந்ததை நினைத்தபோது வந்தியத்தேவன் புன்னகை பூத்தான். அந்த புன்னகையை பார்த்து மகிழ அங்கு யாரும் இல்லைதான். ஒருவேளை அந்த புறத்து மாதர் அலங்கோலமாக இருக்கும் சமயத்தில் திடீரென்று அவர்களிடையே தான் தோன்றினால் இதை நினைக்க அவனுக்கு சிரிப்பே வந்துவிட்டது. சிரித்த மறுகணமே அவனுடைய உடம்பின் இரத்தம் உறைந்து இதயத் துடிப்பு நின்று கண்விழிகள் பிதுங்கும்படியான பயங்கர தோற்றத்தை அவன் கண்டான். படிக்கட்டில் ஏறினான் அல்லவா, மேல்படியில் கால் வைத்ததும் இனி ஏறுவதற்கு படியில்லை என்று உணர்ந்து கொண்டான். நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தான். நூறு நூறு கொள்ளிக் கண்கள் அவனை உற்று பார்த்தன. அந்த கண்களெல்லாம் பயங்கரமான காட்டு மிருகங்களின் கண்கள். முதலில் ஏற்பட்ட பீதியில் வந்த வழியே திரும்பிவிட எத்தனித்தான். ஆனால் பின்னால் வழியைக் காணோம். மேற்படியில் அவன் கால் வைத்ததும் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. சுரங்க வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது போலும். ஆனால் இது என்ன கோர பயங்கரம்! இவ்வளவு காட்டு மிருகங்களும் தனக்காக இங்கே காத்திருக்கின்றனவே! வேங்கை புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், கரடிகள், காட்டு எருமைகள், ஓநாய்கள், நரிகள், காண்டாமிருகங்கள், அதோ இரண்டு யானைகள், எல்லாம் தன் மீது பாய்வதற்கல்லவா ஆயத்தமாக இருக்கின்றன. ஏன் இன்னும் பாயவில்லை? அதோ அவ்வளவு பிரம்மாண்டமான பருந்து! ஐயோ, அந்த ராட்சத ஆந்தை! ஆள் விழுங்கி வவ்வால்! தான் காண்பது கனவா அல்லது இது என்ன? இங்கே ஒரு முதலை கிடக்கிறதே! வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறதே! முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறும் தரையல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்கிற சிறப்பு பேர் உண்டு. இதன் பொருள் தூக்கத்தை வென்றவன், அதாவது உறக்கத்தை கட்டுப்படுத்தினவன். நினைச்சபடி நினைச்ச போது தூங்கவோ தூங்காதிருக்கவோ முடியும். மனத்தை வென்றவனுக்கே இது இயலும். அர்ஜுனனுக்கு ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனைப் போலவே சாகச செயல்கள் புரிஞ்சவன் வந்தியத்தேவன். ஆழ்ந்த உறக்கத்துக்கும் வந்தியத்தேவனுக்கும் ரொம்ப தூரம் என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். கொல்லுப்பற்றையில் 6 மணி நேரம் தூங்கினதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. இது பகல் தூக்கம். விட்டு போன இரவு தூக்கத்தை எல்லாம் கணக்கெடுத்தா இது ஒன்றுமே இல்லை. ஆழ்வார்க்கடியானின் மர்மமான போக்கு, கடம்பூர் நடுநிசி கூட்டம், குழந்தையில பார்த்த பெண் நந்தினி இருவர் பற்றின ஒப்பீடு சேந்தன் அமுதன் வீட்டில், பாழ் மண்டபத்தில் ரவிதாசனின் கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சது, நள்ளிரவு பூங்குழலியின் காதலர்களை பார்க்க போனது, இலங்கை மாதோட்ட சிறைச்சாலையில் பூனை போய் திருமலை வந்த அனுபவம், அனுராதபுரத்து வீதியிலேயும் மகாசேனர் மாளிகையிலும் நடந்த கொலை முயற்சிகளிலிருந்து தப்பின பயங்கர அனுபவம், நடுக்கடலில் இயற்கை சீற்றம், கோடிக்கரையில் ரவிதாசனின் நடமாட்டம், பழையாறைக்கு வர்ற வழியில் வாழும் கையுமா நந்தினி, இப்படி பல வகைகளில் தூக்கத்தை இழந்திருந்தான். பழையாறையிலிருந்து புறப்பட்டவன் வானதியின் பல்லக்கை தொடர்ந்து போய் எதிர்பாராத விதமாக மதுராந்தகரை கவனித்து அவரையும் காண முடியாமல் ஒரு குழந்தைக்கு துணையாக நின்று சதிகாரர்களிடையே சிக்கி பூசாரிணியின் தயவால் உயிரோடு கட்டுண்டு பின்னர் விடுபட்டு கொள்ளட வெள்ளத்தில்

எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆழ்வார்க்கடியானின் வாத திறமையெல்லாம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு குதிரை வாங்கி தடைப்பட்ட பயணத்தை தொடர பார்க்குறான். இந்த ஐயனார் கோவில்லையாவது ஓய்வெடுக்கலாம்னு பார்த்தா அவன் வருகைக்காகவே காத்திருந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலை உருவாயிடுச்சு. தஞ்சாவூரோ கடம்பூரோ பாதாள சுரங்க வழி அப்படின்னா நிச்சயம் ரெண்டு நுழைவு இருக்கும், உள்ளே வந்த மாதிரி வெளியே போகவும் முடியும். துணிச்சல் இருந்தால் அது நிறையவே இருக்குது. பின் வச்ச காலை முன் வச்சு நடக்கிறான். சுரங்கப்பாதை எல்லாம் தான் இருக்கும். இந்த பகுதியில் வந்திருக்கிற கோட்டை கொத்தளம்ங்கிற தொடரை ஆராய்வோம். கோட்டை மதில்களில் இருந்து சற்று துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி உயர்ந்த மேடை போல அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அரண். இங்கே இருந்தபடி பகைவர்களை கண்காணித்தாங்க. நெருங்கி வரும்போது எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. படைக்கருவிகள் தாங்கி காக்கும் வேலையை செய்ய அமைக்கப்பட்ட இந்த பகுதி தான் கொத்தளம். ஆயுதங்கள் குவிஞ்சு கிடக்கும் கீழறைகளில் சிறு சாளரங்கள் அமைச்சு அதன்

0: இங்கே இருந்தபடி பகைவர்களை கண்காணித்தாங்க. நெருங்கி வரும்போது எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. படைக்கருவிகள் தாங்கி காக்கும் வேலையை செய்ய அமைக்கப்பட்ட இந்த பகுதி தான் கொத்தளம். ஆயுதங்கள் குவிஞ்சு கிடக்கும் கீழறைகளில் சிறு சாளரங்கள் அமைச்சு அதன் வழியாக வெளியிடத்தை கண்காணித்தாங்க. எதிரிகளின் முற்றுகையை முறியடிக்க இதெல்லாம் சிறந்த ஏற்பாடுகள். சரி, ஆழ்வார்க்கடியானுக்கும் தூக்கம் வராதா? வராது. காரணம், மனக்கட்டுப்பாடு. வல்லவரையனுக்கு வரவே வராது. ஏன்னா உழைப்பு தான் ஓய்வு அவனுக்கு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 9:30.

0: திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையான பொழுது இசை தீன் சிந்தும் இரவு இதமான கானங்களோடு உலா வருகிறது. திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட் செல்ஃபி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா.
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ, வேர்ல்ட் பேய் வீடு, ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட், ஃபுட் ஃபெஸ்டிவல், ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் என பிரமிப்பூட்டும் பொருட்காட்சி.
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் செல்ஃபி வாட்ச் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நடிகர் அருண் பாண்டியன் 1980களின் இறுதியிலும் 1990களிலும் ஆக்ஷன் ஹீரோவா தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்குனவர். திரையில தோன்ற விதமே கதாபாத்திரத்துக்கு வலிமை சேர்க்கும். கோபம், தைரியம், பாசம் போன்ற உணர்வுகளை மிகைப்படுத்தாம முக பாவனைகளாலேயே கண்களாலே வெளிப்படுத்த கொண்ட ஒரு அருமையான நடிகர்னு சொல்லலாம். ஆழமான தெளிவான குரலில் வசனங்களை அழுத்தமாக பேசுறது அவரோட தனிச்சிறப்புனே சொல்லலாம். அதிகாரி, காவல்துறை, இராணுவ அதிகாரி போன்ற கதாபாத்திரங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு உடல் அமைப்பை கொண்டவர். சண்டை காட்சிகளாகட்டும் தேவையற்ற அலங்காரமின்றி நம்பகத்தன்மையோட நடித்தா ரசிகர்கள் அவரை ஆக்ஷன் ஹீரோவா ஏத்துப்பாங்கன்னு தெரிஞ்சு தன்னோட திறமையின் மூலமா 25 படங்களுக்கு மேலாக சிறப்பாக நடித்து ரசிகர்களின் மனதில் இன்றும் நினைவில்

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில்

0: இணைக்கிறது பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனிமையான பொழுது இசை தேன் சிந்தும் இரவு, இதமான கானங்களோடு இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஊமை விழிகள், இணைந்த கைகள், அதிகாரி, அசுரன், ராம், ராஜமுத்திரை போன்ற படங்களில் அதிரடி, சஸ்பென்ஸ், குடும்ப உணர்ச்சியிட பல வகை கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருப்பாங்க நடிகர் அருண் பாண்டியன். காலத்திற்கேற்ற மாற்றம் வேண்டுமில்லையா? கதாநாயகனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களான தந்தை, மூத்த அதிகாரி போன்ற பாத்திரங்களையும் இயல்பாக ஏற்று நடித்து தன்னுடைய திறமையின் மூலம் மிளர்ந்து கொண்டிருப்பவர் நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள்.

0: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரத்தார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் அன்புடன் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமராஜ் ஜுவல்ஸ் வழங்கும்
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமராஜ் ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் அருண் பாண்டியன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் தேவன். இந்த திரைப்படத்துல வெறும் நடிகராக மட்டுமல்லாம இயக்குநராகவும் கதை திரைக்கதை எழுத்தாளராகவும் அறிமுகமான ஒரு திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் அலெக்ஸ் தேவன் என்ற கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ஒரு தங்கையின் மீதான பாசம், அநீதிக்கு எதிரான கோபம், நீதிக்காக போராடும் உறுதி, இந்த மாதிரியான உணர்வுகளை அளவாக வெளிப்படுத்த நம்ம எல்லோருடைய மனதிலையும் பதிந்த ஒரு சிறப்பான நடிகர் அருண் பாண்டியன்.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிட்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
4: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
2: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். மொத்தத்தில் அருண் பாண்டியன் அவர்கள்னு சொன்னாலே ஒரு மாஸ் நடிகராக மட்டும் இல்லாமல் கதாபாத்திரத்திற்கு ஏற்றபடி அமைதியாகவும் நம்பகத்தன்மையுடன் நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர்னு சொல்லலாம். அவரது ஊமை விழிகள் மற்றும் இணைந்த கைகள் திரைப்படங்கள் ரசிகர்களால் இன்றளவும் நினைவு கூறப்படும் ஒரு திரைப்படம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி வழங்கிய இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கிள் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு திருவிழா
2: குழந்தைகளுக்காக மிகப்பெரிய ஃபன் சிட்டி வாட்டர் கேம்ஸ் ஷோ வேர்ல்ட் பே வீடு ஏகப்பட்ட எக்ஸைட்மென்ட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இன பிரமி கூட்டும் பொருட்காட்சி
1: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 23 வரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை
2: துபாய் செல்பி வாட்ச் அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.
0: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் நமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற ரெட்வுட் மரங்கள் தங்கள் வேரமைப்பில் வித்தியாசம் கொண்டவை. பொதுவாக மரங்கள் பலமாக நிலைத்து நிற்க ஆணிவேர் அமைப்பு துணை செய்யும். இந்த வகை மரங்கள் தங்கள் வேர்களை பக்கவாட்டில் பரவச் செய்து அடுத்த மரத்தின் வேரோடு பிணைத்துக் கொள்கின்றன. இதே போன்று அங்குள்ள மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தங்களை பிணைத்துக் கொள்வதால் அவற்றின் வேர் அமைப்பு கடினமானதாக மாறி எத்தனை பெரிய புயலும் மழையும் அவைகளை வீழ்த்த முடியாதவாறு மாறிவிடுகின்றன. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்டு விடுதலை காண இந்திய மக்கள் ஒற்றுமையை முதன்மையான ஆயுதமாக பயன்படுத்தினர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெர்லின் சுவரை அகற்ற எந்தவித ஆயுத புரட்சியமின்றி கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி மக்கள் அகிம்சை வழியில் ஒற்றுமையாக போராடினர். அதில் வெற்றியும் கண்டனர். மிகச்சிறிய நாடான வியட்நாமிடம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மண்டியிட்டதும் இந்த ஒற்றுமையால்தான். இப்போதும் கூட பேரிடர் காலங்களிலெல்லாம் சாதி, மத, மொழி, இன பேதமின்றி பலதரப்பட்ட மக்களும் ஒன்றுபட்டு மக்களை காப்பதையும் உதவுவதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம். ஒரு கிராமத்தில் 3 சகோதரர்கள் இருந்தனர். பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த அவர்கள் மூவரும் ஒற்றுமையின்றி தனித்தனி திசையில் பயணித்தனர். நாளுக்கு நாள் அவர்களிடம் பூசல் அதிகரித்தது. இளைய சகோதரன் ஊருக்கு புதிதாக வந்த ஞானி ஒருவரிடம் தங்கள் சகோதரர்கள்

0: கிடையே இருக்கும் பிணக்கு பற்றி கூறினான். தாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தையும் கூறினான். ஞானி அவனிடம் மூன்று கடைகளுக்கு சென்று அங்கிருந்து ஒற்றுமையை கற்றுவரும்படி சொன்னார். முதல் கடையில் மரத்துண்டுகளும், இரண்டாம் கடையில் உலோக தகடுகளும், மூன்றாம் கடையில் சிறியது முதல் பெரியது வரை கம்பிகளும் விற்றனர். இளைய சகோதரனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் அந்த கடைக்கு சென்றான். கடைசி வரையிலும் எதுவும் புரியாததால் ஞானியிடமே சென்று விளக்கம் கேட்டான். அங்கிருந்த வீணை ஒன்றை அவருடைய சீடர் ஒருவர் மீட்டிக் கொண்டிருந்தார். அது மிக இதமான இசையை தந்து கொண்டிருந்தது. அமைதியும் மகிழ்ச்சியும் அங்கே நிறைந்திருந்தது. அப்போது ஞானி கூறினார், நீ பார்த்து வந்த மரத்துண்டுகளும் உலோக தகடுகளும் சிறிய கம்பிகளும் இந்த வீணையில் சேர்ந்து அவைகளின் ஒற்றுமையால் தான் இந்த இசையும் ரம்யமும். இப்படி நீங்கள் மூவரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கும் என்றார். அது முதல் அந்த மூன்று சகோதரர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்தனர், மகிழ்ந்தனர். பல வகை பூக்கள் சேர்ந்து பூ மாலை ஆவது போல பல தரப்பட்ட மனிதர்களாலும் அவரவர்கள் ஆற்றலாலும் வீடும் நாடும் நலம் பெறும், பலம் பெறும். ஒன்றுபடுவோம், ஓங்கி வளர்வோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லவது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீனட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
5: யே ஆகாஷ்வாணி ஹை, கிருபா ஹமாரி அகலி பிரசாரண கி பிரதீக்ஷா கீஜியே. யே ஆகாஷ்வாணி ஹை. அப் ஆப் ஆஜ் லோக்சபா மே பிரஷ்ன கால் கே தௌரான் ஹுயி கார்யவாஹி கி ரிகார்டிங் சுனேங்கே. திஸ் இஸ் த டெல்லி ஸ்டேஷன் ஆஃப் ஆகாஷ்வாணி. ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை ஃபார் அவர் நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட். You will now listen to the proceedings during the question hour in Lok Sabha today.
6: Maaniniya Sabha Sadon, Maaniniya Adhyaksh Ji,
7: Maaniniya Sadasyagan, Atyant Dukh Ke Saath, Mujhe Sabha Ko, Apne Chhe Pur Saathiyon, Aon Qatar Ke Pur Amir, Father, அமீர் மகாமஹிம் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி கே நிதன் கே பாரே மே சூசித் கர்னா ஹை. ஸ்ரீ நாதேந்த் தலா பாஸ்கர் ராவ் அவிபாஜித் ஆந்திர பிரதேஷ் கே கம்மம் சன்சதீய நிர்வாச்சன் க்ஷேத்ர சே ஜோ அபி தெலங்கானா மே ஹை, 12வீ லோக்சபா கே சதஸ்ய தே. வே உத்யோக் சம்பந்தி சன்சதீய ஸ்தாயி சமிதி கே சதஸ்ய பி ரஹே. ஸ்ரீ ராவ் ஆந்திர பிரதேஷ் கே முக்கியமந்திரி பி ரஹே ஔர் உன்ஹோனே ஆந்திர பிரதேஷ் கே சர்க்கார் மே மந்திரி கே ரூப் மே பி காரிய கியா. ஸ்ரீ நாதேந்தலா பாஸ்கர் ராவ் கா நிதன் 90 வர்ஷ கி ஆயு மே 22 அப்ரேல் 2026 கோ ஹைதராபாத் தெலங்கானா மே ஹுவா. ஸ்ரீமதி ஓம்பதி தேவி உத்தர பிரதேஷ் கே பிஜ்னோர் சன்சதீய க்ஷேத்ர சே 12வீ லோக்சபா கி சதஸ்ய தி. வே ஸ்ரம் கல்யாண் சம்பந்தி சன்சதீய ஸ்தாயி சமிதி கி சதஸ்ய ரஹி. இஸ்ஸே பூர்வ வே 4 காரியகாலோ கே லியே உத்தர பிரதேஷ் விதானசபா கி சதஸ்ய பி ரஹி. உன்ஹோனே உத்தர பிரதேஷ் சர்க்கார் மே மந்திரி கே ரூப் மே அப்னி சேவாய் தி. ஸ்ரீமதி ஓம்பதி தேவி கா நிதன் 77 வர்ஷ கி ஆயு மே 8 மே 2026 கோ பிஜ்னோர் உத்தர பிரதேஷ் மே ஹுவா. ஸ்ரீ சுதான்ஷு சீல் பஷ்சிம் பங்கால் கே கொல்கத்தா உத்தர பஷ்சிம் சன்சதீய க்ஷேத்ர சே 14வீ லோக்சபா கே சதஸ்ய தே. வே ஷஹரி விகாஸ் சம்பந்தி சன்சதீய ஸ்தாயி சமிதி கே சதஸ்ய ரஹே. இஸ்ஸே பூர்வ வே பஷ்சிம் பங்கால் விதானசபா கே சதஸ்ய பி ரஹே. ஸ்ரீ சுதான்ஷு சீல் ஜி கா நிதன் 81 வர்ஷ கி ஆயு மே 14 மே 2026 கோ கொல்கத்தா பஷ்சிம் பங்கால் மே ஹுவா. மேஜர் ஜனரல் புவன் சந்த் கண்டூரி உத்தராகண்ட் கே கட்வால் சன்சதீய நிர்வாச்சன் க்ஷேத்ர சே दसवीं

0: பன்மலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவும் வளரும்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பூமியை குளிர் வைப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3. இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் நிலா என்றே இனிமை பொழியும் பாடல்கள், நிலவின் பெயரில் அமைந்த மென்மையான மெட்டுக்களின் இனிய இரவு விருந்து. நேர்களே, இன்று ஜூலை 20 சர்வதேச நிலா நாள். 1969 இதே நாளில் மனிதன் முதன்முறையாக நிலவில் காலடி வைத்து வரலாறு படைத்தான். அந்த மகத்தான சாதனையை நினைவு கூறவும், விண்வெளி அறிவியலின் மீது ஆர்வத்தை வளர்க்கவும், உலக நாடுகளின் ஒத்துழைப்பை வலியுறுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அறிவியலின் எல்லைகளை தாண்டி மனிதகுலம் எட்டிய மைல்கல்லை இன்றும் பெருமையுடன் நினைவு கூறுவோம்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: உங்கள் காரைக்கால்
0: பண்பலை 100.3 இரவும் மலரும் நிலவின் பெயரில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜூலை 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை கூறி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: வந்தது இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை.
4: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே துபாய் நீர்வீழ்ச்சி அமேசான் ஜெங்கல் ஃபாரஸ்ட் செல்பி கார்னர் டிஜே மியூசிக் உணவு
5: திருவிழா. ஏகப்பட்ட பொருட்காட்சி
4: July 17 to August 23 மாலை 4 மணி முதல் 10 மணி வரை
5: அம்மா அரங்கம் தஞ்சை மெயின் ரோடு திருவாரூர்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகனை

0: நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேரம் 10:33. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: நேயர்களுக்கு உலகனைந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருவாரூர் துபாய் சரியல் ஃபால்ஸ் பொருள் கண்காட்சி.
1: திருவாரூரிலேயே இதுவரை பார்த்திராத அனுபவத்தை கொடுப்பதற்காகவே
2: அம்மா அரங்கம் தஞ்சை மேடு திருவாரூர்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேரம் 10:41. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இரவும் மலரும். நேர்களை நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பைகள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் திருவாரூர் சீமாட்டி செல்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 இரவு மலரும். நிலவின் பெயரில் அமைந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம்.

நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உலகடைந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இரவும் மலரும் நிலவின் பெயரில் அமைந்த பாடல்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இரவும் மலரும். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சிக்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுத வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்பவர் செல்வன் எஸ் சபரீஷ், 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கிங் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, நாளை காலை 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். 9:00 0.2 முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தொழில்நோய் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தொழில்நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 0.2. 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 0.2 தொடர்ந்து கேட்கலாம். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கம் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம் ஆக சிறந்த அறம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் செல்வன் எஸ் சபரீஷ், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்க கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற கொதிகலன் இயக்குபவர் சீர்காழி கொடைவிலாகம் எம் பாஸ்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எம் பாஸ்கர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி வலம் வரும். 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் LSE, 3:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSE தொடரும். நாளை மாலை 4:00 ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் இஞ்சுகுடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலா வரும். 4:30 வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும், மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15

0: Meteorological Department IMD has issued a red color warning for very heavy rainfall over Himachal Pradesh and Jammu and Kashmir tomorrow. Heavy rainfall is also expected over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Himachal Pradesh, Uttarakhand, Jharkhand, Odisha, Uttar Pradesh during the next 2 days. Similar weather conditions will prevail over Madhya Pradesh, Bihar, Chhattisgarh, West Bengal and parts of Northeast India during the next 2 to 3 days. In Jammu and Kashmir, 4 more people lost their lives in rain-related incidents across the Jammu division today, taking the death toll to 16 in the past 2 days. At least 7 people are still missing as heavy rains continue to hamper rescue operations in flood-affected Rajouri and Poonch districts. Chief Minister Omar Abdullah has announced an ex gratia relief of 6 lakh rupees for the next of kin of each person who lost their life in rain-related incidents in Rajouri and Poonch districts. That is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது துயிலும் முன், வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை, முயற்சித்துக் கொண்டே இருங்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழி இது. நேயர்களே,